102.2 FM வரிசையில் வசந்தத்தின் சந்தோஷ நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். ஏராளமான உறவுகளும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி விமலா தேவி நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான நாளாக அமைக்க வேண்டும்னு சொல்லி பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் நிகழ்ச்சி நடந்திருந்தாங்க. கேஷா இனி ஜிது ஆகியோருக்காகவும் பாடல் ஒன்று தாருங்கள் சொல்லியிருந்தாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி இதழ் கசனிலிருந்து லால் சரஸ் நிகழ்ச்சி நடந்திருந்தாங்க. உற்சகமான காலை நேர வணக்கம் சொல்லி கரோலினால இருந்து லலிதன் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. அன்பும் பாசமும் நிறைந்த இனிய காலை வணக்கம் சகோதரி சொல்லி வெள்ளங்கல்ல தோட்டத்திலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சொல்லி கொழும்பு வாய்ந்த ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி கேட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இனி காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் அக்கா உங்களுக்கு சொல்லி பேர்வழி சீனன் கோட்டையிலிருந்து ரிம்சா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா வசந்தம் சொந்தங்கள் முகநூல் நண்பர்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு பாடல் தாருங்கள் சொல்லி பூநகல் ஜேசுதாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் சொல்லி புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரபணி பாலன் நிகழ்ச்சி நடந்திருந்தாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஜூலை மாதம் 4 திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 2:57 முதல் 4:27 வரை. இமகண்டம் பிற்பகல் 1:27 முதல் 2:57 வரை. ராகு காலம் காலை

மிதுனம் நன்மை கடகம் செலவு சிம்மம் பாராட்டு கன்னி எதிர்ப்பு துலாம் நற்செயல் விருச்சிகம் முயற்சி தனுசு வருத்தம் மகரம் சுகம் கும்பம் பெருமை மீனம் சிக்கல் மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் உற்சாகம் ரிஷபம் வெற்றி மிதுனம் நன்மை கடகம் செலவு சிம்மம் பாராட்டு கன்னி எதிர்ப்பு துலாம் நற்செயல் விருச்சிகம் முயற்சி தனுசு வருத்தம் மகரம் சுகம் கும்பம் பெருமை மீனம் சிக்கல் இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

பொழுதின் வாழ்த்துக்கள் சந்தோஷ் சாரி நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். அன்பான உறவுகளும் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காடி நேர வணக்கமுக்கா, நானும் நிகழ்ச்சியோட இணைந்துள்ளேன் சொல்லி பாரா ஸ்டேட்ல இருந்து சிவகுமார் நிகழ்ச்சி வந்திருந்தாங்க. அவரும் கூட அபிஜானு, தேஜா, ரோஷானி, கவிதா, ரியா ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து குழந்தைகள் சொல்லியிருந்தாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி பாலா கார்த்திகா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. இனி காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து செல்வதுறை நந்தகுமார் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டாரவழியிலிருந்து வினோதன், வினோட் லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷையும் நிகழ்ச்சி உணர்ந்து குழந்தைகள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று உற்சகமான காணி நேர வணக்கம் சொல்லி காஞ்சிபுரத்திலிருந்து தனலட்சுமி, பரசுராமன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிமையான காணி நேர வணக்கம் சகோதரி, எங்களையும் நிகழ்ச்சியோடு நினைத்துக் கொண்டு நல்லதொரு பாடல் தாருங்கள் சொல்லி கேங்கர்லையிலிருந்து டீன் தற்போது தெஹியோ வீட்டில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அன்பான காணி வணக்கம் சொல்லி பவானி சந்திரகலா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, அன்பான காணி நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு தான். இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் யோகா அக்காவிற்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லி ருவான்வர்லிருந்து சிங்காரவத்தை மகேஷ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனக்காகவும் அன்பு மனைவி ஜஷ்மிக்காகவும் மகன் திவினேஷ்காகவும் பாடல் ஒன்று தாருங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான காலநீர் வணக்கம், அம்மா செல்வி, செல்வி கணவன் கமல், மகன் மிதுஜன் சாய், அண்ணா கஜன், தங்கை தர்ஷிகா, கண்ணையா, யோகம், கருணாகரன் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லி கரோலினாலிருந்து சனூசா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் ஸ்ரீ ஸ்ருபி, நான் பருத்தத்திலிருந்து அருள்மொழி, எல்லோருக்கும் அன்பான காலை பொழுது வணக்கம், என்னையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று இனி காலை நிற வணக்கம் சகோதரி, தர்ணிகளை இடுக்குத்தன கீழ் பிரிவிலிருந்து சுரேஷ்குமார், மகள் அக்ஷரா, சசினி, ஷான், அபி ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் மொழிக்கிறது பாடல்

0: யாழ்மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8.
1: ஒலிக்காரமிக்கு பாடலை தொடர்ந்து நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம்.

முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையில் இருந்து கொள்ள முடியும். இன்று ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளடுகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகளுடன் இருந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகளை பார்க்கின்ற பொழுது எரிவாயினுடைய விலை குறைக்கப்பட்டிருப்பதான ஆறுதல் தருகின்ற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்ற அதேவேளை பஸ் கட்டணங்கள் அதிகரித்திருக்கின்றன என்ற செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஹெட்போன் அல்லது இயர்போன் அணிந்து சென்றால் நடவடிக்கை என்பதான ஒரு செய்தியை ஒரு புதிய விடயம் தொடர்பாக அமலுக்கு வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொது இடத்தில் குப்பை போட்டவருக்கும் தற்பொழுது தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. மக்கள் மிக அவதானமாக பொறுப்புடன் செயற்பட வேண்டிய காலம் இது என்பதை நினைவு கூட்டுகின்ற வகையில் இந்த செய்திகள் அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம். எல் நினோயினுடைய தாக்கம் இலங்கையில் ஆரம்பித்திருக்கிறது என்பதாக செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எல் நினோ என்றால் என்ன, இது எவ்வாறு உருவாகிறது என்ற விடயங்கள் தொடர்பாக பல்வேறு செய்திகள் இன்றைய தினப்பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே மற்றொரு பிரதான விவகாரம் குறித்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது தமிழக முதலமைச்சர் விஜயுடன் தமிழ் தேசிய பேரவை சந்தித்து பேசியிருக்கிறது. இன்னும் பல்வேறு முக்கியமான சந்திப்புகளில் ஈடுபட்டிருப்பதான தகவல்களும் இன்றைய தினப்பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழக முதல்வர் விஜயிடம் கஜேந்திரகுமார் எம்பி தலைமையிலான குழு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாகவும் அந்த செய்தி பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான செய்திகளுக்கும் பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வசந்த கர்ணா கூட கைதாகி விடுதலை என்பதாக பத்திரிகைகள் செய்திகளை தந்திருக்கின்றன. ரகித்த உள்ளிட்ட மூவருக்கு மீண்டும் விளக்கமறியல் அளிக்கப்பட்டிருப்பதான தகவல்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதாக மற்றொரு பிரதான விடயமும் பிரசுரமாக இருக்கிறது. வவுனியா மேயரை பதவி நீக்கும் வர்த்தமானிக்கு நீதிமன்றம் தடை விதித்திருப்பதான ஒரு தகவலையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாகவும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பேசியிருக்கிறோம். டெங்கு நோயினுடைய தாக்கம் மீண்டும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன விடயங்களை செய்யலாம் என்பது குறித்து தற்பொழுது அரசு தரப்பினரும் மிகவும் பொறுப்புடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் குறித்தும் பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட்டுவதான தகவல்கள் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு விபத்துகள் உயிரிழப்புகள் ஏற்படுத்தி விபத்துகள் உட்பட பல்வேறு செய்திகள் பத்திரிகைகளில் துயரம் தரக்கூடிய செய்திகளாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த எரிவாயு குறைப்பு தொடர்பாக தகவல்கள் வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காலை முரசு பத்திரிகை அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிட்டிருக்கிறது. லாப்ஸ் எரிவாயு விலை குறைப்பு என்பதாக தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. லங்கா தீபு பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் பிரதான செய்திகளாக வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. லாப் எக்தாஸ் தேசிய அசோக்கின் பகலட்டை என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக லாப்ஸ் எரிவாயு கோள்களுடைய விலை நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 12.5 கிலோ கோள்களினுடைய விலை 1,280 ரூபாய் குறைக்கப்பட்டு புதிய விலை 4,965 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது என்ற விடயம் அதில் பிரசுரமாக இருக்கிறது. 5 கிலோ கோள்களினுடைய விலை 512 ரூபாய் குறைக்கப்பட்டு புதிய விலை 1,988 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. லிட்ரோ எரிவாயு விலையும் நள்ளிரவு முதல் குறையும் என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. லங்கா தீப பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. லிட்ரோ துன்சேக்கின் பஸ்ஸா என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். லிட்ரோ எரிவாயு கோள்கலன்களுடைய விலை குறைக்கப்பட்டிருக்கிறது என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அதன்படி 12.5 கிலோகிராம் கோள்களினுடைய விலை 300 ரூபாவால் குறைக்கப்பட்டு 4,465 ரூபாயாகவும் 5 கிலோகிராம் கோள்களின் விலை 118 ரூபாயினால் குறைக்கப்பட்டு 1,792 ரூபாயாகவும் 2.3 கிலோகிராம் கோள்களினுடைய விலை 55 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 835 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை குறைப்பு நேற்று நள்ளிரவு முதல் நாடளாவிய ரீதியில் அமுலுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்திகள் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்திகளாகவே இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் பத்திரிகைகள் செய்திகளை பிரசுரித்திருக்கின்றன. அண்மையில் இந்த எரிபொருட்களுடைய விலை குறைக்கப்பட்டிருந்த செய்திகள் மக்களுக்கு ஆறுதல் செய்து தருகின்ற செய்தியாக அமைந்திருந்த அதே சந்தர்ப்பத்தில் பஸ் கட்டணம் அதிகரித்தது கட்டணப்பட்டியல் வெளியீடு என்பதான ஒரு செய்தியை நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. எதிர்வரும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட புதிய பஸ் கட்டண விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி குறைந்தபட்ச பஸ் கட்டணம் 34 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய பஸ் கட்டணங்களுக்கு பின்வருமாறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. விடயமும் காலை முரசு
பத்திரிகையில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். 39 ரூபாவாக இருந்த கட்டணம் 44 ரூபாவாகவும், 50 ரூபாவாக இருந்த கட்டணம் 56 ரூபாவாகவும், 101 ரூபாவாக இருந்த கட்டணம் 115 ரூபாவாகவும், 505 ரூபாவாக இருந்த கட்டணம் 582 ரூபாவாகவும், 2422 ரூபாவாக இருந்த கட்டணம் 2902 ரூபாவாகவும் திருத்தப்பட்ட முழுமையான பஸ் கட்டண விவரப்பட்டியலை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும் என அறிவிப்புடன் கூடியதாக அந்த செய்தியை பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் இது தொடர்பாக பஸ் சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இதன் அடிப்படையில் இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதான தகவல்களை நாங்கள் பிரதானமாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் நேற்றும் அதிகமாக பேசப்பட்டிருந்தது. சமூக வலைதளங்களில் மிக முக்கியமான பேசு பொருளாக இது மாறியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஹெட்போன் அதுபோல அணிந்து வீதியில் நடப்போருக்கு எதிராக நடவடிக்கை என்பதாக ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. போலீசார் இந்த எச்சரிக்கையினை விடுத்திருக்கிறார்கள். ஹெட்போன் அல்லது இயர்போன் அணிந்து இசை கேட்டுக்கொண்டு வீதிகளில் நடந்து செல்லும் பாதசாரிகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக போலீசார் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல இது தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். தற்போது இவ்வாறான பாதசாரிகளுக்கு எச்சரிக்கை மட்டுமே விடுக்கப்பட்டு வரும் நிலையில் வீதி விபத்துகளின் அபாயம் அதிகரித்து வருவதால் எதிர்காலத்தில் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் நாளொன்றுக்கு சராசரியாக 10 மேற்பட்டோர் வீதி விபத்துகளால் உயிரிழக்கிறார்கள். இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் ஜூன் 30 வரையான காலப்பகுதியில் மட்டும் மொத்தம் 1323 வீதி விபத்துகள் பதிவாகியிருக்கின்றன. அவற்றின் மூலமாக 1389 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த 2025 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் விபத்துகளுடைய எண்ணிக்கை 105 மரணங்களினுடைய எண்ணிக்கை 107 அதிகரித்திருக்கிறது. பாதசாரிகள் மற்றும் சைக்கிள் ஓட்டுநர்களே இதனால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கவனக்குறைவு, வீதி விதிகளை மீறுதல், அதிக வேகம் மற்றும் வாகனங்களை சரியாக பராமரிக்காமை போன்றவையே இந்த விபத்துகளுக்கு நேரடி காரணங்களாக கண்டறியப்பட்டிருக்கின்றன. விபத்துகளை குறைப்பதற்காக போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலின் கீழ் 3 தூரத்திற்கு பயணிக்கும் வாகனங்களுடைய வேகத்தை கண்காணிக்கும் நவீன கருவிகள் உள்ளிட்ட புதிய தொழில்நுட்ப முறைகள் மற்றும் விசர தேடுதல் நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன விடயமும் அதில் விசாரமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்களுடைய பொறுப்பு மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. குறிப்பாக பாதசாரிகள் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றபடியினால் அது குறித்து மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற விடயத்தினையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். வீதி விபத்துகளுடன் தொடர்புடையவர்கள் எவ்வித பாகுபாடுமின்றி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். எதிர்காலத்தில் கடுமையான அபராதங்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமங்களை ரத்து செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டிதான் அந்த செய்தி இவ்வாறு பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தியை நாங்கள் காணலாம். அதுபோல கொழும்பில் சனிக்கிழமை அதாவது இன்று 12 நீர்வெட்டு என்பதான செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. நேற்றைய தினமும் இது தொடர்பாக நாளிடர்களில் செய்திகளை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. முள்ளேரியா உப மின்நிலைய பகுதியில் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பத்தல்லே நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான மின்சார விநியோகம் தடைபடுவதாலும் திகிவலை மாளிகாவத்தி மற்றும் ஹெலிஹவுஸ் நீரேற்று நிலையங்களில் மின்சார கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படும் திருத்தப் பணிகள் காரணமாகவும் இன்று சனிக்கிழமை கொழும்பு உள்ளிட்ட பல பிரதேசங்களில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வணிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. இதன்படி இன்று முற்பகல் அதாவது இன்று காலை 9 முதல் இரவு 9 வரை 12 மணித்தியாலங்கள் குறிப்பிட்ட பிரதேசங்களில் நீர் விநியோகம் தடைபடும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் இதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதான வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கின்றோம். இதற்கமைய கொழும்பு 1 முதல் 15 வரையான பிரதேசங்கள் பத்திரமுள்ள பெலவத்த ஹோக்கந்தர கொஸ்வத்த தலவத்துகுட கோட்டே ராஜகிரிய மிரிகான மாதிவெல நுகைகுட நாவல கொலன்னாவ கொட்டிக்காவத்து அங்குட வெள்ளம்பிட்டிய ஒருகுடாவத்து கடுவெல மகரகம பொர்லஸ்கபு மற்றும் பிலியாந்தல பகுதிகளுக்கான நீர் விநியோகம் குறித்த பகுதியில் தடைப்படும் என்றும் தேசிய நீர்வளங்கள் வணிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கின்ற விடயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இதனால் இந்த காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள நீரை முன்கூட்டியே சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு தேசிய நீர்வளங்கள் வணிகால் அமைப்பு சபை நீர்ப்பாவனையாளர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் இது குறித்து முன்னேற்பாடான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதான வேண்டுகோளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்க விரும்புகிறோம். அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றும் ஒரு பிரதான விவகாரம் குறித்து
பேசியிருக்கின்றோம். நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலும் இதுகுறித்த செய்திகளை பிரதானமாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தமிழக முதலமைச்சர் விஜயுடன் தமிழ்த் தேசிய பேரவையில் சந்திப்பு, ஈழத்தமிழர் பிரச்சினை குறித்து பேச்சு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். காலை முரசு பத்திரிகை பிரதானமாக அந்த செய்தியை தந்திருக்கிறது. இதுகுறித்து இன்னும் பலருடனும் சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதான தகவல்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. திருமாவளவனுடனும் சந்திப்புகள் இடம்பெற்றிருப்பதான தகவல்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயம் குறித்து இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். தமிழ்த் தேசிய பேரவையினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான 7 பேர் கொண்ட தூதுக்குழுவினர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜயை சந்தித்து ஈழத்தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சினைகள் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. ஈழத்தமிழர்களுடைய முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய எழுத்து மூல ஆவணம் ஒன்றும் முதல்வரிடம் இதன் பொழுது கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு தொடர்பாக தமிழ்த் தேசிய பேரவை நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையில் பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசமான ஈழத்தமிழ் தேசிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் முக்கிய அரசியல் கூட்டமைப்பாக விளங்கும் தமிழ்த் தேசிய பேரவையினராகிய நாம் சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜயை சந்தித்து கலந்துரையாடினோம். இந்த சந்திப்பில் ஈழத்தமிழ் மக்கள் தற்போது எதிர்நோக்குகின்ற அரசியல் மற்றும் மனித உரிமைகள் பிரச்சினைகள், ஒற்றையாட்சி அரசமைப்பு முறை ஒழிக்கப்பட்டு தமிழர் தேசத்தினுடைய இறைமையை அங்கீகரிக்கும் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வின் அவசியம் மற்றும் ஈழத்தமிழர் இனவழிப்புக்கு சர்வதேச சுயாதீன விசாரணை மேற்கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது என்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இந்திய மற்றும் ஈழத்தமிழ் கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினைக்கு இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையான தீர்வை காண்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்தியாவில் தங்கியிருக்கிற ஈழத்தமிழ் அகதிகளுடைய நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிகிறது. ஈழத்தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ்த் தேசிய பேரவையினுடைய தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடைய பொதுச் செயலாளருமான செல்வராசா கஜேந்திரன், தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன், ஜனநாயக தமிழர் கட்சியுடைய தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கே வி தவராசா ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடைய தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், அந்த கட்சியினுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான கனகரட்னம் சுகாஷ் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான நடராஜர் காண்டீபன் ஆகிய 7 பேர் கொண்ட குழுவினர் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தார்கள் என அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. அதுபோல இந்த ஈழத்தமிழர் அரசு நிலவரம் குறித்து சென்னையில் திருமாவளவனுடன் தமிழ்த் தேசிய பேரவை பேச்சு என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காலை பொருசு பத்திரிகை அந்த செய்தியையும் பிரதானமாக தந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ்த் தேசிய பேரவையினுடைய தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான 7 பேர் கொண்ட விசேட தூதுக்குழுவினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனை நேற்று சென்னையில் சந்தித்து கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன் பொழுதும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. சென்னையில் உள்ள விசிக தலைமையக பணிவிடையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் பொழுது ஈழத்தமிழர்களுடைய தற்போதைய அரசியல் நிலைமைகள், வடக்கு கிழக்கு மக்களுடைய சமகால பிரச்சினைகள் மற்றும் தமிழக ஈழத்தமிழர்களுக்கு இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இருதரப்புக்கும் இடையே விரிவான கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழ்த் தேசிய பேரவையினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி தலைமையிலான இந்த குழுவில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடைய பொதுச் செயலாளருமான செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட இன்னும் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் என்ற விடயம் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் தொல் திருமாவளவனுடன் சந்திப்புக்கு முன்னதாக தமிழ்த் தேசிய பேரவையினுடைய தூதுக்குழுவினர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜயை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த விடயங்களையும் அந்த செய்தி சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இந்த விடயம் குறித்த தகவலை நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலும் காணக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் குறித்த செய்தியாக அமைந்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் அது குறித்த பிரதானமான செய்திகளை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் 57,000 கடந்தது டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை. கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 1,253 பேர் பாதிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. லங்காதீப பத்திரிகையிலும் அது தொடர்பான பிரதானமான செய்திகள் வெளியாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக
மேல் மாகாணத்தில் தொடர்பான அதிக பாதிப்புகள் சந்திக்கப்பட்டிருப்பதான தகவல்களை நாங்கள் காணலாம். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாக இருக்கின்ற ஒட்டுமொத்த டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை 57,000 கடந்திருக்கிறது என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்திருக்கிறது. இதன்படி நாட்டில் பதிவாக இருக்கின்ற ஒட்டுமொத்த டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை 57,668 உயர்வடைந்துள்ளதுடன் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 35 அதிகரித்திருக்கிறது. நாட்டில் டெங்கு பரவலுடைய தீவிரம் கணிசமாக அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டும் வகையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் புதிதாக 1,253 டெங்கு நோயாளர்கள் நாடளாவிய ரீதியில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை சுகாதாரத்துறையினர் மத்தியில் பெரும் கவலையை தோற்றுவித்திருக்கிறது. தற்போதைய புள்ளி விவரங்களின்படி மேல் மாகாணத்தின் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலேயே மிக அதிக அளவிலான நோயாளர்கள் பதிவாக இருக்கிறார்கள். கொழும்பு மாவட்டத்தில் 11,811 நோயாளர்களும் கம்பஹா மாவட்டத்தில் 11,443 நோயாளர்களும் பதிவாக இருக்கிறார்கள். இதற்கமைய மேல் மாகாணத்தில் மாத்திரம் இதுவரையில் 23,000 மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாக இருக்கிறார்கள். டெங்கு பரவல் அபாயம் தீவிரமடைந்திருக்கின்ற சூழலில் பொதுமக்கள் தங்களது வீடுகள் மற்றும் சுற்றுச்சூழலில் நுழம்புகள் பெருகும் இடங்களை முழுமையாக அழித்து தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்று சுகாதார பிரிவினர் மீண்டும் அவசர வேண்டுகோளை விடுத்திருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. அதுபோலவே மற்றொரு பிரதான செய்தியும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. டெங்கு நோயை கட்டுப்படுத்த புதிய வழிமுறைகள் அவசியம், பொதுமக்களுக்கு பொறுப்புன்று என்று ஜனாதிபதியினுடைய செயலாளர் சுட்டிக்காட்டியதான ஒரு செய்தியும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் பொழுதுதான் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் நிலவுகின்ற டெங்கு தொற்று அபாயத்தை கட்டுப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் நடைமுறைப்படுத்துவதன் முன்னேற்றத்தை ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதியினுடைய செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் நடைபெற்றிருந்தது. இதன் பொழுதுதான் அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். டெங்கு ஒழிப்பு திட்டம் தொடர்பாக 2026 ஜூன் 23 அன்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகளுக்கு அமைய அனைத்து அரசு நிறுவனங்களும் முன்னெடுத்த திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் தற்போதைய டெங்கு நிலைமையை கட்டுப்படுத்த இதுவரை எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் அதேபோன்று எதிர்கால திட்டங்கள் குறித்து இதன் பொழுது விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. அதி அபாய வலயங்கள் டெங்கு நோய் பரவுவதை தடுப்பதற்காக அனைத்து அரசு நிறுவனங்களும் ஒன்றிணைந்து எடுக்க வேண்டிய நிலையான தீர்வுகள் குறித்தும் அதி அபாய பகுதிகளில் புகையடிக்கும் நடவடிக்கைகளை மேலும் அதிகரிப்பது குறித்தும் இதன் பொழுது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மேலும் டெங்கு கட்டுப்பாடு செயற்பாட்டு அறையிலிருந்து பெறப்படுகின்ற தகவல்கள் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் குறித்தும் இதன் பொழுது விரிவாக ஆராயப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதே சந்தர்ப்பத்தில் டெங்கு அதி அபாய பகுதிகளை அதிலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் பாரம்பரிய முறைகளிலிருந்து விடுபட்டு புதிய வழிமுறைகளிலூடாக திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதியுடைய செயலாளர் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதை அரசால் மட்டும் தனியாக செய்ய முடியாது என்றும் அதற்காக பொதுமக்களுக்கும் பெரிய பொறுப்பு இருக்கிறது என்ற விடயத்தினையும் சுட்டிக்காட்டி பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனவே அதன் அடிப்படையில் செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பொது சுகாதார பரிசோதகர்களின் பங்களிப்பை அதிகரித்து வீடுகள் சார்ந்த தூய்மைப்படுத்தும் பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதன் அவசியமும் துல்லியமான தரவுகளின் அடிப்படையில் அதி அபாய வலயங்களை மீட்கும் திட்டங்களினுடைய செயற்படுத்துவதன் ஊடாகவும் இதனை செய்ய முடியும். எனவே இதனுடைய முக்கியத்துவம் குறித்தும் இதன் போது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி, சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருடைய செயலாளர் வைத்தியர் அனில் ஜாயசிங்க, ஜனாதிபதியுடைய சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சு, ஜனாதிபதியுடைய மேலதிக செயலாளர் பொறியியலாளர் எஸ் பி சி சுகீஸ்வர, மேலதிக செயலாளர் மற்றும் உள்ளூராட்சி செயலாளராக இருக்கின்ற எம் கொடிப்பிலி ஆராய்ச்சி, தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருப்பதான தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் சுகாதாரத்துறையினுடைய பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை தலைவர்கள் உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த டெங்கு நோயினுடைய அபாயம் குறித்து பேசியிருக்கிறார்கள். எனவே கவனமின்றி இருந்தால் உங்களுக்கும் இந்த உயிர் ஆபத்தில் சிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பது குறித்ததான பல்வேறு தகவல்களும் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. எனவே தீவிரமடையும் என்ற டெங்கு தற்பொழுது பல்வேறு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தியிருப்பதாகவே வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். டெங்கு நோய் பரவல் தொடர்பில் பொதுமக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். இதற்காக சுகாதார அதிகாரிகள் பல்வேறு தரப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட போதிலும் இதனை முழுமையாக கட்டுப்படுத்துவது பொதுமக்களுடைய முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. இவ்வாறு கூறுகின்றார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் என்பதாக ஒரு சிறப்பு செய்தியொன்றும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தித்வா புயலை தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்ட தொடர்ச்சியான மழை வீழ்ச்சியால் டெங்கு நோய் பரவலானது கடந்த வருடத்தில்
சமீபத்தை விட ஜூன் மாதத்தில் பல மடங்குகளாக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். வளமைக்கு மாறாக டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால் கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட பல்வேறு வைத்தியசாலைகளில் இட நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. வைத்தியசாலைகளில் இருக்கும் ஆளணி மற்றும் பௌதிக வளங்களை விட நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமாயின் டெங்கு நோயாளிகளுக்கான சிகிச்சைகளில் பாதிப்பு ஏற்படலாம் எனவும் அதனூடாக மரணங்கள் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் டெங்கு ஒழிப்பு பிரிவினுடைய பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கரை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் டெங்கு நோய் நிலைமை தொடர்பில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதாவது பிரதானமாக நான்கு வகையான டெங்கு வைரசுகள் இடங்காணப்பட்டிருக்கின்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இனங்காணப்பட்ட வைரஸில் தற்போதைய காலப்பகுதியில் டென்வி 2 அதுபோல டென்வி 3 ஆகிய வைரஸ்களே அதிகமாக பரவி இருக்கின்றன. இதில் கிட்டத்தட்ட 75% அதிகமாக டென்வி 2 வைரஸ் தொற்று பரவி இருக்கிறது. ஒப்பீட்டளவில் இந்த டென்வி 2 தாக்கமானது ஏனைய வைரஸ் தொற்றுகளை விடவும் வீரியம் கூடியதாகவும் இனம் காணப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் இந்த வைரஸின் தாக்கம் ஏற்படுமாயின் டெங்கு நோயால் ஏற்படும் பாதிப்பும் அதிகமாக இருக்கும். இதனால் அதிக நீரிழப்பு ரத்தப்போக்கு ஏற்படும் அபாயம் இருக்கிறது. எனவே மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை நேற்றுடன் ஒப்பிடுகின்ற பொழுது நிலவரங்களின்படி தற்போது டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நோயாளிகளுடைய எண்ணிக்கை 57,668 தாண்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட மரணங்களுடைய எண்ணிக்கை 36 பதிவாகி இருக்கிறது. கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இதன் தாக்கம் மேல் மாகாணத்திலேயே அதிகம் ஏற்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. எனவே அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கையில் 52% மேல் மாகாணத்திலேயே குறிப்பாக கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகி இருக்கிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பால் வைத்தியசாலையில் பணிபுரியும் சுகாதார பணிப்பாளர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் இதர பணியாளர்கள் தங்களுடைய கொள்ளளவை மீறி பணிக்கு அமர்த்த வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு வைத்தியசாலை நிர்வாகங்கள் தற்போது தள்ளப்பட்டிருக்கின்றன. மேலும் நுழம்புகளால் கடத்தப்படுகின்ற குறித்த வைரசினுடைய பெருக்கம் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அதனை தடுக்க நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். டெங்கு நுழம்பு எம்மை தாக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதற்கான பிரதான ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய கடப்பாடு பொதுமக்களிடையே இருக்கிறது. சிறிய நீர்த்தேக்கங்கள் வழியாக நுழம்பு அதிகளவாக பரவுகிறது. வீட்டை சுற்றிலும் நீர்த்தேங்கும் டயர்கள் தேங்காய் சிரட்டைகள் உடைந்த பாத்திரங்கள் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகளை அப்புறப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே டெங்கு ஒழிப்பு பிரிவினர் டெங்கு பரவலை இடங்காணுவதற்கு பிரிட்ரோஇன்டெக்ஸ் எனும் ஒரு குறிகாட்டியை பயன்படுத்துகிறார்கள். அதாவது டெங்கு பரவலை ஏற்படுத்தும் நுழம்புகளினுடைய அடர்த்தியை கண்டறிந்து அதன் மூலம் டெங்கு அபாயத்தை முன்கூட்டியே எச்சரிக்க பயன்பட ஒரு முக்கிய அளவிட்டு கருவியாகவே இது காணப்படுகிறது. எனவே இதன் மூலம் எத்தனை வீடுகளில் டெங்கு நுழைவு பரவுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இந்த பிரிட்ரோஇன்டெக்ஸ் மூலம் 100 வீடுகளை சோதனைக்குட்படுத்தும் பொழுது நுழம்புகளுடைய எண்ணிக்கை 3 குறைவாக இருக்குமாயின் டெங்கு நுழம்பு பரவுவதற்கான சாத்தியக்கூறு குறைவாக இருக்கும். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் டெங்கு நோயினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது. இந்த பிரதேசங்களில் பிரிட்ரோஇன்டெக்ஸ் 20 அதிகமாக இருக்கிறது. இதே நேரம் மேல் மாகாணம் குறிப்பாக கொழும்பை பொறுத்தமட்டில் 25 அதிகமாக இருக்கிறது. டெங்கு தொற்றானது மேல் மாகாணத்தில் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்றே கூற வேண்டும் என்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். இதற்காக சுகாதார அதிகாரிகள் பல்வேறு தரப்பிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட பொழுதிலும் இதனை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியமானது என்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பில் அதிக டெங்கு தொற்று ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்ற விடயங்களும் இவரிடம் இவரால் கேள்விகளால் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதிக மக்கள் தொகை நெருக்கடி திட்டமிடப்படாத நகரமயமாக்கம் மற்றும் சாதகமான வெப்பமண்டல காலநிலை என்பன இதற்கு பிரதானமான காரணங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. முறையற்ற கட்டட நிர்மாண முறைகள் அதுபோல கொழும்பு மாவட்டத்தில் அதிகமாக இவ்வாறு இருப்பதன் காரணமாக டெங்கு நுழம்பு பரவல் அதிகமாக காணப்படுகிறது. டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு விசிடமாக தயாரிக்கப்பட்ட எந்தவிதமான மருந்துகளும் பயன்படுத்தப்படவில்லை. டெங்கு நோயுடைய தாக்கம் ஏற்படும் பொழுது நோயாளிகளுடைய உடலில் அதாவது நீர் வெளியேற்றம் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு உரிய விதத்தில் வாய் மூலமாக அல்லது நாளங்கள் மூலமாகவோ திரவங்களை வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்குவதன் மூலமாகவே ஓரளவேனும் இந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. காய்ச்சல் ஏற்படும் பொழுது அதனை கட்டுப்படுத்துவதற்கு ஏனைய மருந்துகளை பயன்படுத்துவோமே ஆனால் இரத்த வெளியேற்றம் ஏற்படும் அதிக வாய்ப்பு இருக்கும். எனவே டெங்கு நோயாளிகளுடைய உடலில் திரவத்தின் அளவு குறைவதனால் குருதி அழுத்தம் ஏற்பட்டு பக்கவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வாறான நிலைகளில் நோயாளர்களுக்கு திரவங்களை செலுத்தி உடலில் உள்ள திரவத்தின் அளவு

அல்லது சிகிச்சை முறைகளோ வழங்கப்படுவதில்லை என்ற விடயமும் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போல வைத்தியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுடைய பணிச்சுமை அதிகரித்திருக்கிறது. ஆளணி பற்றாக்குறை போன்றே புதிய திரிவும் அதிகரித்து செல்வதை வைத்தியர்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. நோயாளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து இட நெருக்கடி ஏற்படுகின்ற நிலைமை ஏற்படுகிறது. இவ்வாறான நிலைமையில் இதற்கான தீர்வுகள் என்ன என்பது குறித்தும் பிரதானமாக பேசப்பட்டிருக்கிறது. நோயாளர்களுடைய எண்ணிக்கை சடுதியாக அதிகரிக்கும் பொழுது வைத்தியசாலை விடுதிகளில் இட நெருக்கடியும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதாவது ஒரு கட்டிலில் இரு நோயாளர்கள் அனுமதிக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். சில வைத்தியசாலைகளில் பாவனையற்ற சில விடுதிகள் நோயாளர்களின் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டிருக்கின்றன. டெங்கு நோயாளர்களுக்காக பெரிய விடுதி அறைகளை ஒதுக்கி வருகிறார்கள். இருந்த போதிலும் இந்த நோயாளிகளுடைய எண்ணிக்கை சடுதியாக அதிகரிக்கும் பொழுது சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுத்தாலும் வைத்தியசாலைகளில் இட நெருக்கடி அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. சில வேளைகளில் எண்ணிக்கையின் அதிகரிப்புக்கேற்ப இட நெருக்கடியை ஈடு செய்ய முடியாத பிரச்சனையும் நாங்கள் சந்தித்து வருகிறோம் என்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த டெங்கு நோயை தோற்கடிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக பேராசிரியர் நீலிகா மாலவிகை தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் இந்த இடத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பின்னணியில் 41% டெங்கு நுழம்புகள் பாடசாலை சூழலை சார்ந்த வளாகங்களிலேயே கண்டறியப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே அரசு நிறுவனங்களில் 27% டெங்கு நுழம்புகள் காணப்படுகின்றன. வழிபாட்டுத் தலங்களில் 25% டெங்கு நுழம்புகள் காணப்படுகின்றன. வீடுகளின் வளாகங்களில் 9% டெங்கு நுழம்பு பரவல் அதிகமாக காணப்படுகிறது. ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மூலக்கூட்டு வைத்தியப்படத்தினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் நீலிகா மலவிகை இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இவரும் இந்த டெங்கு வைரசினுடைய 4 வகையான பிரிவுகள் குறித்தும் இதில் பரவி வருகின்ற விடயங்கள் குறித்தும் அதிகமாக தெரிவித்திருக்கின்றார். இந்த வைரஸ்களில் எது தொற்றினாலும் காய்ச்சல் ஏற்பட்டு 48 மணித்தியாலங்கள் கடந்த பின்னர் ஒரு மருத்துவரிடம் சிகிச்சை பெற வேண்டும். தனக்கு ஏற்பட்டிருக்கிறது டெங்கு காய்ச்சலா இல்லையா என்பதை கண்டறிவதற்கு முழுமையான குருதி பரிசோதனை ஒன்றை செய்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருக்கின்றார். எனவே ஜூன் மாதத்தில் டெங்கு பாதிப்புகள் கணிசமாக அதிகரித்திருந்த நிலையில் தற்போது தினசரி பாதிப்பு 650 முதல் 740 வரை குறைந்திருக்கிறது. இருப்பினும் பாதிப்பு எண்ணிக்கை குறைகிறது என்பதற்காக மக்கள் தங்களுடைய விழிப்புணர்வை குறைத்துக் கொள்ளக்கூடாது, ஏனெனில் அனைவருக்கும் இன்னும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது ஆபத்தான ஒரு விடயம் என்ற விடயத்தினை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிசவம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். டெங்கு பரவலுக்கு நகராட்சி குப்பை அகற்றும் பணி சரியாக இல்லாதது மட்டும் காரணம் என்று குறை கூறுவதை தவிர்க்குமாறும் அவர் பொதுமக்களை எச்சரித்திருக்கிறார். பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பாதியில் நின்ற கட்டிடங்கள் ஆகியவற்றிலும் நுழம்புகள் பெறுவதற்கான முக்கிய இடங்கள் காணப்படுவதனையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையினுடைய முதன்மை டெங்கு உதவி எண்ணான 0117-96-63-66 என்ற தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சுகாதார அமைச்சினுடைய டெங்கு செயற்பாட்டு மையத்தால் இந்த விடயம் நிர்வகிக்கப்படுகிறது. நுழம்பு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களை பற்றி தெரிவிக்கவும், டெங்கு தடுப்பு குறித்த வழிகாட்டுதல்களை பெறவும், நோய் பரவும் பரவல் தொடர்பான தகவல்களை பெறவும் மக்கள் இந்த எண்ணூடாக தொடர்பு கொண்டு விடயங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல்வேறு பாதிப்புகள் தொடர்ந்தேர்ச்சியாக இந்த டெங்கு நோய் தாக்கத்தினால் இடம்பெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் சமூக நலன் விரும்பிகள் இது குறித்து மிக அவதானமாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதுபோல இளைஞர்களும் இணைந்து இவ்வகையான விடயங்களை முன்னெடுப்பதன் மூலமாக இதிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

விளையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கின்றோம். நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகள் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். முரசு பத்திரிகையில் ஒரு செய்தி பின்வருமாறு பிரசுரமாக இருக்கிறது. வவுனியா மேயரை பதவி நீக்கும் வருத்தம் அளிக்க நீதிமன்றம் தடை. சுமந்திரனின் 2 மணி நேர சமர்ப்பணத்தை அடுத்து இந்த தீர்மானம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் வெளியாக இருக்கின்றன. வவுனியா மாநகர சபை மேயர் சு காண்டீபனை மேயர் பதவியிலிருந்தும் மாநகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலக்கி வடக்கு மாகாண ஆளுநர் விடுத்த வர்த்தமான உத்தரவுக்கு வவுனியாவில் இயங்கும் வடக்கு மாகாணத்துக்கான மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை விதித்திருக்கிறது என்பதான விடயம் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேயர் சு காண்டீபனுடைய சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நேற்று நண்பகல் வரை சுமார் 2 மணி நேரம் பல்வேறுபட்ட சட்ட ஆதாரங்களையும் தீர்ப்புகளையும் முன்வைத்து நீதிமன்றில் தொடர்ந்து மேற்கொண்ட வாதங்களையும் சமர்ப்பணங்களையும் அடுத்து மேற்படி வர்த்தமானி அறிவித்தலுக்கு நீதிபதி வலன் ஆனந்தராஜா இந்த இடைக்கால தடை உத்தரவை வழங்கியிருக்கின்றார். வழக்கை ஜூலை 15 தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அதுவரையில் மேற்படி மேயரை பதவி விலக்கி ஆளுநர் விடுத்த வர்த்தமானி அறிவித்தலை இடைநிறுத்தியும் அந்த வர்த்தமானியில் உள்ள உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்தும் மேயர் காண்டீபனை மேயர் பதவியிலிருந்தும் மாநகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குவதற்கு எந்தவிதமான நடவடிக்கை எடுப்பதற்கு எதிராக இடைக்கால தடை விதித்தும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். தம்மை மேயர் பதவி மற்றும் மாநகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்து பதவி விலக்கும் ஆளுநரின் வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக மேயர் காண்டீபன் சார்பில் சட்டத்தரணி தயாபரன் தாக்கல் செய்த வழக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுதே நீதிபதி இந்த உத்தரவை விடுத்திருக்கிறார். எதிர் மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கவும் அவர் பணிப்புரை விடுத்திருக்கிறார். மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி கேசவன் சயந்தனுடைய அனுசரணையுடன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாகி வாதங்களை சமர்ப்பித்திருக்கிறார் என்பதாக இந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது. நீதவான் மன்றில் முன்னிலையானார் வவுனியா மாநகர மேயர் காண்டீபன். அவரின் பொருள்களை அவரே திருடினார் என்று விசித்திர வழக்கு என சுமந்திரன் மன்றில் தகவல் என்பதான மற்றொரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வவுனியா மாநகர சபை மேயரினுடைய ஆடை பதக்கம் மற்றும் சபையின் செங்கோல் ஆகியவை காணாமல் போனமை தொடர்பாக விவகாரத்தில் மேயர் காண்டீபனின் பெயரும் போலீசாரால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தமது சட்டத்தரணியான சுமந்திரன் சகிதம் மேயர் காண்டீபன் வவுனியா நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்னிலையாகி தமது பிரசன்னத்தை பதிவு செய்திருந்தார். நீதிமன்றம் அழைக்கும் சமயத்தில் அவர் மன்றில் பிரசன்னமாவார் என்று உறுதிமொழியோடு இந்த விவகாரத்தில் அவரை நீதிமன்றம் விடுவித்திருக்கிறதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம். மேயர் காண்டீபனை பதவி விலக்கும் வடக்கு ஆளுநருடைய வர்த்தமான உத்தரவுக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு விடுத்த பின்னர் அவரை வவுனியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய அவரது சட்டத்தரணி சுமந்திரன் நீதிமன்றக்கு ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார். மேற்படி 3 பொருட்களையும் காணவில்லை என்று தெரிவித்து அதனை திருடிய குற்றச்சாட்டை மேயர் காண்டீபன் மீதும் சுமத்தி ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நீதிமன்றத்துக்கு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு விசித்திரமான வழக்கு, முன்னுதாரணம் இல்லாத வழக்கு. வவுனியா மாநகர சபையினுடைய மேயர் காண்டீபன் தான் மேல் நீதிமன்றத்தினுடைய இன்றைய உத்தரவு அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இன்று நீதிமன்றத்துக்கு காணவில்லை என்று குறிப்பிட்ட செங்கோல் பதக்கம் மேயருடைய ஆடை எல்லாமே மேயரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அவரது பாவனை பொருட்கள். அவரது பொருட்களை அவரே திருடினார் என்ற ஒரு விசித்திரமான வழக்கு இன்று நீதிமன்றத்தில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. எது எப்படி ஆயினும் இந்த விவகாரத்தை ஒட்டி நீதிமன்றம் அழைக்கும் சமயங்களில் மேயர் காண்டீபன் மன்றில் பிரசன்னமாவார் என்று சுமந்திரன் மன்றில் தெரிவித்திருக்கிறார். அதை நீதிமன்றம் பதிவு செய்து மேயரை விடுவித்திருக்கிறது. மேயர் காண்டீபனை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களையும் நாங்கள் இதில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி நீதிமன்றம் எந்த உத்தரவையும் விடுக்கவில்லை என்று வழக்கு முடிந்த பின்னர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டிய அந்த செய்தியும் இவ்வாறு குறிப்பிடுவதை நாங்கள் காணலாம். அதுபோல மற்றொரு பிரதான செய்தியும் இன்றைய தினப்பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணா கூட இன்று காலை கைது, மாலையில் பிணை என்பதாக அதற்கு மாலை முரசு பத்திரிகை தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று காலையில் கைது செய்யப்பட்டு நேற்று மாலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் தான் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய புதவர் யோஷித்த ராஜபக்சவை கடந்த 2006 இலங்கை கடற்படையில் இணைத்துக் கொண்டமை தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணா கூட லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை கைது செய்யப்பட்டு பின்னர் மாலை நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் அதில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் அதனை மையப்படுத்தியதாக அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இன்று
மன்னிக்க வேண்டும், நேற்று காலை 10:05 லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு வளாகத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். யோஷித்த ராஜபக்சவினுடைய கடற்படையின் நிறைவேற்று அதிகாரி பதவிக்குரிய அடிப்படை தகவல்களை கொண்டிருக்காத நிலையிலும் விதிகளை மீறி அவர் அந்த பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரிலேயே வசந்த கரணாகூட கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் அதில் வெளிப்படுத்தப்பட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது லங்காதீப பத்திரிகையும் அந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறது. சுதுசுக்கம் பரின் பரின் பெனஸ்கர்லா என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அத்துடன் கடற்படையுடைய நிலையான ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை புறந்தள்ளி பிரித்தானியாவில் ராயல் கடற்படை கல்லூரியில் யோஷித்த ராஜபக்ச பயிற்சி பெறுவதற்காக அரச நிதி பயன்படுத்தப்பட்டது என்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குற்றம் சுமத்தியிருந்தது. இந்த முறைகேடான செயற்பாடுகள் அனைத்தும் லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுவதாக சுட்டிக்காட்டிய ஆணைக்குழு கைது செய்யப்பட்ட வசந்த கரணாகுடவை கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றில் நேற்று மாலை ஆஜர்படுத்தியது. இதன் பொழுது லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணிகளின் சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த கொழும்பு பிரதம நீதிவான் அசங்கேஷ் போதரகம வசந்த கரணாகுடவை பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் என்ற விடயம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பில் யோஷித்த ராஜபக்சே ஏற்கனவே கடந்த ஜூன் 17 கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த வகையில் அந்த நீதிமன்றத்தை மையப்படுத்தியதான செய்திகள் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இன்னும் பல செய்திகளையும் நாங்கள் பத்திரிகையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது சிசிடிவி கேமராக்கள் விசேட விளக்குகளை பொறித்து போலீசாரை கண்காணித்து ஹெரோயின் விற்பனை, ஒரு வருடத்திற்கு மேலாக தண்ணி காட்டியவர் தந்திரமாக கைது என்பதான ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை இந்த விடயத்தினை நேற்றைய நாளில் பிரசுரித்திருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. அம்பாறை உகன மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் உள்ள இளைஞர்களை இலக்கு வைத்து நீண்ட காலமாக ஹெரோயின் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்த பிரதான கடத்தல்காரர் ஒருவர் அம்பாறை கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று முன்தினம் புதன்கிழமை அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வீட்டை சுற்றி சிசிடிவி பாதுகாப்பு மற்றும் தனக்கு ஆதரவாக செயல்பட்ட போலீஸ் உளவாளிகளுடைய தடைகளையும் தாண்டி போலீசார் நடத்திய திட்டம் மூலம் உகன 21 திசப்புர கிராமத்தில் உள்ள சந்தேக நபரின் வீட்டிலேயே இந்த கைது செய்த நடவடிக்கை அரங்கேறியிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர் சுமார் ஒரு வருடத்திற்கு மேலாக உகன போலீஸ் நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே இந்த போதைப் பொருள் வியாபாரத்தை மிகவும் தந்திரமாக நடத்தி வந்திருக்கின்றார். தனது வீட்டை சுற்றி சிசிடிவி கேமராக்கள் மற்றும் விசேட விளக்குகளை பொறித்து போலீசாரினுடைய நடமாட்டத்தை அவர் 24 மணி நேரமும் கண்காணித்து வந்திருக்கிறார். போலீசார் சோதனையிட வரும் போதெல்லாம் வெளியில் உள்ள உளவாளியிடமிருந்தோ அல்லது ஊழல் அதிகாரியிடமிருந்தோ முன்கூட்டியே தகவல் கிடைத்து விடுவதால் அவர் தப்பியோடி விடுவதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். அண்மையில் இறக்காவும் போலீஸ் நிலையத்தினுடைய ஊழல் ஒழிப்பு பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் ஒருவருக்கும் இந்த சந்தேக நபருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததாக கிராம மக்கள் குற்றம் சுமத்தியிருந்தார்கள். உகன போலீஸ் நிலையத்தினுடைய முன்னாள் பொறுப்பதிகாரி லங்கா தேவோ மற்றும் தற்போதைய பிரதம போலீஸ் பரிசோதகர் சுமித் குணவர்தன ஆகியோர் மேற்கொண்ட முந்தைய சோதனைகள் தோல்வியடைந்ததற்கும் இந்த உள்ளக தகவல் கசிவே முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. எனவே தொடர் தோல்விகளை அடுத்து அம்பாறை பிராந்திய பிரதி போலீஸ் மா அதிபர் சுஜித் வேதமுழுவினுடைய நேரடி தலையீட்டின் கீழ் இந்த விசாரணை திட்டம் ஒன்று திட்டப்பட்டிருந்தது. இதற்கமைய அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு போலீஸ் பரிசோதகர் RADS ரத்நாயக தலைமையிலான போலீஸ் குழுவினர் தங்களை டெங்கு ஒழிப்பு பரிசோதகர்கள் போல மாற்றிக்கொண்டார்கள். இந்த குழுவில் கற்பிணி பெண் போலீஸ் அதிகாரி ஒருவரும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபருடைய வீட்டில் நுழைந்த போலீஸ் குழுவினர் டெங்கு நுழைவு பரிசோதனை செய்ய வேண்டும் என கூறி வீட்டின் பின்புறம் மற்றும் சுற்றுச்சூழலை இதன்போது சோதனையிட்டிருக்கிறார்கள். இதன்போது சந்தேக நபர் போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டு தற்போது கொரோனா காலம் அல்ல, ஏன் டெங்கை சோதிக்க வருகிறீர்கள் என கூறி திசை திருப்ப முயன்றிருக்கிறார். எனினும் அந்த பகுதியில் மாறுவேடத்தில் மறைந்திருந்த ஏனைய போலீஸ் அதிகாரிகள் திடீரென பாய்ந்து சந்தேக நபரை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். எனவே கைது செய்யப்பட்ட வழியில் சந்தேக நபர் தன்னை விடுவிப்பதற்காக போலீஸ் பரிசோதகர் RADS ரத்நாயக்கவிடம் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் தர முன்வந்திருக்கிறார். எனினும் அந்த லஞ்ச கோரிக்கையை நிராகரித்த போலீசார் சந்தேக நபரை உடனடியாக போலீஸ் வாகனத்தில் ஏற்றி அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 5 கிராம் ஹெரோயின் மற்றும் 30 மில்லி கிராம் ஏனைய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. சந்தேக நபரை அம்பாறை மேலதிக நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதை அடுத்து நீதவான் புஷ்பராஜா ஆனந்தவதனி சந்தேக நபரை 7 போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டிருக்கின்றார். பிரதி போலீஸ் மா அதிபர் சுஜித் வேதமுள்ளவினுடைய வழிகாட்டலில் அம்பாறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த பண்டார கஸ்தூரி ஆராய்ச்சி உதவி போலீஸ் அத்தியட்சகர் சம்பத் விக்ரமரத்ன ஆகியோருடைய மேற்பார்வையில் இந்த வெற்றிகரமான சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயமும் அதில்
சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வியாபார உத்தியாக இதனை மிகவும் சூட்சமாக செய்த நிலையில்தான் அவர் இவ்வாறு கைதாகி இருக்கிறார். அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தற்பொழுது டெங்குவினுடைய தாக்கம் குறித்து பார்த்திருந்தோம். அடுத்ததாக விபத்துகள் குறித்த செய்திகளும் இருக்கின்றன. அதற்கு முன்னதாக இந்த காலநிலை குறித்த பல்வேறு விடயங்கள் இன்றைய தினம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. தினக்குரல் பத்திரிகையிலும் அது குறித்த செய்தி ஒன்று பிரசுரமாக இருந்தது. எல்நிலவினுடைய தாக்கம் ஆரம்பம், வறட்சி வெள்ளம் ஏற்படாமனே எச்சரிக்கை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. எனவே மக்கள் எதிர்கொள்கின்ற மற்றும் ஒரு சவாலான விடயமாகவும் இந்த விடயம் பார்க்கப்படுகின்ற நிலையில்தான் இந்த விடயம் குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். குறிப்பாக இலங்கை தற்போது எல்நினோ கட்டத்தில் இருப்பதாகவும், இதன் காரணமாக வரும் மாதங்களில் குறைந்த மலைவீழ்ச்சி, வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சி போன்ற தொடர்ச்சியான தீவிர வானிலை நிலைமைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதாகவும் வானிலை அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள். வானிலை ஆய்வு திணைக்களத்தினுடைய மேலதிக பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான இவ்வகையான ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நாடு ஏற்கனவே எல்நினோ நிலைமைகளை அனுபவித்து வரும் அதே வழியில் வரவிருக்கும் மாதங்களில் வானிலை வடிவங்கள் கணிசமாக மாறக்கூடும் என்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டது. நாம் தற்போது எல்நினோ நிலைமைகளின் கீழ் இருக்கிறோம். இதில் 63 வீதம் பலத்த எல்நினோ நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும், 33 வீதமான பலவீனமான எல்நினோ நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன என்ற விடயம் அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவரது கூற்றுப்படி பிராந்திய வானிலை வடிவங்களில் எல்நினோ செல்வாக்கு செலுத்த தொடங்குதல் ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டில் மிக குறைந்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் மலைவீழ்ச்சி அதிகரிக்கின்ற சாத்தியம் உள்ளதாக எச்சரித்த அவர், வானிலை அமைப்பின் தீவிரத்தை பொறுத்து நாட்டின் சில பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அடுத்த ஆண்டின் முதற்பகுதியில் வானிலை நிலைமைகள் மீண்டும் மாறக்கூடும். இதனால் ஏற்படக்கூடிய வறட்சி நிலைமை, நீரிருப்பு, விவசாயம் மற்றும் பிற முக்கிய துறைகளை பாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்றும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த எல்நினோ நிலைமைகளின் அதிகரிப்பு மற்றும் அவற்றினுடைய சாத்தியமான தாக்கங்கள் குறித்து சுற்றுச்சூழல் அமைச்சர் கருணாநிதி தம்மிக்க பட்டபெந்தி தலைமையிலான ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற விசேட அமைச்சரவை உபக்குழு மற்றும் அதிகாரிகளுடைய அங்குரார்ப்பண கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. குறைந்த மலைவீழ்ச்சி, சாத்தியமான வெள்ளப்பெருக்கு முதல் நீண்டகால வறட்சி வரை எல்நினோவுடன் தொடர்புடைய தொடர்ச்சியான தீவிர வானிலை நிலைமைகள் இலங்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்பதாகவும் அதிகாரிகள் இதன் பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உணவு பாதுகாப்பு, நீர் வள மேலாண்மை மற்றும் ஆற்றல் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால உத்திகளை வகுப்பதற்கும், அதே நேரத்தில் அரசு நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதற்கும் ஜனாதிபதி அனுரோக் குமார் திசாநாயக்கவினால் இந்த குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன விடயமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த எல்லினுடைய பாதிப்புகள் எவ்வாறு அமையப்போகிறது என்பது குறித்தும் பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இன்று உலகை பயமுறுத்திக் கொண்டிருக்கும் ஒரு இயற்கை பேரிடராக இந்த எல்லினோ காணப்படுகிறது. இயற்கை அவ்வப்போது ஒரு பேரிடரை அனுப்பிக் கொண்டிருக்கிறது. இயற்கைக்கு எதிரான மனிதருடைய அயராத போரில் இயற்கையினுடைய பக்கம்தான் எப்பவும் பலமாக இருக்கிறது. அத்தகைய ஒரு இயற்கை போராக வந்திருப்பதுதான் இந்த எல்நினோ என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பசிபிக் பெருங்கடலில் வெப்பமண்டல மேற்பரப்பில் இருக்கின்ற நீரின் வழக்கத்துக்கு மாறான வெப்பத்தை குறிக்கும் ஒரு சூழலாகத்தான் இந்த எல்நினோ அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஸ்பானிஷ் சொல்லாக கருதப்படுகிறது. கிறிஸ்துவினுடைய குழந்தை என்பது இதனுடைய பொருள். எனவே கிறிஸ்துமஸ் காலத்தில் இது உச்சத்தை அடைவதால் மீனவர்களால் வைக்கப்பட்ட பெயரே இதுவாக இருக்கிறது. எனவே அதிகளவில் வெப்பமான நீரோ பசிபிக் பெருங்கடலில் வர்த்தக காற்றுகள் நிலநடுக்கோட்டில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீசுகின்றன. தென் அமெரிக்காவில் தொடங்கி ஆசியா வரை இப்போது வெப்பமான காற்றை கொண்டு செல்கின்றன. குளிர்ந்த சத்துக்கள் இருந்த நீர் ஆழத்திலிருந்து மேற்பரப்புக்கு உயர்கிறது. இது மேலெழுவதால் இது இவ்வாறு அழைக்கப்படுகிறது என்ற விடயமும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இதே வகையான பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட போகிறது என்ற விடயமும் இதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இலங்கையில் எல்நினோவால் கடுமையான பாதிப்பு இருக்காது. இலங்கையில் இந்துமா கடல் அமைப்பிருப்பதனாலும், மத்திய மலைப்பகுதி ஈரப்பதத்தை தக்க வைப்பதனாலும் இலங்கையில் எல்நினோ அதிகரிப்பு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இலங்கையில் ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதங்களில் சராசரியை விட புவி வெப்பநிலை அதிகமாக இருக்கும். 2026 தொடக்கம், 2027 வடக்கு அரைகோள குளிர்காலத்தில் வெப்பநிலை மிகவும் அதிகரிக்கும். சராசரியை விட மழை அளவு குறையும், மழை பொழியும் நாட்களுடைய எண்ணிக்கை குறையும். 2027 பிப்ரவரிக்கு பிறகே இலங்கையில் எல்நினோ பாதிப்புகள் வெளிப்படையாக தெரியும் என்றும் கருதப்படுகின்ற விடயங்களும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இலங்கை ஜனாதிபதி அனுரோக் குமார் திசாநாயக்க தலைமையில் எல்நினோவை எதிர்கொள்வது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் ஜூன்
2026 இரண்டாவது வாரத்தில் நடைபெற்றிருக்கிறது. காலநிலை செயலகத்தினுடைய பணிப்பாளர் லீல் ரந்தனிய, பேரிடர் மேலாண்மை மையத்தினுடைய மேலதிகச் செயலாளர் கே ஜி பி தர்மதிலக்க உள்ளிட்ட அரசினுடைய உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உணவு பாதுகாப்பு, நீர்வளங்கள், விவசாயம், மின் உற்பத்தி முதலிய விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடல் இருக்கிறார்கள். இதுபோலவே இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடுமையான வறட்சி ஏற்பட்டால் நீர் ஆதாரங்களில் அழுத்தம் ஏற்படும். பெரிய நீர் ஆதாரங்கள் வறண்டு போனால் கடல் நீரை குடிநீராக்கி மக்களுக்கு வழங்குவது, இவ்வகையான முயற்சிகளை முன்னெடுப்பது என்றும், ஏற்படக்கூடிய பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்ள அனைத்து துறைகளையும் தயார் நிலையில் வைத்திருப்பது என்றும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. வழக்கமாக நடைபெறும் பேரிடர் இது. எனவே அரசும் பிற அமைப்புகளும் மக்களும் முன்னெச்சரிக்கையாக தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த எல்நினோ பாதிப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளலாம் என்ற விடயம்தான் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: விளம்பரடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையாளர்களிடம் காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற மற்றும் ஒரு பிரதான செய்தி குறித்து பார்க்கலாம். சபரகமோ பல்கலைக்கழக மருத்துவப் படத்தினுடைய புதிய வளாகம் இன்று திறந்து வைக்கப்படுகிறது என்பதான ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சபரகமோ பல்கலைக்கழக மருத்துவப் படத்தினுடைய புதிய வளாகம் இன்று ஜூலை 4 பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் மாணவர்களுடைய பயன்பாட்டிற்காக உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவப் படத்தினுடைய பீடாதிபதி மூத்த பேராசிரியர் நிர்மலி விக்ரமரத்னே இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வில் சபரகமோ மாகாண ஆளுநர் திருமதி சம்பா ஜானகி ராஜரத்னம் மற்றும் சவுதி அபிவிருத்தி நிதியத்தினுடைய துணைத் தலைவர் பொறியியலாளர் ஃபைசால் எம் அல்காத்தானி உள்ளிட்ட பல முக்கிய விருந்தினர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். இலங்கை அரசும் சவுதி அரேபிய அரசும் இணைந்து நிதியுதவி வழங்கி நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மருத்துவப் படம் ரத்தினபுரி புதிய நகர பகுதியில் 21 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டு மருத்துவ படிப்பிற்காக 162 புதிய மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் தற்போது மொத்தமாக சுமார் 750 மருத்துவ மாணவர்கள் இந்த பீடத்தில் கல்வி கற்றவர்களாக இந்த திட்டத்திற்காக இலங்கை அரசு ரூபாய் 2,366 மில்லியன் நிதியினையும் சவுதி அரேபியா 50 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியினையும் வழங்கியிருக்கின்றன. புதிய வளாகத்தில் ஒரே நேரத்தில் 500 மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதி, 1,060 பேர் அமரக்கூடிய பிரதான அரங்கம், தலா 250 இருக்கைகள் கொண்ட 2 விரிவுரை கூடங்கள், 200 இருக்கைகள் கொண்ட 1 விரிவுரை கூடம் மற்றும் 160 இருக்கைகள் கொண்ட 3 விரிவுரை கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பணியாளர்களுக்கான தங்குமிடங்கள், உணவகம் மற்றும் பிற நவீன வசதிகளும் இந்த வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல ரத்தினபுரி போதனா வைத்தியசாலை வளாகத்தில் மருத்துவப் பீடத்திற்காக 9 மாடிகளை கொண்ட நவீன பேராசிரியர் மருத்துவ பிரிவும் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. இதில் 460 நோயாளர் படுக்கைகள், முழுமையாக ஆய்வகங்கள், விஞ்ஞான ஆய்வு வசதிகள் மற்றும் பல்வேறு மருத்துவ வசதிகள் இடம்பெறுகின்றன. இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த மூத்த பேராசிரியர் நிர்மலி விக்ரமரத்னே 2005 சபரகமோ பல்கலைக்கழகத்தினுடைய அபிவிருத்தி திட்டத்தில் மருத்துவப் பீடம் சேர்க்கப்பட்டதாக தெரிவித்தார். 2019 அரசின் வர்த்தமான அறிவிப்பின் மூலம் மருத்துவ பீடத்தினுடைய அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டதுடன் அதே ஆண்டில் 72 மாணவர்களுடன் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன என்றும் அவரால் இதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு முக்கியமான சந்திப்பு குறித்த ஒரு தகவலையும் நாங்கள் பத்திரிகையில் இருந்து எடுத்துக்கொள்கின்றோம். அமைச்சர் விஜித் ஹேரத்துடன் ஆனந்த் சங்கரி முக்கிய சந்திப்பு, அரசியல் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் என்பதாக அதற்கு முரசு பத்திரிகை தலைப்பட்டிருக்கிறது. தமிழர் விடுதலை கூட்டணியுடைய பொதுச் செயலாளரும் மூத்த அரசியல் தலைவருமான வி ஆனந்த் சங்கரிக்கும் வெளிவகார அமைச்சர் கலாநிதி விஜித் ஹேரத்துக்கும் இடையில் நேற்று வெள்ளிக்கிழமை சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வெளிவகார அமைச்சில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இது தொடர்பாக அமைச்சர் விஜித் ஹேரத் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் விடுத்திருக்கின்ற பதிவில் சில விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையினுடைய மூத்த அரசியல் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான வி ஆனந்த் சங்கரியை சந்திப்பதற்கான நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த சந்திப்பின் போது தனது நீண்டகால அரசியல் அனுபவங்களை அவர் என்னுடன் விரிவாக பகிர்ந்து கொண்டார். நாட்டின் அரசியல் துறையில் அவர் ஏற்படுத்திய சிறந்த முன்னுதாரணங்களையும் நாட்டுக்காக ஆற்றிய பாரிய பங்களிப்புகளையும் நான் இதன் பொழுது வெகுவாக பாராட்டியதுடன் அவருக்கு எனது நன்றியையும் மதிப்பையும் தெரிவித்துக் கொண்டேன் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல அமைச்சர் மஹிந்த ஜயசிங்க ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார். இனவாதிகள் மோசடியாளர்கள் எதிரியுடன் இணைவார்கள் என்று தயாசிரி எம்பி ஒப்புதல் என்பதாக அதற்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தேர்தல் காலத்தில் இனவாதிகள், படுகோலியாளர்கள் மற்றும் அரச நிதி மோசடியாளர்கள் அனைவரும் தங்களுடைய அணியுடன் ஒன்றிணைவார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டிருக்கமையானது எதிர்க்கட்சியினுடைய உண்மையான சுயரூபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதுவே அவர்களுடைய கீழ்த்தரமான அரசியலாகும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அவரால் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியக காரணங்களினால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களினுடைய விலைகள் உயர்வடைந்தன என்பதையும் மக்களுடைய வாழ்க்கைச் செலவு அதிகரித்துள்ளன என்பதையும் எமது அரசு ஒருபோதும் மறுக்கவில்லை. எனினும் மக்களின் வாழ்க்கை செலவுகளை குறைத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான முறையான பல நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டிருக்கின்றன. இனிவரும் காலங்களில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய விலைகள் படிப்படியாக குறையும். ராஜபக்சேக்கள் நாட்டை வங்குரத்து நிலைக்கு தள்ளியதால் பொருளாதார மீட்சி வேறு வழியின்றி இறுதி தீர்வாகவே சர்வதேச நாணயத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளப்பட்டது. எனவே நிலையான பொருளாதார மீட்சியை அடைவதற்காக சில கடுமையான தீர்மானங்களை நாங்கள் செயற்படுத்தப்பட வேண்டி வரும் என்பதான விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியில் இலங்கை தற்போது சிறந்த முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை சர்வதேச நாணய நிதியமே உறுதிப்படுத்தியிருக்கிறது. ராஜபக்சேக்களுடைய வங்குரத்தான பொருளாதார கொள்கையினால் 2022 காலப்பகுதியில் இலங்கை குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் நாடாக வீழ்ச்சியடைந்திருந்தது. ஆனால் தற்போது எமது நிதி ஸ்திரத்தன்மையில் சாதாரணமாக இலங்கை மீண்டும் உயர் நடுத்தர வருமானம் பெறும் நாடாக உலக வங்கியினால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யாவுடன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா போரம் சந்திப்பு ஊடகத்துறையின் மேம்பாடு குறித்து விரிவான கலந்துரையாடல் என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆர் ரத்னவுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா போரம் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று முன்தினம் ஊடகத்துறை அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா போரத்தினுடைய சார்பில் அதனுடைய தலைவர் எம் பி எம் ஃபைரூஸ், பொதுச் செயலாளர் ஜம் ஃபாஹிம், அதுபோல பொருளாளர் கியாஸ் இப்ஹாரி, உபத்தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டார்கள் என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையுடைய ஊடகத்துறையின் சமகால விவகாரங்கள், எதிர்கால மேம்பாடு, ஊடகவியலாளருடைய கருத்து சுதந்திரம் மற்றும் தற்போதைய சவால்கள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளும் இதன் பொழுது முன்வைக்கப்பட்டிருந்தன என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாட்டின் பல பகுதிகளிலும் ஏற்பட்ட விபத்துகள் சம்பவங்கள் குறித்த பல்வேறு செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். சிலாபத்தில் கடலில் மூழ்கி மீனவர் பலி, கடல் அலையின் சீற்றத்தால் நேர்ந்த துயரம் என்பதான ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிலாபம் கடற்பரப்பில் மீன்பிடி படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 41 வயதுடைய மீனவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சிலாபம் ரீதிவல்ல பகுதியை சேர்ந்தவரே உயிரிழந்தவர் என்றும் அவரே விபத்துக்குள்ளான படகின் உரிமையாளர் என்றும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. உயிரிழந்த மீனவரும் மற்றொரு மீனவரும் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்றிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை அவர்கள் மீண்டும் கரை திரும்பிக் கொண்டிருந்த போதே கடல் அலையின் சீற்றம் காரணமாக இவர்களுடைய படகு திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இதன்போது படகில் இருந்த இரண்டாவது மீனவர் அந்த பகுதியால் பயணித்த மற்றொரு மீன்பிடி படகின் உதவியுடன் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். எனினும் கடலில் மூழ்கிய படகினுடைய உரிமையாளரான மீனவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மாரவில கடற்பரப்புக்கு அருகில் வைத்து மற்றொரு மீன்பிடி படகினரால் அவரது சடலம் மீட்கப்பட்டு சிலாபம் கலப்பு பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. பலியானவருடைய சடலம் பிரேத பரிசோதனைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிலாபம் போலீசார் முன்னெடுத்து வருகிறார் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல வாகன சேவை மையத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த 18 வயது இளைஞர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழப்பு என்பதான ஒரு செய்தியை நாங்கள் காணலாம். கேகாலி மாவட்டம் ருவான்வெல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இகல மொரவத்த பகுதியில் உள்ள வாகன சேவை மையம் ஒன்றில் பணியாற்றி வந்த 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் எதிர்பாராத விதமாக மின்சார தாக்குதலுக்கு இலக்காகி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். நேற்று இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மின்சார தாக்குதலுக்கு இலக்காகி கடுமையான காயங்களுக்குள்ளான நிலையில் மேற்படி இளைஞர் உடனடியாக கரவநெல்ல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எனினும் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட பொழுதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் இகல மொரபத்த ருவான்வெல்ல பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாக அந்த செய்தியை குறிப்பிட நாங்கள் காணலாம். மோட்டார் சைக்கிளில் கோர விபத்து, 21 வயது இளைஞர் பரிதாப சாவு என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் காணலாம். புத்தளம் மாவட்டம் கருவல கஸ்வப போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரஜவி கம்ப வீதியில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற பயங்கர வீதி விபத்தில் 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். மற்றொருவர் படுகாயமடைந்திருக்கிறார். மோட்டார் சைக்கிள் அதன் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த பாலத்தின் பாதுகாப்பு வேலியுடன் பலமாக மோதியதாலேயே இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவர் மற்றும் அதன் பின்னிருக்கையில் பயணித்த ஆகிய இருவரும் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் உடனடியாக மீட்கப்பட்டு குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி 21 வயதுடைய இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். அத்துடன் விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மேலதிக சிகிச்சைகளுக்காக புத்தளம் தள வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரவல கஸ்வ போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதாக அந்த செய்தி பிரசுரமாயிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த தகவல்களோடு நாங்கள் இன்றைய சுயாதீன செய்தி பார்வையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

வணக்கம். நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 5372வது சன்னிதாலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 7, 13, 15, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 7, 13, 15, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 9, 7, 7, 8, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 9, 7, 7, 8, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 7,549,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,83,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,387வது கப்புர்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 13, வெற்றி இலக்கங்கள் 7, 13, 17, 72. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 13, வெற்றி இலக்கங்கள் 7, 13, 17, 72. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு 1, 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டது. மொத்தமாக 1,41,39,240 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,76,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 3,211வது சூப்பர்போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 8, 37, 44, 66. மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 8, 37, 44, 66. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்லுப்பின் விசேட இலக்கங்களாக 8, 5, 6, 8, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 8, 5, 6, 8, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 69,14,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,30,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 1,041வது சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 4, 16, 19 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4, 16, 19 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 39,22,360 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 945வது சுபிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 6, 9, 5, 9, 7, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 6, 9, 5, 9, 7, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் மொத்தமாக 38,06,160 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,30,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 419வது ஜயசம்பத் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 9, 7, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 9, 7, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசுகள் 26 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 6,30,08,160 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 3,037வது அத கோட்டிபத்தி லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 2, 6, 60, 73 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 2, 6, 60, 73 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 74,99,160 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,03,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 4,923வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மேஷ ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 5, 37, 48 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மேஷம் வெற்றி இலக்கங்களாக 3, 5, 37, 48 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,65,19,040 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 40 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலிருக்கப்பட்ட 353வது சுபதவசாக்களுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 11, 24, 59 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி வெற்றி இலக்கங்களாக 11, 24, 59 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 5, 3, 8, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 3, 8, 5 தெரிவாகியுள்ளது.
நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசில்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 80,22,860 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாள் சீட்டிலுக்கப்பட்ட 4479 கொவிசத்துள்ளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 14, 32, 38, 75 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 14, 32, 38, 75 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 7 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 92,14,360 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,85,655 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகாஜன சம்பத், நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 6,237 மாஜன சம்பதவின் லொத்தர் முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 0, 1, 1, 8, 4, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 0, 1, 1, 8, 4, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. 1,00,000 ரூபாய் பரிசல்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,41,71,880 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,99,47,880 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தன நிதானே, நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,867 தன நிதானே லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 26, 37, 43, 58 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 26, 37, 43, 58 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 55,76,720 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,82,77,807 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர், நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,585 மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து என் சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்களாக 57, 58, 70, 78 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து என் சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்களாக 57, 58, 70, 78 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 82,51,280 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,67,78,374 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,546 ஹந்தான் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 11, 22, 33, 53 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி விருச்சிகம், வெற்றி இலக்கங்களாக 11, 22, 33, 53 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 25,000 ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 82,60,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 40,08,042 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத், நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 812 அத சம்பத் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 1, 8, 4, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 1, 8, 4, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் மொத்தமாக 50,000 ரூபாய் பரிசில்கள் 49, 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்த பரிசு தொகையாக 45,78,880 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 505 ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 6, 0, 6, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 6, 0, 6, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசல்கள் 34 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 63,80,320 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

நூற்றிரண்டு சுமார் நூற்றிரண்டு சமைத்தலை வரிசையில் வசந்தத்தின் சந்தோஷார நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியிருந்திருக்கிறாங்க, மற்றும் இனிய நாட்காலை வணக்கம் சொல்லி மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியிருந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பசரியூர் ஏஎஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சியிருந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஹட்டன்ல இருந்து நவீன் நிகழ்ச்சியிருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம்மா சொல்லி கந்தப்பணியிலிருந்து ஜான் சித்திரன் நிகழ்ச்சியிருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மல்லிகாவிற்காக பாடல் தாருங்கள் சொல்லி இனிமையான காலை நேர வணக்கம் சொல்லி செல்வம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது. இன்றைய தினம் லோகேஷன் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரை வாழ்த்துவோர் நண்பர்கள் மற்றும் அப்பா அம்மா குடும்ப உறவுகள் அனைவரும் வாழ்த்துறதா சாமிமலை சிங்கர்வத்தி டி கே தினேஷ் நிகழ் வாழ்த்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க. மற்றும் இன்னைய காலை நேர வணக்கம் சொல்லி கிணியத்தனியிலிருந்து கூல்போன் குரு நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி அன்பான காலை நேர வணக்கம் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சரவணன் நிகழ்ச்சி வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம், இன்று பிறந்தநாள் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி கொஸ்லந்திலிருந்து கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறேன். மயிலம்பாவிலிருந்து பொன்னம்பல மனைவி அன்னபாக்கியம் மகள் தரண்யாவையும் சேர்த்துக் கொண்டு நல்ல பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று இனிய காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி வாழச்சேனியிலிருந்து அஜய் அகிலன் அர்ச்சனா திருமாலன் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: கண்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8.

அழகு பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் ஜி ஆர். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரோபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான காலை பொழுதின் வணக்கங்கள். ஒரு புத்தமதி ஒரு புதிய காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் கூட உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஜி ஆர் பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச உலகம் சிறுவர் உலகம் கேட்க போறீங்க. சோ குட்டீஸ் ரெடியா இருங்க, எலும்பாதாக்கள் எலும்பிக்குங்க. சோ கால் பண்ணணும், பாடணும், அது மட்டுமல்ல கதை சொல்லணும், உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணணும் ஜி ஆர் கூட. சோ அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். சோ டென் பாடி நீங்க கேட்டுட்டே இருக்கலாம் உங்க வசந்தத்தின் 102.6 102.8 வசந்த எஃப்எம்-இன் சிறுவர் உலகம் கேட்க ஆரம்பிக்க போறீங்க. நேரம் காலை 8:06 கொண்டிருக்கிறது. ஓகே குட்டீஸ், நீங்க வீட்டுல நடந்த குறும்புத்தனம், அப்பா என்ன பண்ணாரு, அம்மா என்ன பண்ணாங்க, அடிச்சாங்களா இல்லையா, கிளாஸ் போனீங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ பத்தியும் கூட பேசலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணுமா அதையும் கேளுங்க. நீங்க பாட்டு படிக்கிறதா இருந்தாலும் ஓகே, நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். சோ எலும்பாதவங்க எலும்புங்க, நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப சத்தமா வசந்தம் எஃப்எம்-ஓடு கிடைந்திருக்கலாம். ஓகே குட்டீஸ் ரெடியா இருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதை அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்கூல் இருந்துச்சா சரியா, அதுல எப்ப பாரு ஒரு பொடியன், அந்த பொடியன் பேரு ராஜுன்னு வச்சுக்கலாமே. ஓகே, ராஜு வந்து என்ன பண்ணுவாரா, கிளாஸ்ல டீச்சர் வந்ததும் கிளாஸ்ல டீச்சர் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம குட் மார்னிங் சொல்லுவோம், அவங்க டீச்சருக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை எல்லாம் சொல்லிட்டு கிளாஸ் அவங்க படிச்சு தருவாங்க, அதை கேட்டுட்டு இருப்போம் இல்லையா. கேட்டுட்டு நம்மளுக்கு தெரியாத கேள்விக்கு எல்லாம் நம்ம டீச்சர்கிட்ட கேட்போம், அவங்க சொல்லுவாங்க, ஓகே நாங்க கிளியர் பண்ணிக்குவோம். அப்போ என்ன பண்ணாங்க, வளமை போல டீச்சர் வந்தாங்களாம் கிளாஸ் ரூம்ல. அப்ப ராஜு என்ன பண்ணானா, டீச்சர் வந்ததும் பாடம் படிக்க ஆரம்பிச்சதும் அப்புறம் அவன் தூங்கிடுவானா, ஒரே டீச்சர் அந்த ராஜுவை பார்த்து நோட் பண்ணிட்டே இருந்தாங்க. என்ன, நம்ம கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் ராஜு தூங்கிட்டே இருக்கிறானே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிட்ட போய் ராஜு கிட்ட, ராஜு என்னாச்சு, நான் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் நீ தூங்கிட்டே இருக்கியே, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராஜு சொன்னானா, உங்களோட வாய்ஸ் டீச்சர் அவ்வளோ இனிமையா இருக்கு டீச்சர், நீங்க வந்ததும் படிச்சு தந்ததும் எனக்கு தூக்கமா வருது, அந்த வாய்ஸ்ல இனிமையை கேட்டு அப்படின்னு சொன்னாங்க. உடனே டீச்சர் யோசிச்சாங்களா, என்னடா நீங்க மட்டும் தூங்குறீங்க, ராஜு மட்டும் தூங்குறான், மற்ற பசங்க எல்லாம் தூங்கலையே, அப்ப என்னாச்சு அப்படின்னு ராஜு கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு ராஜு என்ன பண்ணான்னு தெரியுமா, டீச்சர் அவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் பிடிக்காத டீச்சரும், எனக்கு மட்டும்தான் ஸ்வீட் பிடிக்கும், அதனாலதான் நான் தூங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்களேன் எப்படி எல்லாம் குறும்புத்தனம் பண்றாங்கன்னு. சோ ஓகே, நீங்களும் இதே மாதிரி கதைகள் சொல்லலாம், பாட்டு படிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க படிங்க, நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஜி ஆர் கூட 10 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். சிறுவர் உலகம் கேட்க ஆரம்பிக்க போறீங்க. சோ இப்போ அடுத்த பாட்டு கேட்டுட்டு வரலாம். சோ கால் பண்ணுங்க, 0112 2 5 0 0 1 0 1 2 5 1 1 கால் பண்ணலாம். இப்போ பாட்டு கேட்போம். ஓகே

தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். 102.6 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில்

0: ஓகே, எழுந்து வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பாடல், எதுக்கும் துணிந்தவன் திரைப்படத்துக்காக. நீங்க கேட்டீங்க, நீங்க கேட்டிருக்கிறது வாதம் 216 வாதம் 2.9 இல்ல, உங்க சிந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சோ சூப்பரான பாடல்கள் எல்லாம் ஒழிந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் நீங்க கேட்க போறீங்க. அதுக்கு முதல்ல நாங்க உங்க பாடல் கேட்கணும், அது மட்டும் இல்ல கதை கேட்கணும். இப்படி நான் மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான பேர் இப்ப காத்துட்டு இருப்பாங்க. எந்த சிறுவரா கதை சொல்ல போறாங்க, எப்படி கதை சொல்ல போறாங்க, இன்னொரு குட்டிஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. அதே போல அவங்களும் இன்னும் சூப்பரான ஒரு கதை சொல்லுவாங்க. ஓகே, நீங்களும் எழுப்பிருப்பீங்க நினைக்கிறேன். சோ கால் பண்ணுங்க, பேசலாம். உங்களுடைய வசந்தம் எஃப்எம்மின் சிறுவர் உலகத்தோடு கிணைந்து சூப்பரா இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும். ஜிஆர் ரெடியா இருக்கிற கதை சொல்றதுக்கு நீங்க ரெடியா இருங்க. சோ கால் பண்ணுங்க. வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0111 2775 0 1க்கு, அதே போல 0111 2775 1 1 கால் பண்ணலாம். குறிப்பாக இந்த குறும்பு கதைகள் நிறையவே இருக்கு குட்டிஸ்ட்டு இல்லையா. நாங்கெல்லாம் பார்க்கும்போது குட்டிஸ் ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க, சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு ஸ்பூனுக்கு சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க, இல்ல கதை சொல்றதுக்கு கூட சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் சொன்னு சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்பா ஒரு சாக்லேட் வேங்க இருந்தா போதும், ரெண்டு பேரும் அதாவது அந்தந்த இடத்துல விட்டுட்டு அப்படி அடிச்சு பிடிச்சு ஓடி போய் யாருக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாக்லேட் கிடைக்குமோ அவங்களுக்கு தான் பெரிய பீஸ் கிடைக்கும், ரெண்டாவது ஆளு தான் சின்னதா கிடைக்கும், அதுல ஒரு சண்டை வரும். இப்படியெல்லாம் நிறைய குறும்புத்தனம் வீட்டுல நடக்கும், அதெல்லாம் ஜியார கூட பேசலாம். சோ இப்ப இங்க கூட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் குட்டிஸ் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்களோட பேர் என்ன?
1: என்னோட பேர் வேணுஷா யதுஷனா.
0: யதுஷனா, ரெண்டு பேர்ல கியூட்டா இருக்கிற எது உங்களுடைய பேரு?
1: ரெண்டு பேருமே என்னோட.
0: ஆ, யார் வச்சாங்க இந்த பேரை?
1: அப்பா.
0: என்ன அர்த்தம் இந்த அப்பாட்ட கேட்டீங்களா? இது கால் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்க, இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்பாண்டு. சரி, ஓகே. எழும்பிட்டீங்க, சாப்பிட்டீங்களா?
1: இல்ல, டீ தான் குடிச்சேன்.
0: ஏ, என்னாச்சு குட்டிஸுக்கு, பசிக்கலையா?
1: பசிக்கல.
0: ஏ, நைட் நல்லா சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? அந்த ரேடியோ போடுற சவுண்ட ரொம்ப குறைச்சு வைங்க, ஏன்னா நீங்க பேசுறது கேட்காது வெளியால. ஓகே, இப்ப என்ன சொல்ல போறீங்க ஜியார் அக்காக்கு?
1: ஒரு காட்டுல ஒரு அணிலும் கூரங்கும் ஒற்றுமையா நண்பர்களா இருந்தாங்க. அப்புறம் ஒரு முதலைய வந்து அவங்க சந்திச்சாங்களாம். அந்த முதலைக்கும் அவங்க டெய்லி தினம் தினம் சாப்பிடுற நாவல் பழத்தை கொடுத்தாங்களாம். அது வீட்டுல போய் அவங்க மனைவி கிட்ட
0: குடுத்துச்சான்.
1: அந்த மனைவி சொன்னான், இந்த நாவல் பழமே இவ்வளவு டேஸ்டா இருக்கு, அப்ப அந்த குரங்கு விட்டு ஈரல் எப்படி டேஸ்டா இருக்கும்
0: அப்படின்னுச்சான்.
1: அப்ப அந்த முதலையும் போயிட்டு நீ என்ன அப்ப போய் சொன்னான், போயிட்டு நீ வர்றியா எங்க வீட்டுக்கு, அங்க உனக்கு விருந்தாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னான். அப்ப அது அதுவும் போனச்சான். அந்த அணில் சொன்னான், வேணா இது ஏதாவது தில்லாலங்கடி வேற பண்ணி அப்படியே சாப்பிட்டுரும்
0: அப்படின்னு.
1: அப்பயும் என் உயிர் நண்பன் சொல்றாரு, எனக்கு விருந்தாச்சு வச்சிருக்கேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
0: போனச்சான்.
1: அப்புறம் நல்லா ஆட்டை கடந்துகிட்டு வர்ற டைம் அப்பதான் சொல்ல, முதல்ல நான் உன்ன ஓ இதயத்தை எடுத்து சாப்பிட போறேன் அப்படின்னு.
0: அப்புறம்
1: அப்ப முதலகிட்ட குரங்கு சொன்னான், இதயத்தை கழுவி காய
0: போட்டிருக்கேன்னு.
1: அப்ப அந்த முதலை வந்து திருப்பி எழுதி அப்புறம் நான் திருப்பி போய் எடுத்துட்டு வரேன், அப்பதான் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனச்சான் அதுட்டு இடத்துக்கே. அதுட்டு இடத்துக்கு போன பிறகு ஏ பைத்தியக்கார முதலையே, எனக்கு சரி இதயத்தை எடுத்து காய போடுவானா, இதயத்தை எடுத்து காய போட்டா செத்துருவானே அப்படின்னு சொன்னிச்சான். முதலைய ஏமாத்தோடு வீட்டுக்கு கிளம்பிருச்சான்.
0: இதுல இருந்து என்ன விளங்குது?
1: யாரையும் நம்பிடக்கூடாது.
0: ஆனா நல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் நம்பணும் நாங்க. அதாவது அவங்க சொல்றது எல்லாம் சரியா பிள்ளையான நாங்க பாத்துட்டு தான் அதுக்கப்புறம் நாங்க முடிவு எடுக்கணும், சரியா? எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க, ஒரு கொஞ்ச நாள் பழையினவங்க எல்லாரும் வந்துட்டு திடீர்னு எங்கேயாவது போகலாம் வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க, அப்பா கூப்பிடுறாங்க அப்படிலாம் சொன்னா நாங்க அப்படிலாம் கேட்க கூடாது. மாட்டாங்க. அப்பா கிட்ட கேட்டுட்டு தான், அம்மா கிட்ட கேட்டு, அக்கா தம்பி அண்ணன் அவங்க கிட்ட கேட்டு தான் நாங்க வெளியில போனோம். ஓகேவா? சூப்பரா இருந்துச்சு டார்லிங், நல்ல கதை. அடுத்த முறையும் சூப்பரான ஒரு கதை சொல்லணும். ஓகேவா? இப்ப யாரெல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க பாட்டு கேப்போம்?
1: அம்மா வந்து வெளியூர் போயிட்டாங்க, அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாரு, அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்க, அக்காவும் நானும் தான்
0: இருக்கோம். ஓகே, எல்லாருக்கும் பாட்டு கேப்போமா? ஓகே, நன்றி, பாய் டார்லிங். சரி, ஓகே, அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் சூப்பரான ஒரு கதை சொல்லணும், ரெடியா இருங்க. ஓகே, நீங்க கேட்டுட்டீங்க வசந்தத்தின் சிறுவர் உலகம். இப்போ நாங்க பாட்டு கேட்கலாம்.

0: அவ்வளவு அழகான பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டிருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுட்டிருக்கிறோம். நான் GR உங்களுடன் இணைந்திருக்கிறேன். 10 மணி வரைக்கும் நம்ம சிறுவர் உலகம் கேட்கலாம். ஓகே, இப்ப நேரம் காலை 8:30 ஆக கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல என் கூட பேசுறதுக்கு அடுத்த குட்டிஸ் யாருன்னு பாக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சாப்பிட்டீங்களா? ஏ, என்னாச்சு? வீட்டு அம்மா சாப்பாடு தரலையா?
1: மழைகாலம் மிக கவனம் மக்கள் வழியருகே வெள்ளம் உண்டு விலகி வர வேண்டும் வெள்ளத்திலே கண்ணெறிந்து விளையாட வேண்டாம் சந்தையால் வலுக்கி விழுந்தெழுந்த வேண்டாம்.
0: வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களோட பேரை சொல்லுங்க. ஜியரக்க மறந்துட்டேன்.
1: சைஜன்.
0: வாவ், சூப்பர் நேம். என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: ஃபோர்க்கா.
0: ஓகே ஓகே. ஸ்கூல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்க கூட பேசுவாங்களா?
1: பேசுவாங்க.
0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அவங்களோட பேரை சொல்லுங்க.
1: இஷான்.
0: ஓகே. அவங்களை ரொம்ப பிடிக்குமா? சண்டே போட மாட்டீங்களா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட? ஓகே ஓகே, அப்புறம் பேசிடுவோம் இல்லையா? சரி ஓகே. அம்மா ஏதாவது உங்களுக்கு செய்யக்கூடாத வேலையை செஞ்சு ஏசி இருக்கிறாங்களா வீட்டை? நீங்க நல்ல பிள்ளையா வீட்டுல? ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவீங்களா? சொல்ல முடியாது. நல்ல பிள்ளைன்னா குறும்புத்தனம் தான் இல்லையா? சரி ஓகே. வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க, பேரு சொல்லுங்க பாக்கலாம்.
1: அப்பா.
0: ஓகே.
1: அம்மா.
0: ம்.
1: தாத்தா.
0: ம்.
1: எத்தி.
0: ஓகே. எதிர்காலத்துல நீங்க என்னமா வரணும்?
1: டாக்டர்.
0: வாவ், சூப்பர். அப்ப ஜியரக்க வந்தா ஃப்ரீயா ஊசி போடணும். ஓகேவா? சரி ஓகே. வாழ்த்துக்கள். நல்லா படிக்கணும். ஓகே ஓகே. நன்றி டார்லிங். அடுத்த முறை சூப்பரான ஒரு பாடல் படிக்கணும். ஓகேவா? ஓகே பாய். தேங்க்யூ. ஓகே, நல்லா சாப்பிடுங்க. இப்போ நாங்க பாட்டு கேட்கலாம். நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். சோ கால் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அதே நம்பர் தான் மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். 0112-27751. ஓகே குட்டீஸ், அடுத்த நம்பர் 0112-27751 கால் பண்ணுங்க. GR 10 மணி வரைக்கும் உங்க கூட இருப்பேன். சோ நீங்க பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். இப்போ நாங்க பாட்டு கேட்டுட்டு தொடர்ந்து மணிந்திருக்கலாம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
1: இது மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகே, இப்படி சூப்பரா டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பிடிச்ச பாட்டு விரும்பி கேட்டிருந்தாங்க கன்சவாரிஸ். அவங்களுடைய பவா பேபி குட்டிக்காக அந்த பாட்டை கொடுத்துருக்கோம் ஹையான். ஓகே, அவர் ரொம்ப டான்ஸ் ஆடி இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சூப்பர், இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம், டான்ஸ் பண்ணலாம், அந்த பாட்டு ஜியார கடை கூட படிக்கலாம், கதை சொல்லலாம், உங்க வீட்டில் நடக்கிற குறும்புத்தனை, அம்மா அக்கா அதே போல அப்பா இதெல்லாம் பக்கத்து வீட்டில் நடக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை பிடிக்கிறது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியா இந்த ஃப்ரெண்டு ஜியாரக்கு கிட்ட சொல்லலாம். இப்போ எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அதிர்ஷ்டா வந்திருக்கிறாங்க அவிசாவலையிலேருந்து. நாங்கள் இப்போ அந்த பக்கம் போகிறோம் அவிசாவலைக்கு. ஓகே வணக்கம். ஹலோ, வணக்கம் வணக்கம். வடை சாப்பிட்டீங்கன்னு சொன்னீங்க, அது போதுமா அந்த வயிற்றுக்கு? அது போதும், அதுக்கப்புறம் நிறைய சாப்பிடலாம். சரி ஓகே. சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அதிர்ஷ்டா? ஓகே, நீங்க என்ன, ஓகே நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க? வாவ் சூப்பர். அப்ப நிறைய கதை பாட்டெல்லாம் தெரியும் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டா? சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஓகே படிங்க ஜியார், கேக்குறேன்.
2: ஒருவருக்கொருவர் உதவிடுவோம், ஒற்றுமையாக வாங்கிடுவோம், மற்றவருக்கு உதவி செய்திடுவோம், மனித நேயத்தை வளர்த்திடுவோம், கூலி வாழ கட்டிடுவோம், கோபம் கொள்ளாது இருந்திடுவோம், பகிர்ந்து உண்ண பழகிடுவோம்,
1: எதிர்காலத்துல நீங்க என்னவா வரணும்? வாவ், நீங்களும் டாக்டரா? சூப்பர் சூப்பர். அப்ப நம்ம நாட்டுல நிறைய டாக்டர் இருப்பாங்க. ஓகே சூப்பர். வீட்டு அம்மா ஏதாவது பண்ணா, இல்ல நீங்க வீட்டு குறும்புத்தனம் பண்ணி அம்மா கிட்ட அடி வாங்கிருக்கீங்களா?
2: ஆமா.
1: என்ன குறும்புத்தனம் பண்ணீங்க அம்மா அடிக்கிற அளவுக்கு? அப்படியா? அக்கா கூட அவங்க கூட எல்லாம் சண்டை பிடிக்க மாட்டீங்களா? சின்னதா சண்டை பிடிப்போம், நாங்க குட்டித்தானே. என்ன என்ன கேட்டு வீட்டு சண்டை பிடிப்பீங்க? சாப்பாடா, இல்ல கிளாஸுக்கு போக மாட்டேன்னு சொல்லியா, இல்ல ஸ்கூலுக்கு போக
2: மாட்டேன்னு சொல்லியா?
1: அச்சோ, நீங்க கிளாஸுக்கு போகலன்னு சொன்னா எப்படி டாக்டர் ஆகுற, நான் எப்படி வர உங்ககிட்ட ஊசி போற? இனிமே அப்படி எல்லாம் சண்டை பிடிக்க கூட, டைமுக்கு எலுமி போயிட்டு நாங்க படிச்சாதானே டாக்டர் ஆகலாம். ஓகே சூப்பர் சூப்பர், நல்ல வா வா. அடுத்த முறை ஜியாரகக்கு சூப்பரான ஒரு பாட்டு படிக்கணும். ஓகேவா? ஓகே பாய் டார்லிங்.
2: Bye.
1: Okay, எல்லாருக்கும் பாட்டு கேட்போம். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ நாங்க பாட்டு கேட்க போறோம். அதுக்கு முதல்ல முக்கியமான ஒரு விஷயத்த நினைவுபடுத்தணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேதி விபத்துகள் தொடர்பாக மாணவர்களை தெளிவூட்டக்கூடிய டேக் கேர் வேலை திட்டம் கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் இணைந்து முன்னெடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மழைக்காலங்கள் மட்டுமல்ல, அதிகமான விபத்து ஏற்படும் மழைக்காலங்கள் தான் இந்த வீதி விபத்துக்களை எதிர்காலத்தில் குறைத்துக் கொள்வதற்கு தேவையான வீதி விதிமுறைகள், குறு நாடகங்கள், இப்படியெல்லாம் நாங்க வீதி விதிகளை கடைபிடிக்காட்டி எப்படி எங்களுக்கு விபத்து ஏற்படுது, அதனால எங்களுடைய கை கால்கள் உயிரிழப்புகள் எல்லாம் வருகிறது, எங்களுடைய உயிர் வந்துட்டு போனா திரும்ப வர முடியாது, எனவே அது ஒரு பொக்கிஷம், அது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம், எனவே எங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். எங்களை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க, சிறுவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும், அப்பா அம்மா அண்ணா தங்க இப்படி யாரா இருந்தாலும் உயிர் இழந்த அப்படின்னு சொன்ன கை கால் அப்படி போயிடுச்சுன்னு சொன்னா ரொம்பவே கஷ்டம், அது மீள முடியாத ஒரு துயர். எனவே உங்களுடைய உயிர் ரொம்ப பொக்கிஷமானது, விலை மதிப்பு அற்றது, எனவே நீங்க பாதுகாப்பாக உங்களுடைய பயணங்கள் அமையணும். இந்த வீதி விதிமுறைகள் தொடர்பாக இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் விழிப்பூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டமாக டேக் கேர் வேலை திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன தொலைக்காட்சியான RTN, அதே போல வசந்தம் FM, வசந்தம் TV, லக்கண்ட் FM இந்த அனுசரின் ஊடாக, கல்வி அமைச்சு இதர நிறுவனங்களின் ஊடாக முன்னெடுக்கப்படுகிறது. எனவே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமையட்டும். இப்ப நாங்க பாட்டு கேட்போம்.
3: மஞ்சள் விழா மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களாயிரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM திரை உலகின்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சூப்பரான பாடலா போல இது கொண்டிருக்கிறது. நீங்க கேட்டுட்டீங்க 102.6 102.8 வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுட்டீங்க. நான் ஜிஆர் உங்களுடன் 10 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். ஜிஆர் அக்கா கூட கதை பேசணும், பாட்டு படிக்கணும், இல்ல எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணலாம். அதே தொலைபேசி இலக்கங்கள் இப்ப எங்க கூட பேசுறதுக்கு தக்ஷாயி வந்திருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
1: வணக்கம். உங்களோட பேரு நான் கரெக்டா சொல்லிட்டேனா?
2: ஆமா அக்கா.
1: என்ன பேரு?
2: என்ன
1: சாப்பிட்டீங்க காலையில எலும்பி? பசிக்கலையா?
2: நினைச்சு
1: கேட்டீங்க. ஓகே, படிங்க, கேக்குறேன்.

தலை நிறைவேறு உலகம்

0: சரியா, கதையோ பாட்டோ? ஓகே, இப்ப நீங்க என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க படிச்சு எதிர்காலத்துல? வாவ், சூப்பர், எல்லாருமே டாக்டர் தான். ஓகே ஓகே, நல்லா படிக்கணும் சரியா? ஓகே. வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேப்போம்?
1: அம்மா, தம்பி, அம்மம்மா, தாத்தா.
0: ஓகே, நன்றி, பாய் டார்லிங். சரி ஓகே, நாங்க பாட்டு கேப்போம்.

0: வாடிக்கையாளர் சேவைகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதான சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லோத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இப்பிரதேசங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ரத்தினபுரி, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: சிலி நாட்டின் மத்திய பகுதிக்கு அண்மித்த ஆழ்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளது. 5.5 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கம் கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் தாக்கம் நிலப்பகுதியிலும் உணரப்பட்டுள்ள நிலையில் இதனால் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதான சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லோத்தர் சபை.
4: நிமிர்ந்த நடை.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு அடுத்த மனத்தாலத்தோடு விளைந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நான் GR 10 மணி வரைக்கும் உங்களோட இணைந்திருப்பேன். சோ சூப்பரா நீங்க பேசலாம், கதை சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஜிஆர் கூட பகிர்ந்து கொள்ளலாம். சோ அழைப்பேற்படுத்துங்க. அதே போல பேஸ்புக் கூட அமைந்து கொள்ளலாம். சூப்பரான கதைகள்லாம் சொல்லி எங்களை கூட்டி இந்த மனத்தாலத்திலும் நிறைய கதைகள் பாடல்கள் பிடிச்ச விஷயங்களை சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே கால் பண்ணுங்க. பீஸ் எல்லாம் குட்டீஸ் 0127 5005 0001 அண்ட் 0111 2775 1111 கால் பண்ணுங்க. ஓகே இப்பவும் எலும்பிட குட்டீஸ் இருப்பாங்க, எலும்பிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சத்தமாக நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம் உங்கள் வசந்தத்தின் சிறுவர் உலகம். அதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு கதையை சொல்லிட்டு இந்த மாணித்தியாலத்துக்குள்ளேயே நாங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கதை அப்படின்னு சொன்னால், அதாவது குறிப்பாக எல்லாருக்குமே நிறைய கதைகள் தெரியும் இல்லையா. அப்போ இப்போ என்ன கதை அப்படின்னு சொல்லப்போனா, ஒரு காட்டில், ஓகே குட்டீஸ் நல்லா கேளுங்க, ஒரு காட்டில் முயல் ரொம்ப திமுறா இருந்துச்சாம். ஓகே நான் தான் வேகமாக ஓடுவேன், என்ன யாரையுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேலி பண்ணி கிண்டில் பண்ணி சிரிச்சுட்டு அப்படி இருந்துச்சான் ஒரு காட்டில் ஒரு முயல். ஓகே ஆமை பார்த்துச்சான் அமைதியாக வந்து, தம்பி முயல் ஓட்ட போட்டி வைப்போமா அப்படின்னு கேட்டுச்சான். ஓகே அதுக்கு பிறகு முயல் சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்கிட்டு போட்டி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் போட்டி ஆரம்பிங்க நான் ரெடி அப்படின்னு திமிரா சொன்னிச்சா முயல். ஓகே முயல் மின்னல் மாதிரி ஓடி பாதி தூரம் போயிடுச்சு. திரும்பி பார்த்ததும் ஆமையை காணல, அவ்வளோ திமிரா தான் முயல் இருக்கும், முயல் கூட அழகான முயல் வேற, ஓகே திமிரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முயல் திரும்பி பார்த்துச்சா ஆமையை காணலையா. அப்போ எவ்வளோ நேரம் இருக்கும் ஒரு மர நிழல அப்படி தூங்கிட்டு அசதியா அப்படி தூங்கிடுச்சா முயல். ஓகே ஆமை என்ன பண்ணிச்சா, மெதுவாக விடாமல் ஒவ்வொரு அடியையும் வச்சு வச்சு நடந்து நடந்து வந்துச்சான். தூங்குற முயலை கடந்து ஃபினிஷிங் லைனை தொட்டுச்சான். ஓகே தொட்டுடுச்சு, ஜெயிச்சிடுச்சு, வின் பண்ணிடுச்சு. அப்போ முயல் எழுப்பி பார்க்கும்போது ஆமை கை தட்டிட்டு இருந்துச்சான். இதுலேருந்து என்ன விளங்குது குட்டீஸ், திமிரு வேண்டாம், முயற்சி விடாமுயற்சி இருந்தா மெதுவா போனாலும் ஜெயிச்சிடலாம், வின் பண்ணிடலாம். ஓகே பக்கத்துல இருக்கிற பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 100 மார்க்ஸ் எடுக்கிறாங்க, நாங்க ஒரு 50 மார்க்ஸ் எடுக்கோம், இல்ல 99 எடுக்கோ, 100 எடுக்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கவலைப்படக்கூடாது. ஓகே நல்லா படிக்கணும், அதே மாதிரி நீங்க வேகமா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கவன சிதவா இருக்கக்கூடாது. நல்லா படிங்க, அதே போல ஞாபகத்தோடு படிங்க, அந்த படிக்கிற விஷயங்களும் மறுபடியும் மீட்டு மீட்டு படிங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும். தெரியாத அம்மா அப்பா அக்கா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் டீச்சர்ட்ட நாளைக்கு போய் கேளுங்க, டீச்சர் ஏச மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க. ஓகே குட்டீஸ் இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இது, யாரு பேசுவீங்க? ஓகே எங்க இருந்து பேசுவீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே சொல்லுங்க, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டோம்.
0: ஓகே என்ன சொல்ல போறீங்க ஜிஆர் அக்காக்கு?
1: பாட்டு.
0: ஓகே படிங்க. ஓகே படிங்க, பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இருக்கிறாங்க வீட்டுல பாட்டு கேட்பலாம்? நீங்களும் சூப்பரா இதே மாதிரி இல்லாட்டியும் வேற பாட்டெல்லாம் படிக்கலாம், கதை சொல்லலாம், அவங்களுக்கு பிடிச்சு பாடலாம், நீங்க ஜிஆருக்கு கூட பகிர்ந்து கொள்ளலாம். ஓகே சூப்பரா நீங்க கேட்டுக்கிறது 102.6 102.1 உங்க சிந்தத்தின் சிறுவர் உலகம். இப்ப வருகிறது பாடல், இது ஆதி திரைப்படத்துக்காக.

வசந்தம் FM 102.6 102.8

ஓகே, சூப்பரான ஒரு சாங்ஸ் கேட்டுட்டு வந்திருக்கிற இந்த சாங்ஸ் ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு கேட்டிருந்தாங்க ஜைவுல்லா. ஓகே, அவங்களுக்காக கொடுத்துட்டோம். ஓகே, சூப்பர், கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த மனத்தாளத்தோடு இருந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 102.6 உங்க வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் ஜி ஆர் உங்களுடன் நினைந்திருப்பேன் 10 மணி வரைக்கும் தான். ஸோ கால் பண்ணுங்க, வலிமையான தொலைபேசி இலக்குங்கள் குடிஸ் ஓகே ரெடியா இருங்க, கால் பண்ணுங்க, எலும்பாதவங்க எலும்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, அப்போ ஜி ஆர்க்க போயிடுவேன், கதை சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் சாட்டர்டே தான் பார்க்கலாம். ஓகே, சோ நீங்க கால் பண்ணுங்க, Facebook உடாக முடிந்து கொள்ளலாம். வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 2 நோட் பண்ணிக்கங்க, மறந்துடாதீங்க. 011-277-5001 அண்ட் செகண்ட் நம்பர் 011-277-5111 கால் பண்ணலாம். சூப்பரான பாடல்கள், அது மட்டும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச கதைகள், நீங்க என்னவா வரும்னு ஆசைப்படுறீங்க இல்ல ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் ஜெரக்கு கூட சொல்லலாம். சூப்பரான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக தந்துட்டு இருக்கிறேன். சோ தொடர்ந்து இணைந்திருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். நேரமே பொழுது 9:24 இவ பாட்டு கேட்டுட்டு வரலாம். கலகலப்புற்று திரைப்படத்துக்காக வருகிறது பாடல் ஹிப்ஹாப் தமிழாவினுடைய இசைகள்.

சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டேங்கிறது வசந்தத்தின் சிறுபரு உலகம். நல்ல பாட்டு, அரண்மனை 2 திரைப்படத்துக்காக வந்திருந்தது. ஓகே, சூப்பரான பாடல்களோடு தொடர்ந்தும் நீங்க இணைந்திருக்கலாம். இப்ப இங்க கூட பேசுறதுக்கு யாரு, எந்த குட்டீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். சரியா, ஓகே ஓகே, அது குட்டீஸ்ல இருப்பு. ஓகே ஓகே ஓகே, இப்ப இங்க கூட பேசுறதுக்கு யாரு இப்போ? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சத்தமா பேசலாமே, சத்தம் கேக்குது இல்ல, எனக்கே கேக்குது இல்ல, ஜிஆர் அக்காக்கே கேக்குது இல்லண்டா, மத்த குட்டீஸுக்கு எப்படி கேக்கும்? சரி, உங்களோட பேர் என்ன? ஓகே, கொஞ்சம் இன்னும் சத்தமா பேசலாமா? ஓகே, என்ன, எங்க இருந்து பேசுவீங்க? ஹலோ. சரி ஓகே, உங்களோட சத்தம் எனக்கு விளங்குது இல்ல. ஓகே மத்தாக்கள், ஓகே நீங்களும் கால் பண்ணுங்க. குட் டேஸ், பேசும்போது ரொம்ப சத்தமா பேசுங்க, ரேடியோ பண்ணுற சத்தத்தை குறைச்சிட்டு ஓகே போனை கேட்டுட்டு பேசுங்க. அப்பதான் ஜிஆர் அக்காக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கேக்கும். இப்ப இங்க கூட பேசுறதுக்கு இன்னொரு குட்டிஸ் வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ. சரி ஓகே, என்னாச்சுன்னு தெரியல. குட்டிஸ் எல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டா தான் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, பேசுவீங்க. ஓகே சரி, நீங்களும் கால் பண்ணுங்க பேசுறதுக்கு. இப்ப இங்க கூட பேசுறதுக்கு சிறுவர் உலகத்துல யாரு, இந்த உலகத்துல இந்த நேரத்துல வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இது? ஹலோ. ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசுங்க குட்டீஸ். புத்தளத்துல இருந்து? ஓகே ரிஜ்னா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? ஓகே, என்ன சாப்பிடுங்க காலையில? ஓகே சூப்பர். என்ன சொல்ல போறீங்க ஜிஆர் அக்காக்கு? ஓகே சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். என்ன கிரேட் படிக்கிறீங்க? வாவ் வாவ், நல்லா படிக்கிற பிள்ளையா நீங்க? ஸ்கூலுக்கு எல்லாம் அழகா போவீங்களா? ஓகே சூப்பர். என்னவா வரணும் எதிர்காலத்துல நீங்க? வாவ் சூப்பர். அப்ப நல்லா போல்டா பேசணும், ஃபாஸ்டா பேசணும், சரியா? அப்பதான் நீங்க நல்ல லோயரா வருவீங்க. வாழ்த்துக்கள். ஓகே நன்றி, அடுத்த முறை கால் பண்ணும்போது ரொம்ப சத்தமா பேசணும் ஜியாரக்க கூட. ஓகேவா? ஓகே பாய் டார்லிங். ஓகே, நீங்களும் கால் பண்ணுங்க, பேசலாம். பேசும்போது ரேடியோ பட்டிய சத்தத்தை குறைச்சிடுங்க, போனை கேட்டு பேசுங்க. ஓகே குட்டீஸ், அப்பதான் எல்லாருமே கேட்பாங்க உங்க பாட்டுக்குல, கதைக்குல நீங்க சொல்ல போற விஷயத்த. அப்பதான் அடுத்த முறை இன்னொரு குட்டீஸ் உங்களோட பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக பாட்டு கேட்கலாம் இல்லையா? சோ நீங்க ரொம்ப சத்தமா பேசணும் ஜியாரக்கா கூட. ஜியாரக்காக்கு விளங்குதே இல்ல தானே நீங்க லிட்டிலா பேசும்போது. சாப்பிடுங்க காலையில எலும்பி, காலையில எலும்பி நல்லா சாப்பிட்டாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு எல்லாம். அப்பதான் சுறுசுறுப்பா எனர்ஜிக்கா ஓடி ஆடி விளையாடலாம், கிளாஸுக்கு போகலாம், நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணலாம். இப்ப நாங்க அந்த பாட்டுக்கு நீங்க டான்ஸ் பண்ணுங்க சத்தமா போட்டு. ஓகே, தொடர்ந்து மணிந்திருக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம்.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நித்யா வந்திருக்கிறாங்க எங்க கூட பேசுறதுக்கு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் நித்யா டார்லிங், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராஜஸ்தானே.
0: ஓகே, ரேடியோ பண்ணிட்ட சத்தத்தை குறைச்சு வைங்க. ஓகேவா? ஹலோ.
1: ஹலோ.
0: ஓகே, என்ன கிரேட் படிக்கிறீங்க? வாவ், சூப்பர். நான் பேசுறது எனக்கே கேக்குது. அப்ப சத்தம் குறைக்கல நீங்க? குறைச்சிட்டு நீங்க போனை கேட்டு பேசணும், அப்பதான் நிறைய பேர் கேட்பாங்க. ஓகே சரி. ஓகே, சாப்பிட்டீங்களா காலையில? விலங்குல
1: சாப்பிட்டேன்.
0: ஓகே, என்ன சாப்பிட்டீங்க? வாவ், இறக்குக்கு தரலையே பாத்தீங்களா? ஏன் எனக்கு தரல நீங்க? சரி, ஓகே ஓகே ஓகே, என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டி.
0: ஓகே, படிங்க. கேக்குறேன். சத்தத்தை காணும்.
1: ஒன்னே பத்தியே மண்டையில ஒரு படி போனும் ஏற நதியே.

0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா படிச்சீங்க. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு பிடிக்கும். படிப்புல என்ன பிடிக்கும்?
1: படிப்புல
0: மேக்ஸ். ஓகே சூப்பர். எதிர்காலத்துல அப்ப நீங்க ஒரு இன்ஜினியரா வர போறீங்களா?
1: எஸ்.
0: வாவ், நீங்க மேக்ஸ் னு சொன்னது நான் கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? எப்படி? அதான் ஜியரக. ஓகே, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
1: அக்கா, அண்ணா, இன்னொரு அண்ணா, அப்பா, அம்மா.
0: ஓகே, அக்கா ஏதாவது பண்ணுவாங்களா உங்களுக்கு? ஏதாவது கேட்டா அடம்பிடிச்சு அடிச்சிடுவாங்களா?
1: இல்ல, வாங்கி கொடுப்பாங்க.
0: எல்லாருமே அப்ப நல்லவமா? எதுமே செய்ய மாட்டாங்க உங்களுக்கு? அடிக்க மாட்டாங்க, ஏச மாட்டாங்க, சண்டை பிடிக்க மாட்டாங்களா?
1: இல்ல.
0: அப்ப நீங்க வீட்ல நல்ல பிள்ளையா? குறும்புத்தனமெல்லாம் செய்ய மாட்டீங்க? அப்பா, வேற லெவல். நீங்க அடுத்த முறை ஏதாவது குறும்புத்தனம் செஞ்சு யாராவது அடிச்சா ஜியாரா கிட்ட சொல்லுங்க, சரியா? நம்ம என்னன்னு கேட்டுறோம். சரி ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்லுங்க.
1: கீர்த்திகா.
0: கீர்த்திகா. ரெண்டு பேருமா பிடிப்போம்? ஓகே, அவங்களுக்கு ஆம் சேர்த்து ஒரு பாட்டு கேட்கலாம். நன்றி டார்லிங். ஓகே பாய். வருகிறது பாடல் இது. பத்து என்றதுக்குள்ள பேருக்கு

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசனம் திரை உலகின்

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

சூப்பரான பாடல் இல்ல முட்டை கலக்கி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாடல் கேட்டீங்க. நானும் விடைபெற போகின்றேன் அடுத்து ஒழுக்கின்ற பாடலோட. நீங்க வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு கிடைந்து இருக்கலாம். வசந்த பார்வை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் புவனேஷ். இந்த நாளிலும் இணைந்திருந்த எங்களுடைய அத்தனை குடிசுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: எதிர்கால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லோத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் மற்றும் ஏனியூருக்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருந்த பிடியாணை உத்தரவு நீதிமன்றத்தினால்

0: பட்டுள்ளது. கையீட்டு விகாரைக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினரும் காணி உரிமையாளருமான சாருஜன் உள்ளிட்ட ஐவர் பலாலி போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். இவ்வழக்குடன் தையிட்டி விவகாரத்துடன் தொடர்புடைய ஏனைய வழக்குகளும் நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது இந்த வழக்குகளுக்கு சமூகம் அளிக்காதவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் நேற்றைய தினம் உடனடியாகவே நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சட்டத்தரணி கஜேந்திரனூடாக மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிக்க தவறியமைக்காக விதிக்கப்பட்டிருந்த பிடியாணை உத்தரவை மீளப்பெற்றுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: பாகிஸ்தானில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்வா மாகாணங்களின் எல்லையில் அமைந்துள்ள செஹ்ரானே ஷோப் நெடுஞ்சாலையிலிருந்து பெஷாவார் நோக்கி சென்ற பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து 80 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. தகவல் அறிந்த போலீசார் மற்றும் மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 40 பேர் உயிரிழந்ததுடன் 8 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியின் முன்னோடத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இங்கு முக்கியமான ஒரு நபரை நாங்கள் அழைத்து வந்து முக்கியமான விடயத்தை பற்றி பேசப் போகிறோம். இன்றைய சமகாலத்துக்கு எங்களுக்கு தேவையான பொருத்தமான விடயத்தை நாங்கள் நன்றி நாளில் பேசப் போகின்றோம். முக்கியமாக நீங்கள் முன்னோடத்தில் கேட்டிருப்பீர்கள், அதாவது இன்றைய காலத்தில் நாங்கள் சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் என்பது எங்களோடு ஒன்றித்து போயிருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. எங்களோடு இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார் விசாரணை அதிகாரி, சமூக வலைதளங்கள் விசாரணை அதிகாரி அர்ஷத் முகமது. வணக்கம் அர்ஷத் முகமது.
1: வணக்கம் புவனேஷ். வசந்தம் எஃப்எம் அனைவருக்கும் இனியான காலை பொழுது வணக்கங்கள்.
0: நிச்சயமாக அர்ஷத், நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச போகிட்டு எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் எப்படி பேணிக் கொள்வது, அதே போல எவ்வகையாக நாங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம், அதிலிருந்து நாங்கள் எப்படி விடுபடுவது என்று தலைவிடங்களை பேச போகிட்டோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ பொருளை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு

தெரித்தனா.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
1: How do I tell you? Yo. That you want to listen to.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியில் இருந்திருக்கின்ற நிகழ்ச்சியில் எங்களோடு விசாரணை அதிகாரி ஹர்ஷத் மொஹமட் அவர்கள் இருக்கிறார். சொல்லுங்க சார், அதாவது உங்களுடைய பணி விசாரணை அதிகாரி சொல்லும்போது சமூக வலைதளத்தின் மூலமாக உங்களுடைய பணி என்னவாக இருக்கிறது?
1: ஆ புவனேஷ், இதை சொல்லும் போது முதலாவதாக எங்களுடைய நிறுவனத்திட ஒரு சாராம்சத்தை சொல்லியிருக்கிறேன். அதை சொன்னா உங்களுக்கு விளங்கும். அதாவது 2006 டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது. அதாவது தனியார் துறையாக இருக்கலாம், அரசாங்க துறையாக இருக்கலாம், அந்த நேரத்துல வந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதின் பின்னால பல இணையவழி பாதுகாப்பான, அதாவது சைபர் செக்யூரிட்டி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல, அதற்கான கட்டமைப்புகள், அதற்கான தீர்வுகள், அதோட வந்து அதற்கான பிரச்சனைகளும் உருவாக்கப்பட்டது. பிரச்சனைகள்னு சொல்லும் போது அது வந்து சாஃப்ட்வேர் ரீதியா இருக்கலாம் அல்லது குற்றவியல் ரீதியாக இருக்கலாம். அப்படியான அந்த காலகட்டத்துல வந்து இலங்கைக்கு ஒரு நிறுவனம் ஒன்று உருவாக்குறதுக்கு தேவைப்பாடு இருந்தது. அந்த விதத்துல தான் எங்களுடைய ஸ்ரீலங்கா சேர்ட்னு சொல்லுவோம், அதாவது இலங்கை கணினி அவசர கால தயார்நிலை குழு, அது உருவாக்கப்பட்டது. அதாவது ICTA அதன் கீழ் தான் இந்த செயற்பாடு முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் அந்நிய காலங்களில், அதாவது 2021 தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் தனியாக நாங்கள் பிரிந்து, அதாவது தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் வந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது சோசியல் மீடியா சம்பந்தமாக, சமூக வலைத்தளம் சம்பந்தமாக அறிவுறுத்தல்கள் வழங்குறது என்பது ஒரு அங்கமாக இருக்கிறது. இதையும் தாண்டி பல சேவைகள் நாங்கள் மேற்கொள்கிறோம். அதாவது தடயவியல் சம்பந்தம், அதாவது ஃபோரன்சிக்ஸ் அப்ளிகேஷன், செயலி சம்பந்தமான பாதுகாப்பு மற்றும் நெட்வொர்க், அப்படி இன்னால் பல உள்ள செயற்பாடுகள் இருக்கிறது. இதிலும் சோசியல் மீடியா என்னும் பொழுது பல பிரச்சனைகள், பல விடயங்கள் எங்களுக்கு நாளாந்தம் வந்து கொண்டிருக்கிறோம். அது வந்து கோல் அழைப்பு மூடாக இருக்கலாம், மின்னஞ்சல் மூடமாக இருக்கலாம், அதை இல்லாம எங்களோட காரியாலயம், அதாவது அலுவலகத்துக்கு வந்து முறைப்பாடு செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கலாம். ஆகவே இவ்வாறான விடயங்களை பல்வேறுபட்ட கோணங்களில், பல்வேறுபட்ட முறைகளில் நாங்கள் அதற்கான தீர்வுகளை, ஆலோசனைகளை இலங்கை பிரஜை என்று விடுத்து, இறங்க பிரஜைன்னு கூட சொல்லல, சில நேரங்களில் வந்து வெளிநாட்டவர்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அந்தமான விடயங்களை வந்து நாங்க அதுக்கான தீர்வுகளை ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கோம்.
0: நிச்சயமாக நீங்க சொல்லுவது போல அர்ஷாத் அவர்கள், அதாவது சோசியல் மீடியான்னு சொல்லும் போது இப்போது எல்லோரும் பாவிக்கின்றார்கள். கட்டுப்பாடு என்பது குறைவாகத்தான் இருக்கிறது, யார் வேண்டுமானால் பாவிக்கலாம். ஆரம்ப காலத்தில் மெயில் ஒன்று இருக்க வேண்டும் கட்டாயம், அதுக்கு பிறகு தொலைபேசி மூலமாக ஒரு ஃபேஸ்புக்கை திறந்து விடலாம் என்று சொல்லிக்கொண்டே அந்த இலகுத்தன்மையை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதன் மூலமாக எது ஒரு விஷயம் இலகுவாக கிடைக்கிறது, அதில் பாதிப்பு இருக்கிறது என்று அர்த்தம். அதை பற்றி நாங்கள் நிறைய பேச வேண்டும். சோசியல் மீடியா என்று சொல்லும்போது இன்றைய நாளில், இன்றைய காலகட்டத்தில் எங்களோடு ஒன்றித்து போயிருக்கிறது. ஆக அதை பற்றி நிறைய விஷயங்கள், எங்களுக்கு இருக்கிற நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. அதை பற்றியும் இன்றைய நாளில் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். நிச்சயமாக தொடர்ந்து நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களோடு விசாரணை அதிகாரி ஹர்ஷத் மொஹமட் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகளை இவர் தரப்போகிறார். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள் வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் எங்களோட விசாரணை அதிகாரி அர்ஷத் முகமது அவர்கள் எடுத்திருக்கிறார். அர்ஷத் முகமது அவர்களே, அதாவது ஊடகம் என்பது, சோசியல் மீடியா என்பது ஒரு செய்தியை இன்னொருத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கலாம், அல்லது ஒருவருக்கு ஒருவர் தொடர்புடைய விஷயங்கள் பேசிக்கொள்வது தொடர்பு படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். இப்படியாக இருக்கும்போது நாங்கள் இதை இப்பொழுது மட்டும் நான் நடக்கிறது என்று சொல்ல முடியாது. பழங்காலங்களில் பல முறையிலாக புறாவில் கூட தூது அனுப்பிய காலங்கள் இருக்கிறது. இப்போதெல்லாம் கொஞ்சம் நெருங்கிவிட்டோம் இல்லையா? அந்த உலகம் கைக்குள்ளே வருவது போல, நாங்கள் சொல்வது போல, இப்பொழுது அதை நாங்கள் இந்த சோசியல் மீடியா என்ற வட்டத்துக்குள் நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம். இதனுடைய தீமைகள் நிறைய இருந்தாலும் கூட, முக்கியமாக இதனுடைய நன்மைகளை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள்?
1: நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி, அதாவது புறாக்கள் மூலமாக இருக்கலாம், ஒரு செய்தியை தெரிவிக்க பறை மூலமாக இருக்கலாம், ஒரு கலை நிகழ்ச்சியை ஒரு தனது திறமையை வெளிக்காட்ட ஒரு நாடக அரங்கேற்றமாக இருக்கலாம், இவ்வாறு பல கோணங்களில் தனிப்பட்டு இருந்த அந்த விடயம் பின்னர் பல்வேறு கோணங்களில் இருந்த அந்த விடயங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு இப்போது நவீனமாக்கப்பட்டு நவீன கோணத்தில் பல விதங்களில் செய்யப்பட்டு வருகிறது. நீங்க சொன்ன மாதிரி இதுல தீமைகள் இருக்கிற விதத்தில் அதே போன்று நன்மைகளும் இருக்கிறது. நன்மை என்று சொல்லும் போது, முதலாவதாக எங்களுக்கு எல்லாரும் தெரியும் கருத்து சுதந்திரம். கருத்து சுதந்திரத்தை நாங்க முன்னர் வந்து அந்த அளவு வெளிப்படையாகவோ இல்லைன்னா எல்லா உலகத்துக்கும், அதாவது உலகத்தில் இருந்த மக்களுக்கும் கூடிய விரைவில் சென்றடையக்கூடிய முறையிலும் எங்களுக்கு அது சொல்வதற்கு தெளிவுபடுத்துவதற்கு கடினமாக இருந்தது.
0: ஆனால் சுதந்திரம் இருந்தாலும் கூட அது எந்த வழியில் தெரிவிப்பது என்று
1: அது எந்த அளவு அவங்களுக்கு அது தாக்கத்தை விளைவிக்கின்ற என்பது பிரச்சனையிலும் இருந்தது. ஆனா இப்படி இருந்த நிலைமை இப்போது முற்றிலும் மாறுபட்டு, உதாரணமா சொல்ல போனால், ஏதாவது பிரச்சனை வந்தால் அடுத்த நொடியிலேயே அந்த லைவ் ஸ்ட்ரீம் என்று சொல்வார்கள், இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணி அதை பதிவிட்டுறது. இப்ப இவ்வாறான விடயங்கள்ல தங்களது கருத்து சுதந்திரத்தை அவங்க பதிவிடுறார்கள். உதாரணமா சொல்ல போனால், இவ்வாறான நிலைமைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், சில நேரங்களில் அரசாங்கத்தில் ஆட்சியை கூட கவிழ்ப்பதற்கு ஒரு காரணியாக அமைந்திருக்கு.
0: சோசியல் மீடியா என்று சொல்லும்போது இப்பொழுது எல்லா அவேர்னஸும் சரி, எல்லா விடயங்களும் சோசியல் மீடியாவை டார்கெட் பண்ணி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மாற்று கருத்தை கிடையாது. நீங்க சொல்லுவது போல வெளிநாட்டு தகவல்களின் நொடிப்பொழுதில் அந்த நாட்டவர்களுக்கு பரவுக்கு முன்னாடியே எங்களுக்கு பரவக்கூடிய அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது பல தாக்கங்கள் இருக்கிறது இல்லையா? அதாவது நீங்கள் சொல்வது போல ஒரு லைவ் மூலமாக ஒரு விடுத்து சொல்லுகின்றோம் என்ற விஷயத்தை பார்க்கும்போது அது சில பேர் பொய்யான தகவலாக கூட பரப்பலாம் இல்லையா? அதுல ஒரு பாதிப்பு இருக்குதா?
1: நிச்சயமாக, அதாவது முதலாவது அதான் நாங்கள் சொல்றோம், எந்த ஒரு விடயமும் பரப்பப்பட்டால் அதன் அதாவது என்ன சொல்றது, அதன் ஆதாரம், அதன் மூலம், அதன் நம்பகத்தன்மை என்பது வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது உண்டு. யாரு வேணுமானாலும் என்ன வேணுமானாலும் பேசலாம், ஆனால் தனிநபர் என்ற மீது எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த மூலம், அந்த செய்தி உண்மையானதா, சரியான இடத்திலிருந்து சரியான முறையாக சொல்லப்பட்டதான், அந்த விதத்துல வந்து நாங்க அதை முதல்ல உறுதிப்படுத்திய பின்னே அதை நம்ப வேண்டும். அதாவது அதுல நன்மை இருக்கிறது போலவே
0: இருக்கிறது என்று சொல்லி அலசி ஆராய வேண்டும்.
1: கண்டிப்பா,
0: நிச்சயமாக. நாங்கள் அதிகமாக சோசியல் மீடியா பார்த்து கொண்டிருக்கிறோம், அதாவது குறித்து ஒரு நபர் இறந்து விட்டார் சொல்லுவார்கள். சமீபத்தில் இது போன்ற விடயங்கள் நடந்தது பார்த்தால், அவரே கடைசியில் இருந்து லைவில் போட இல்லை, நான் உயிரோடு தான் இருக்கேன்னு சொன்னால்தான் அதுக்கு அடுத்த கட்ட நம்பிக்கையின் விடயமாக மாறுகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்து கொள்ளலாம்.

பகுதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்த பார்வை நிகழ்ச்சியில் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் இன்றைய நாளில் குறிப்பாக பார்க்கும்போது விசாரணை அதிகாரி அர்ஷத் முகமது அவர்கள் இணைந்திருக்கிறார். சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் சம்பந்தமான ஒரு நேர்காணலாக தான் நேர்காணல் இருக்கிறது. உண்மையிலேயே அர்ஷத் அவர்களை நீங்கள் சொன்னீர்கள், பல விஷயங்கள் நன்மைகள் இருக்கிறது, லைவ் போற விஷயமா சொல்லியிருந்தீங்க. இந்த இன்னொரு கேள்வி இருக்கிறது அர்ஷத், இந்த ஊடகம் என்பது அளப்பரிய பொறுப்பு வாய்ந்த ஒரு விஷயம், அது இப்பொழுது எல்லோரு கையிலும் இருக்கிறது, இது எந்த அளவு பாதுகாப்பான விடயம், இதில் இதற்காகத்தான் நீங்கள் உருவாக்கப்பட்டீர்களா, உங்களுடைய சேவை தேவைக்கான காரணம் இதுவாகத்தான் இருக்கிறதா?
1: சொல்ல போனா வந்து இப்படித்தான் ஊடக விடயம் என்று சொல்லும் போது இப்போது காலகட்டத்துல யார் வேணும், யார் என்றாலும் என்ன வேணும் பண்ணாலும் பேசலாம், அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன விதத்துல அதை எடுத்துக்கொள்கின்ற முறை, எந்த முறையில் நாங்கள் அதை உறுதிப்படுத்தி பெற்றுக் கொள்கிறோம் என்ற விடயத்தில் தான் இருக்கிறது. அதே போன்று சமூக வலைத்தளத்தின் நன்மைகளாக நாங்கள் பார்க்கின்ற போது தொழிற்சாராக இருக்கலாம், அல்லது வந்து எங்களுக்கு அறிவு விருத்தி அடைந்து கொள்வதற்காக இருக்கலாம். இவ்வாறு பலவேறுபட்ட நன்மைகள் இருந்த போதிலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஊடகம் என்ற அடிப்படையில் அவர்கள் தனக்கு விரும்பியதை படிவிடும் போது, அதாவது இதுல ஒரு குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒரு ஊடகம் என்று சொல்லும் போது கருத்துக்களை மாத்திரம் அவர்கள் பகிர்வதில்லை. காதலன் காதலிடையில் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களிடையே தனிப்பட்ட
0: வீடியோ,
1: இல்லைனா வந்து குடும்ப அங்கத்தவர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு அவர்களை மொத்தமாக கீழ்த்தரத்தில் விடயங்கள் அவர்களுக்கு சொல்லி, அதாவது பதிவிடுவது, இவ்வாறான பல கட்ட விடயங்களுக்கும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதனால் அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்டவர் எந்த அளவு மன உள்ளாக்கத்துக்கு உட்படுகிறார்கள் என்று அவர்கள் கொஞ்சம் கூட யோசிப்பதில்லை. ஆகவே இவ்வாறான நிலைமைகளில் எங்களுடைய நிறுவனத்துக்கு பல்வேறுபட்ட அழைப்புகள் மூலமாக, மின்னஞ்சல் மூலமாக, தனியாக காரியாலயத்துக்கு வந்து பல முறைப்பாடுகள் செய்யப்படுகின்றன.
0: நிச்சயமாக நீங்க சொல்றது போல இப்ப நீங்க சொல்றீர்கள், அதாவது அதிகமான முறைப்பாடுகள் வருகின்றது சொன்னால், சமீபத்தில் அதிகமான முறைப்பாடு சொன்னால் இதுதான் அடிக்கடி வருகின்ற ஒரு முறைப்பாடாக இருக்கிறது சொன்னா, என்ன முறைப்பாடு வந்து கொண்டிருக்கிறது?
1: இதுல நாங்க இரண்டு விடங்களாக நோக்கலாம். ஒன்று வந்து சமூக வலைத்தளம் தொடர்பான முறைப்பாடுகள், மற்றும் சைபர் செக்யூரிட்டி இணைய வழி பாதுகாப்பு தரப்பான, இல்லைன்னா நாங்க சொல்லுவோம் ஃபிஷிங் என்று சொல்லுவோம், ஸ்கேம்ஸ், அதாவது மோசடி சம்பந்தமான முறைப்பாடு. இதுல நாங்க முதலாவதாக சமூக வலைத்தளம் என்று சொல்லும் போது கூடிய அளவில் எங்களுக்கு வருவது ஃபேஸ்புக்
0: முகநூல்.
1: ஃபேஸ்புக்ல வந்து அதுல இரண்டு விடயங்கள் வரும், ஒன்று ஹெக் என்று செய்யப்பட்டுள்ள வரும், அடுத்தது வந்து போலி கணக்கு
0: உருவாக்கப்பட்டது.
1: ஒருவருடைய அடையாளத்தை வைத்து அதுல நாங்க இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல சொல்லுவோம் ஐடென்டிட்டி தெஃப்ட், அதாவது தனிப்பட்ட நபருடைய தரவுகளை அவர்கள் சூறையாடுவது, திருடுவது. இவ்வாறான போலி கணக்குகளை உருவாக்கி அவர்கள் தனது அந்த கணக்கிலே உள்ளவர்களை நண்பர்களோடு உண்மையானவர்கள் கொண்டு பேசி அவர்களிடம் தரவுகளை பெற்றுக்கொள்வது, இல்லைன்னா பணம் ரீதியான சம்பந்தமான விடயங்களை பெற்றுக்கொள்வது போன்ற இன்னொன்று அந்த மோசடிகளில் ஈடுபடுவார்கள். அதே போன்று நாங்கள் கிட்டடியில் பார்த்தால் அந்த இணைய வழி பாதுகாப்பு சம்பந்தமான மோசடியில் பொதுவாக தெரிந்தவர்களுக்கு இது சம்பந்தமாக ஒரு கொஞ்சமாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும், அதாவது தபால் நிலையம் இலங்கை அஞ்சல் திணைக்களத்தின் போலியான லிங்க் இணைப்பை போட்டு அவர்கள் எஸ்எம்எஸ் ஒன்று அனுப்புவார்கள். அதாவது எப்படி என்றால், உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, பார்சல் வந்திருக்கு, ஒரு பொதியுண்டு வந்திருக்கு, அது வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. அந்த ரிட்டர்ன் ஆயிருக்கிறது வந்து நீங்க திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு 91 ரூபாய் அந்த தொகையை பெற்றுக்கொள்ளணும் என்று லிங்க் கொண்ட இணைப்பு ஒன்று அனுப்பியிருக்காரு. இவர்கள் அதை கிளிக் செய்வார்கள். இதை அதை அழித்திய பின்பு அந்த உண்மையான மின்னஞ்சல், அதாவது தபால் திணைக்களத்தின் உண்மையான இணையதளம் போன்ற ஒரு போலியான வெப்சைட் இது ஒன்று உருவாகும். அதன் போது இவர்கள் அவர்களுடைய அடையாள தனிப்பட்ட அடையாளங்களான கிரெடிட் கார்டா இருக்கலாம், பேரு ஆயிருக்கலாம், இவற்றை எல்லாம் உள்ளீடு செய்யும்படி சொல்வார்கள். ஆகவே இவ்வாறு இவர்கள் எந்த விதத்திலும் யோசிக்காமல் தமது தனிப்பட்ட அந்த கிரெடிட் கார்டு விடயங்களை உள்ளீடு செய்வதனால் அவர்களுடைய முழுமையான பணம் வங்கியில் இருந்து பறிபோவதற்கு வாய்ப்பாக இருக்கும்.
0: நிச்சயமாக ஒரு முக்கியமான விடத்தை பகிர்ந்து கொண்டு என்னுடைய அடுத்த கேள்வியாகவும் அந்த கேள்விதான் இருந்தது. இன்னும் இதை பற்றி விரிவாக பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சந்தையில் விற்பனை செய்யப்படும் குளிர்பானங்கள் உள்ளிட்ட திரவ உணவுகளில் அடங்கியிருக்க வேண்டிய சர்க்கரையின் அளவை திருத்தம் செய்து சுகாதார அமைச்சர் நளீந்த ஜெயதேசவின் கையெழுத்துடன் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது. சிறுவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் திரவ உணவுகளில் சர்க்கரையின் அளவை குறிக்கும் சிவப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை ஆகிய நிறக்குறியீடு முறையின் கீழ் அனுமதிக்கப்பட்ட சர்க்கரையின் அளவு மேலும் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சர்க்கரை அளவு திருத்தங்களுக்கு மேலதிகமாக தயாரிப்புகளின் பொதிகள் மீது உரிய நிறக்குறியீடு லோகோக்களை காட்சிப்படுத்துவது தொடர்பான சில மாற்று முறைமைகளும் இந்த புதிய திருத்த வர்த்தமானியில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் அமைந்துள்ள கடலோர பாதுகாப்பு

0: பாதுகாப்புப்படை முகாம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாகிஸ்தானின் துணை ராணுவ படையினர் உள்ளிட்ட 30 பேர் உயிரிழந்துள்ளனர். கடலோர பாதுகாப்பு படை முகாமை இலக்கு வைத்து இந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 30 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதான சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சப்

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி இருந்திருக்கிறீர்கள். எங்களோடு விசாரணை அதிகாரி அர்ஷத் முகமது அவர்கள் நடந்து கொண்டு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் பேசியிருந்தோம், தபால் மூலமான இந்த மோசடி என்ற நாங்கள், அதாவது தபால் சேவையை போல ஒரு அப்ளிகேஷனை செய்து அதன் மூலமாக ஒரு வெப்சைட்டை செய்து அதன் மூலமாக தங்களுடைய தகவல்களை திருடுவது. உண்மையிலே சொல்ல போனால் அர்ஷத் அவர்களே, தகவலை திருடும் போது தகவலை கொடுக்கும் நபரையும் தாண்டி அவர்களை சார்ந்த மற்றவர்களுக்கும் பாதிப்பு இருக்கு இல்லையா?
1: ஆமாம், நிச்சயமாக. இது எவ்வாறு என்றால், உதாரணமான ஒரு காரணத்தை குறிப்பிடுகிறேன். ஃபேஸ்புக், அதாவது முகப்புத்தகம், அது ஹெக் செய்யப்பட்டுள்ளது என்றால் அது எப்படி ஹெக் செய்யப்படும்? இதை நவீன முறையில் அவருக்கு ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு கருவியை, ஒரு சாதனத்தை பயன்படுத்துவார்கள். இன்றைய காலகட்டத்தில், அதாவது சமீப காலகட்டங்களில், எம்பசடர்ஷிப், அதாவது எம்பசடர்ஷிப் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு, உங்களுக்கு நண்பர்களுடைய கணக்கில் இருந்து வரும் எம்பசர்ஷிப்புக்காக நான் தேர்வு செய்யப்பட்டுள்ளேன். அதற்காக உங்களுடைய தொலைபேசி, அதாவது ஃபேஸ்புக்கில் வரும் மெசேஜில் வரும் ஓடிபியை வந்து எங்களுக்கு அனுப்புங்க. அது உண்மையாக சொல்ல போனால் அந்த ஃப்ரெண்டுடைய ஓடிபியை தான் இவங்க கேட்குறாங்க. இப்படி இவங்க எங்களுடைய நம்பர் தானே, எங்களுடைய சகோதரன் தானே, எங்களுடைய அம்மா அப்பா தானே என்று உற்ற உறவினர்கள் என்று நினைத்து அதை வழங்குவார்கள். உண்மையாக சொல்ல போனாங்க, ஓடிபி என்றது வந்து ஒரு தமக்குரிய ஒரு கோட் இலக்கமே அன்று, அது உங்களுடைய சகோதரரோ அம்மாவோ யாராக மூன்ற நபராக இருந்தாலும் அது வழங்கப்பட கூடாது. அப்படி வழங்கினால் உங்களுடைய ஒரு பொருள் இன்னொரு நபருக்கு, இல்லது உங்களுடைய ஒரு பணம் இன்னொரு நபருக்கு செல்வதாகவே அமையும். ஆகவே இந்த நோக்கத்துல வந்து அவங்க கோட கொடுத்தா அப்படி அவங்க உங்களுடைய அக்கௌண்டையும் ஹெக் செய்வார்கள். அதன் பின்ன உங்களுடைய அக்கௌண்டில் இருந்து உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களை போல இதே வழிமுறையை பயன்படுத்தி, அதாவது சொல்ல போனால் ஒரு சங்கிலி தொடராக இதை உருவாக்கி ஹெக் செய்து, அதற்கு அதன் பின்ன உங்களுடைய தரவுகள், டேட்டா, அதை திருடி அவர்கள் மோசடிகளில் செய்வதற்கு, இல்லைன்னா அதை விற்பனை செய்வதற்கு
0: பயன்படுத்துவார். தேவையும் படாது, ஆனால் வந்து கொண்டிருக்கிறது. இது இது போன்ற விடயங்கள் மூலமா எங்களுடைய டேட்டா பரிமாற போய்தான் இப்படியாக விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா?
1: அதாவது நானும் நினைத்திருக்கிறேன், அதாவது எங்க இருந்து எங்களுக்கு, நான் ஒரு இடத்துக்கும் போயிடல, ஆனா எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்கு, இல்லைன்னா இப்படி ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு, நீங்க இதுக்கு வாங்க, இந்த டைம்ல வாங்க என்று வந்து உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும். இல்லைன்னா இப்போ ஒரு ஜாப் ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு, வேலை வாய்ப்பு சந்தர்ப்பமாக நீங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூட வரும். ஆனா நாங்க யோசிப்போம், எப்படி எங்களுடைய மின்னஞ்சலா இருக்கலாம், தொலைபேசி இருக்கலாம், எப்படி அவர்களிடம், தெரியாத நபரிடம் போய் சேர்ந்தது என்று. ஆகவே இதற்கான முன் காரணமாக இப்படி ஹெக் செய்யப்படுவது ஒரு காரணியா இருந்தாலும் கூட, இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். உதாரணமா சொல்ல போனா, சமூக வலைத்தளத்தில் நாங்க இப்ப பாக்குறோம், நாங்க எங்க போறோம், என்ன சாப்பிடுகிறோம், என்ன விரும்புறோம், எங்களோட குடும்பம், அதாவது சொல்ல போனா எங்களுடைய முழு மொத்த விவரத்தையும் நாங்க அதுல போடுறோம். அதோடு நாங்க ஒரு தவறு ஒரு செய்யறோம், உதாரணமா எங்களுடைய பரீட்சை பெறுபேர்கள், அடையாள அட்டை, சாரதி அனுமதி பத்திரம், தொலைந்து போனால் அதை பதிவிடுறோம். அதாவது எந்த வித ஒரு, அதாவது சில ஃபில்டர்னு சொல்லுவாங்க, அதை ஃபில்டர் பண்ணோம், அதாவது எங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை அதை அழிக்காமல் அப்படி இருந்த மாதிரியே புகைப்படம் எடுத்து போடுகிறோம். இதனால் என்ன நடக்கும் என்றால், மோசடிக்காரர்களுக்கு எங்களுடைய தனிப்பட்ட தரவுகள், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இதை பர்சனல் ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன், இதை வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். இவ்வாறு அவர்கள் பெற்றுக்கொள்வதனால், அதாவது எங்களுடைய கணக்குகள் அவர்கள் எந்தவித அனுமதமும் இன்றி ஹெக் செய்யறதுக்கு வாய்ப்பாயிருக்கு. ஏன்னா வந்து நாங்கள் வந்து எங்களோட கணக்கில் வந்து பாஸ்வேர்டாக போடுறதும் எங்களுடைய தந்தையோட பேர், இல்லைன்னா வந்து பிறந்த திகதி, எங்களுக்கு விருப்பமான சாப்பாடு, அதை தான் போடுறோம். ஏன்னா வந்து அதையெல்லாம் நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஏற்கனவே பதிவு செய்யிருக்கோம். அவர்கள் இதை பிடித்து கொண்டு இலகுவாக உங்களுடைய கணக்குகளை ஹெக் செய்து உங்களுடைய தரவுகளை விற்பனை செய்வதற்கோ மோசடி ஈடுபடுக்கோ பயன்படுத்துவார்.
0: நிச்சயமாக, ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொண்டீர்கள் அர்ஷத் அவர்களே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.

0: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்
2: என்ன
3: செய்யணும்?
4: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர். முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சியில் பல முக்கியமான விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக எங்களுடைய அர்ஷாட் அவர்கள், விசாரணை அதிகாரி, அவர் சொன்ன விடயங்களை பார்க்கும்போது எங்களை ஹெக்ஸிங் என்ற விடயங்களை பற்றி நாங்கள் முழுமையாக பேசினோம் பேஸ்புக் வழியாக. அதே போல இன்னொரு விடயம் இருக்கிறது, எங்களுக்கு பெண்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படலாம், பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படலாம், அதை பற்றி நாங்கள் விரைவாக பேசுவோம். இதில் ஆண்களுக்கான பாதிப்பு என்று சொல்லும்போது நீங்கள் எவ்வகையான விடயங்களை சுட்டி காட்டுகிறீர்கள், எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க முடியும், எப்படியான வலை வீசப்படுகிறது ஆண்களை பொறுத்த மட்டும் ஆண்களுக்கு?
1: ஆம், நிச்சயமாக பொதுவாக சமூகத்தில் பெண்கள் தான் அநீதி இழைக்கப்படுபவர்கள், பாதிக்கப்படுபவர்கள், அவதானிக்கப்படுபவர்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. உண்மைதான், என்றாலும் அதையும் தாண்டி அடுத்த பால், அதாவது ஆண் தரப்பினரும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை ஒரு போதும் யாரும் அறிந்ததில்லை, தெரிந்து கொள்ள வாய்ப்பும் இல்லை பொதுவாக. ஆனால் நான் இன்று சொல்ல வர விடயம் என்றால், இவ்வாறு ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்படுறன்றா அது சாதாரணமான விடயங்கள் இல்ல, அதையும் தாண்டி.
0: எப்படி எப்படியாக பாதிக்கப்படுகிறார்கள்?
1: அது சொல்ல போனா, உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வருட இரண்டு வருட கால இடைவெளியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது பெண்களை பயன்படுத்தி முதலாவது அவர்கள் தனது பேஸ்புக்ல ஆண்களை ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இணைத்துக் கொள்வார்கள். அதன் பின்னர் அதில் இருக்கிற முதலாவது ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய நண்பர்களை எல்லாம் அவர்கள் ரெக்கார்ட் அதை பதிவு செய்து சேவாக்கி வேற வைத்துக் கொள்வார்கள். உங்களுடைய நண்பர்களுடைய அந்த லிஸ்ட வந்து தரவுகளை சேமித்து வைத்துக் கொள்வார்கள். அதன் பின்னர் அவர்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் இலக்கத்தை இல்லனா இமோ இலக்கத்தை நம்பரை தருவாங்க அந்த செயலியில். அதன் மூலம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பெண்கள் வீடியோ கால் எடுப்பாங்க. வீடியோ கால் எடுத்து அதுல எப்படி அவங்க செயற்படுகிறன்றா, உங்களை ஆசையை தூண்டும் விதத்துல, ஒருவேளை நிர்வாணமாகவோ அரை நிர்வாணமாகவோ இருந்து அவர்கள் உங்களுக்கு ஆசை காட்டி உங்களுக்கும் வீடியோ கால் இணைப்பில் வர சொல்வார்கள். இதன் பின் சாதாரண எல்லோருக்கும் தெரியும், ஒரு மனிதன் என்ற ரீதியில்
0: சில நேரங்கள் வரும்போது அவர்களும் அதில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
1: ஆகவே இவர்கள் தனது பக்கமும் இவ்வாறான அவர்களை போல் நிர்வாணமாக தனது உடல் அந்தரங்களை காண்பித்து இவர்கள் வீடியோவில் இணைவார்கள். இந்த முகவர்கள், அதாவது அந்த பெண் என்ன செய்வார் என்றா, இதை பதிவு செய்வார்கள், அதாவது ஸ்கிரீன் ரெக்கார்ட் என்று சொல்லுவார்கள். அதை பதிவு செய்த பின்னர் என்ன சொல்வார்கள் என்றால், நீங்கள் இப்படி நடந்துள்ளீர்கள், எங்களிடம் உங்களுடைய ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க இதுக்கு எங்களுக்கு இந்த அளவு பணம், உதாரணமாக சின்ன பணத்தொகையும் இல்லாத 50,000, 1,00,000, 2,00,000, 5,00,000 என்று கூட கேட்பார்கள். இதை நீங்கள் தாருங்கள், இல்லை என்றால் நாங்கள் உங்களுடைய
0: புகைப்படங்களை,
1: வீடியோக்கள் உங்களை ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு
0: அனுப்புவோம்.
1: உண்மையா சொல்ல போனால் இந்த மாதிரி முறைகள்ல வந்து அது தேடுறது என்றதும் யாருண்டு கண்டுபிடிக்கிறது என்றதும் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கு. என்றால் நீங்க சொல்ல போனா, இந்தியால இருந்து, ஒருவேளை வேறு வேறு நாடுகள் இருந்து, அப்படி வேறுபட்ட நாடுகளில் இருந்து அவர்கள் தொடர்பு கொள்வதனால அந்த பணத்தை அனுப்ப சொல்வதும் இலங்கை கணக்குகளுக்கு அல்ல, அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்லனா பேபால் சொல்லுவாங்க, அதன் மூலமாக அனுப்ப சொல்லுவாங்க. அதை அப்படி அனுப்பும் போது அது கண்டுபிடிக்கிறதுன்றது
0: ரொம்ப கடினம்,
1: கடினமாக தான் இருக்கிறது.
0: நீங்க சொல்லுவது போல, அது அதிகமாக தெரியாத வீடியோ கோள்கள் வரும்போது, தெரியாத பெண்களோடு பேசும்போது நீங்கள் ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அதே போல உங்களை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த விடயத்தை கட்டாயம் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிகமான வீடியோ கோள், இது போன்ற வீடியோ கோள்கள், கவர்ச்சியான வீடியோ கோள்கள் வரும்போது அதிலிருந்து நீங்கள் முடிந்தவரை அதை புறக்கணித்து விட்டு செல்வது சால பொருத்தமா இருக்கும். இன்னும் பல விடயங்கள் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். இது மக்கள் சூடிய மகுடமே, மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி ஒரு விடுதலை கண்டிகள் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் நாங்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பது, அதே போல ஏமாற்றுக்கும் பொழுது எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது. உண்மையிலே அர்ஷாட் அவர்களை நாங்கள் முன்னதாக பேசியிருந்தோம். பல விடயங்கள் எங்களை எப்படியெல்லாம் மடக்குவதற்காக எப்படியெல்லாம் வலை வீசி பிடிக்கிறார்கள் சொல்லி, இதிலிருந்து எங்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்திக் கொள்வதற்காக, நாங்கள் இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக எது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும், அது போல எது போன்ற செயற்பாடுகள் செய்து வைத்தால் அல்லது எது போன்ற விடயங்கள் தவிர்த்தால் நன்று.
1: நிச்சயமாக சொல்ல போனா வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஃபேஸ்புக் ஹேக் செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு 600 ஒரு மாதத்துக்கு, அதாவது ஃபேஸ்புக் மற்றும் நான் சொல்வது இதுக்கு முக்கியமான காரணம் என்று சொல்ல போனா, நாங்க அவர்கள் எந்த அளவு சோசியல் மீடியா அதை பாவிக்கிறாங்க என்று ஒரு புறம் இருக்க, அவர்கள் அதை எவ்வாறு பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள், கவனத்தில் கொள்கிறார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. ஆகவே நான் இன்று சொல்ல வருகிறேன்னா, அதை நீங்க எவ்வாறு பாதுகாக்கணும்.
0: நிச்சயமாக
1: பொதுவாக எல்லாரும் தெரியும், அதை பாதுகாப்புன்னு சொல்லும் போது பாஸ்வேர்ட் கடவுச்சொல் அதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க, பாய்ப்பாங்க. அப்படி அவங்க கடவுச்சொல் பாஸ்வேர்டை மாத்திரம் பாய்ப்பது ஒரு பாதுகாப்பான செயற்பாடாக அமையாது. அதுவும் அவர்கள் பாஸ்வேர்டை பாவிக்கும் போது தமது பெயர், பிறந்த திகதி, அல்லது வாகன இலக்கம், அல்லது அம்மாவின் அப்பாவின் பெயர், விருப்பமான சாப்பாடு, அப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவார் பாய்ப்பார்கள். ஆனால் அவ்வாறு நிலைமைகளில் அவர்கள் பாய்ப்பது என்பது முற்றிலும் தவறான செயலாகும். அதாவது பாஸ்வேர்ட் கடவுச்சொல்லும் பொழுது குறுகி, அதாவது கட்டாயமாக நீங்கள் 8 characters எழுத்து, அதாவது இலக்கம் அல்ல, சொல்ல போனால் 8 சொல்லுவார்கள் சிம்பிள்ஸ், அடுத்த கேபிட்டல்ஸ், அப்படி பல்வேறு பற்ற அந்த கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி பாவித்து தான் குறைந்தது 8 digit அமைப்புல நீங்க
0: பதிவு
1: செய்ய வேண்டும். அதோட சொல்லுவார்கள் சமூக வலைதளத்துல வந்து 2-factor authentication இருக்கு, அதாவது இந்த முதன்மை பாதுகாப்புக்கு பக்க பலமாக இருக்கிற 2-factor authentication, அதாவது உங்களுடைய மெயில் இமெயில் அட்ரஸுக்கோ அல்லது ஃபோன் நம்பருக்கோ அதை நீங்க இணைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது பொதுவாக ஃபோன் நம்பருக்கு தான் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் சர்வீஸ் என்று வரும். அதன் போது பாஸ்வேர்டுக்கு அடுத்த முறை வெரிஃபிகேஷனாக இதை வந்து உங்களுக்கு அமைத்துக் கொள்ளலாம். அப்போது ஒருவேளை நீங்க பாஸ்வேர்டை இங்க வேறு யாரும் கொடுத்தாலோ, அவர்கள் தெரிந்து கொண்டாலோ, இந்த 2-factor authentication உங்களுக்கு தொலைபேசிக்கு வரும் இந்த குறியீடு அவர்களுக்கு செல்லாமல் உட்செல்ல முடியாது. அதோட வந்து நாங்க நிரந்தரம் எங்களுடைய அந்த பாஸ்வேர்டை வந்து மாற்றிக்கொள்ளணும். நிரந்தரம் என்று சொல்லும் போது ஒரு 2 மாதங்களோ 1 மாதத்துக்கு இடையோ அதை மாற்றிக்கொள்ளணும். அதோட பாஸ்வேர்டை வந்து நாங்க ஒரு நோட்புக்ல கம்ப்யூட்டர்ல பதிவு செய்த முட்டலா தவிர்த்து கொள்ளணும். அதாவது நாங்க அதை மனநம் மனப்பாடம் செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது மிக்க சிறந்தது. இது வந்து நாங்க சொல்ல போனா சோசியல் மீடியா சம்பந்தமான பாதுகாப்பு முறைகளை எவ்வாறு பின்பற்றுவது. அதையும் தாண்டி இணைய வழி பாதுகாப்பு என்று சொல்லும் போது அதற்கான பாதுகாப்பு செயற்பாடுகள் வழிமுறைகளும் இருக்கிறது. உதாரணமா சொல்ல போனால் உங்களுடைய செயலிகளை, அதாவது ஆங்கிலத்தில் சொல்றாங்க, அதாவது அது மட்டும் இல்லாமல் ஆன்டிவைரஸ், ஆபரேட்டிங் சிஸ்டம், அதோட நீங்கள் இணையதளத்துல போகிற ப்ரௌசர், கூகுள் க்ரோம் ஆகலாம், மைக்ரோசாப்ட் எட்ஜ் ஆகலாம், அப்படி பல்வேறு இருக்கிறது. இவற்றையும் நீங்கள் அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். அதோடு நீங்கள் ஒரு சமூக வைஃபை நிலையத்தில் இருந்து வைஃபை பாவிக்கிறார்கள் இருந்தால், அதன் போது உங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை உள்ளீடு செய்வதிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்துக்
0: கொள்ள வேண்டும்.
1: இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த உங்களுடைய தரவுகளை பெற்றுக் கொள்வது இலகுவாக இருக்கும். அதோட வந்து உங்களுடைய தனிப்பட்ட விடயங்களை நீங்கள் அதாவது பதிவிடுவது சோசியல் மீடியாவிலிருந்து பதிவிடுவது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதாவது உங்களுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எங்கு போகிறோம், என்ன செய்கிறோம், அது அவ்வாறு பதிவிடுவது அவர்களுக்கு, மோசடிக்காரர்களுக்கு உங்களுடைய அந்த இலகுவாக கணிக்கக்கூடியதாக இருக்கும், உங்களுடைய தரவுகளை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு. ஆகவே அதோடு இன்னும் ஒன்று சொல்ல வேணும், கண்டிப்பாக நீங்க இணையத்தில் செல்லும் போது கண்டிப்பாக நோக்க வேண்டியது HTTPS, அதாவது S என்று சொல்றது secure, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த இணையதளம் என்பது பாதுகாப்பு உள்ளது என்றது கருத்தில் கொள்ளப்படும். அவ்வாறு இல்லை என்று இல்லை என்றால் நீங்கள் அதுக்கு பிரவேசிக்கும் போது உங்களுடைய தரவுகள், உங்களுடைய உபகரணங்கள், அதாவது தொலைபேசியா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம், ஹேக் செய்யப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது.
0: ரொம்ப நன்றி. முக்கியமான விடயத்தை பற்றி சொல்லியிருந்தீர்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
3: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க.
2: வசந்தம் FM திரை உலகின்

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி இருந்திருக்கிறது. எங்களோடு விசாரணை அதிகாரி அஷத் முகமது அவர்கள் இருந்திருக்கிறார். அவரிடம் பல கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சமூக வலைதளங்கள் அதே போல எங்களுடைய செயலிகள் பாதுகாப்பு சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் முன்னதாக சொல்லியது போல பல பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது. அப்படியாக இருக்கும்போது எங்களுடைய செயலியோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை தவறாக பாவிக்கிறார்கள், ஹேக் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் முதலில் செய்ய வேண்டிய விடயம் என்று சொன்னால் நீங்க என்ன சொல்லுவீர்கள்?
1: முதலாவதாக ஹேக் செய்யப்பட்டிருந்திருந்தால் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஒன்று வரும். அதாவது போன் அல்லது வந்து உங்களுக்கு சில நேரங்களில் வாட்ஸ்அப்புக்கு கூட வரலாம், ஃபேஸ்புக் என்றால், அப்படி இல்லைன்னா இமெயில், அதுக்கு நோட்டிபிகேஷன் ஒன்று வரும். அதன் மூலம் உங்களுக்கு அதில் அறிவுறுத்தப்படுவென்றால் இப்படி ஒரு சட்ட ரீதியற்ற முறையில் உள்ளீடு இல்லைன்னா லொகிங் ஆயிருக்கு, இது நீங்களா இல்லையா, எஸ் ஓ நோ ஒன்று வரும். அதுல நீங்க நோன்றத கொடுக்கணும். அதன் மூலம் துரிதமாக நீங்க அதை செய்யப்பட்டார், அதுவும் நீங்க அது ஒருவேளை நேற்று வந்து இன்னைக்கு அது செய்ய போனா காலம் ஆல்ரெடி போயிடும். அது துரிதமாக செயற்படணும். அப்படி அதை நோன்று கொடுத்தால் உங்களுக்கு வந்து இலகுவாக உங்களுக்கு குடித்த கணக்கை நீட்டிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் தாண்டி ஒருவேளை உங்களுக்கு அப்படி முடியாமல் போனால் அதற்கான பல முறைகள் இருக்கிறது. உதாரணமாக ஃபேஸ்புக் என்று சொன்னால் அதில் ஃபோகெட் பாஸ்வேர்டுன்ட்டு இருக்கு, அதில் போயிட்டு உங்களுக்கு ரிகவர் பண்ணுறதுக்கான முறைமைகள் வரலாம். உங்களுக்கு இமெயில் அல்லது தொலைபேசிக்கு ரிகவர் கோட் அனுப்பி அதை பெற்றுக்கொள்ள முடியும். என்றாலும் ஹெக் செய்யப்பட்டவர் அவற்றை மாற்றியிருந்தால் அந்த வழிமுறையும் முடியாது. ஆகவே பொதுவாக சோசியல் மீடியாக்குள்ள வழங்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன் தான் முறைதான் ரிப்போர்ட் செய்வது. உங்களுக்கு தெரிந்த உங்களது கணக்கில் இருக்கின்ற ஒரு குறைந்தது 20-30 நபர்களை சொல்லி அந்த குறிப்பிட்ட கணக்கை, அது போலி கணக்காக என்றால் ஃபேக் அக்கவுண்ட் என்றும், ஹெக் என்றால் ஹெக்காக இருக்கிறன்றும், தவறான பதிவுகளை போட்டிருந்தால் அதற்கான விடயம் இருக்கு, அன்ரெகனைஸ் கண்டென்ட் என்று, இல்லைன்னா ஒவ்வொரு முறை இருக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், தவறான பதிவுகள் என்று, அந்தந்த அதற்கான காரணத்தை குறிப்பிட்டு நீங்கள் உங்களுக்கும் உங்களுடைய நபர்களுக்கும் அதை முறைப்பாடு செய்ய சொல்லணும்.
0: நிச்சயமாக அப்படியான சந்தர்ப்பத்தில் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும், உங்களை சந்திக்க வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும்?
1: நிச்சயமாக அதுல ஒரு அடுத்த கட்டமாகத்தான் நாங்கள் என்ன ஆலோசனையோ இல்ல உதவிகளை வழங்குவோம் என்றால், ஒருவேளை உங்களுக்கு அதை எவ்வாறு செயற்படுத்தணும், எவ்வாறு அதை அணுகணும் என்று தெரியாமல் இருந்தால் எந்தவித சிரமமுமின்றி, எந்தவித நீங்கள் மன உளைச்சலும் இன்றி எங்களுடைய காரியாலயத்துக்கு அலுவலகத்துக்கு வரலாம். அதன் மூலம் நாங்கள் உங்கள் உபகரணத்தை எடுத்து அதன் முடியுமா எங்களால் முடிந்த உதவிகளை, இணையதளம் சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான அந்த அறிவுறுத்தல்களையும் வழங்கி ஹெக் செய்யப்பட்ட அந்த கணக்கை மீட்டொழுதுக்கு எடுப்பதற்கு வழிமுறையை பார்ப்போம். ஒருவேளை அதுவும் முடியாமல் போனால் குறிப்பிட்ட அந்த நிறுவனங்களுக்கு எங்கள் மூலமாகவோ இல்லைன்னா சிஐடி சைபர் கிரைம் மூலமாகவோ அவர்கள் கம்ப்ளை முறைப்பாடுகளை மேற்கொண்டு அதற்கான அடுத்த நடவடிக்கைகளை, உங்கள் கணக்குகளை மீள பெறுவதற்கோ அல்லது போலி கணக்குகளை இல்லாமல் செய்வதற்கோ வழிமுறைகளை மேற்கொள்ளலாம். ஆகவே இவ்வாறான முறைப்பாடுகளை உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எங்களை பல முறைகளை நாடலாம். அதாவது தொலைபேசி இலக்கம் என்றால் 0112-691-692, அப்படி இல்லை என்றால் குறுகிய இலக்கமான 101, இதற்கு அழைப்பினை மேற்கொள்ளலாம். 0112-691-692, அப்படி இல்லை என்றால் குறுகிய இலக்கமான 101. அதோடு மின் அஞ்சல் முகவரி ரிப்போர்ட் report@cert.gov.lk, இதுக்கு நீங்கள் உங்களுடைய முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம். நீங்கள் காரியாலயத்துக்கு வருகிறீர்கள் என்றால் கொழும்பு 7 BMACH வளாகத்தில் பிளாக் நம்பர் 4 எங்களுடைய அலுவலகம் இருக்கிறது. அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுல சிரமமாக இருந்தால் BMACH வளாகத்துக்கு வந்து 101 நான் சொந்த உங்களுடைய தொலைபேசி எழுத்துக்கோ அழைப்பை மேற்கொண்டால் எங்களுக்கு அந்த இடத்தை தொலைபேசி அறிவிக்கலாம்.
0: நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல விடயங்களை, முக்கியமாக அந்த சோசியல் மீடியா சம்பந்தமான பல விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். ரொம்ப நன்றி.
1: நன்றி புவனேஷ். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய வசந்தம் எஃப்எம்க்கு எனக்கு மனமாத நன்றி.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகின்றேன். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி எடுத்துக் கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வர் ராஜ். நன்றி சொந்தங்கள்.

0: பேசுங்க, நல்லது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜி சிவானி வந்தாச்சு. நேர்க அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய நேரத்தின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவாசிகளை சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் இந்த பக்கமும் வாங்க, சந்தோஷமாக பேசலாம், அதே போன்ற கேமும் விளையாடலாம். இன்றைக்கு நாள் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படின்றனால நிறைய பேர் வந்து வீட்டை தான் இருப்பீங்க, நிறைய பேர் வந்து வெளியில டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து அப்படியே சமைச்சிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் பெரும்பாலானவங்க இந்த நேரத்துல சமைச்சு கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கான ஒரு எனர்ஜி பூஸ்ட் தர்றதுக்காக தான் நானும் நிறைய பாடல்கள்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க விளையாடுறதுக்கும் சரியான சில பாடல்களும் வைத்திருக்கிறேன். சோ நீங்க அந்த பாடல்லாம் கண்டுபிடிக்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க, 0-3-2-2-5-0-1. அதே போல 0-3-2-7-7-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 7 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சந்தம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். அடடா, வந்தவங்க வந்த வேகத்துல அப்படியே போயிட்டாங்க. சரி ஓகே, நீங்களும் தொடர்ச்சி அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று மோதி விளையாடுறதுக்கும் தயாரா இருங்க.

0: கணக்கு பண்ணேண்டா. வணக்கம்.
1: முயற்சி செய்வோம்
0: இல்லையா?
1: என்ன
0: பாடல?
1: அதே பாடல் தான்.
0: எப்படி சொல்றீங்க அந்த பாடலா இருக்கும்
1: என்ன
0: பாடல்? வாழ்த்துக்கள், நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: நன்றி.
0: சூப்பரா, இதே போல நீங்களும் தொடர்ச்சியா இணைந்து கொண்டு கேம்ஸ் விளையாடலாம், அதே போன்று பாடல் கண்டுபிடிக்கலாம், அதே போன்று உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான பாடல்லாம், அப்படியே டான்ஸ் போட வைக்கக்கூடிய பாடல்லாம் கேட்கணுமா இருந்தா 3 மணி வரைக்கும் இருந்திருங்க. இது மோதி விளையாடு நிகழ்ச்சி, உங்க பேசிட்டு இருக்கு சிவானி. வரைக்கும் இந்த பாடல், இது ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மின் நிகழ்ச்சியில் வரலாம். ரோமியோ ஜூலியட் திரைப்படத்துக்காக டிமான் இன்னிசையில் ஒழிக்கின்றது பாடல்.
2: Never use this Dandanaga. Ana, you are putting a brand for me, Dandanaga.

0: வேதாளம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் தந்திர மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் பகல் 12 கடந்து 28 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. மோதி விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. எங்க நாம இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம், அதே போன்று பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்மோட பேசுறதுக்காக வணக்கம். வணக்கம்
1: அன்பான மதியனர். வணக்கம்.
0: வணக்கம் மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் மும்தாஜ் பேகம். சொல்லுங்க, பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா? ட்ரை பண்ணுவோம்.
1: என்ன?
0: சரி, ஓகே, பாடல் கேக்க ரெடியா இருக்கீங்களா? கேளுங்க. குரல் கேட்டாலே அந்த குயில்களுக்கும் கூசும், நீ மூச்சில சுவாசித்த காற்றுகள் மட்டும் மூச்சத்தினை சேரும். கேட்டீங்களா என்ன பாடல்?
1: திரும்ப தாங்க.
0: திரும்பவும் தாங்க. ஓகே. குரல் கேட்டாலே அந்த குயில்களுக்கும் கூசும், நீ மூச்சில சுவாசித்த காற்றுகள் மட்டும் மூச்சத்தினை சேரும். எங்கேயோ கேட்ட பாடல் மாதிரியே இருக்குது, என்ன பாடல்?
1: ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே.
0: கரெக்டா அந்த பாடல்?
1: ஆமா.
0: எப்படி சொல்றீங்க கரெக்டா இருக்குன்னு?
1: நீங்க தந்த சுடு நான் சொல்றேன்.
0: அப்படியா? சரி, ஓகே, பாக்கலாமா என்ன பாடல்?
1: ஓகே
0: ஓகே. சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, அது மின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தைக்கின்றது. அப்படியா? சரி, ஓகே, சொல்லுங்க யார் யாருக்காக இந்த பாடல் கேட்க போறீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காம், புவனேஷ் நந்தகுமார் சேர்க்கா, சித்தேஷ்மா, இத்ரிஸ்மா, ஜெமீலா, அருமா, பர்தா, பாத்மா, ரவி, ரஹ்மா, வருஷ குவேதில், சின்னையா, மகாதே, ஆட்டேஷ், உமா, சந்த, வசந்தகுமார், ஃபாரூக், ஈடன், அப்துல் மஜி குடும்பத்துக்காக வசந்த கேட்க, அனைத்து நேர்களுக்காக
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு
1: நன்றி. வணக்கம்.
0: ரொம்ப நன்றி.

0: என்ன மாதிரி
1: பாடல்லாம்

0: என்ன பாடல் இது? மீண்டும் ஒரு முறை. சரி, ஓகே, கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. சரி, ஓகே, மற்றும் ஒரு நேயர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா? சொல்லுங்க, யார் யாருக்காக அடுத்த பாடல் கேட்க போறீங்க?
1: அடுத்த பாடல் நான் சாவச்சேரி விஸ்வார் ஹோட்டல் நடத்தும் தேனிகளுக்காகவும் கயாவுக்காகவும் சின்ன கடை அன்பு நண்பன் தூவனுக்காகவும் சொல்லமனார அன்பு நண்பன் சிவனுக்காகவும் கட்டுவன் தங்கச்சி சவுந்தராக்காகவும் மற்ற அனைத்து நேர்களுக்காகவும் நல்ல ஒரு பாடுத்தாரு.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்த கொடுமைக்கு.
2: ராஜேந்திரன்,
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க காணும் போயிட்டீங்க ரொம்ப நாளா.
2: ஆமாமா, எடுத்து பார்த்து லைன் கிடைக்கல. நேற்று இரவு எடுத்து பார்த்தேன், கிடைக்க மாட்டேங்குது. சொந்தங்கள் கூட வந்துட்டாங்க போல இருக்கு.
0: சரி, ஓகே ராஜேந்திரன், ரெடியா இருக்கீங்களா பாடல் கண்டுபிடிக்கிறதுக்கு?
2: பாடல் கண்டுபிடிக்காமா எனக்கு அந்த தெரியாதுமா.
0: சரி, ஓகே, நான் பாடல பிளே பண்றேன், என்ன பாடல் அப்படின்றத கண்டுபிடிங்க. சரியா?
2: சரிமா, போட்டு பாருங்க. முடிக்காம பாடு.
0: ஓகே.

என்ன பாடல் அப்படின்னு? நினைக்கிறேன் பாடல் வருது கேட்டு நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
4: அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: திரை உலகின்

0: ஒரு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். அடுத்து நம்மளோட மோதி விளையாடுறதுக்காக யார் இருக்கான்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யாரு எங்க இருந்து பேசுறீங்க? மதியம் சாப்பிட்டீங்களா?
1: முடிஞ்சு
0: பாடல்லாம் கேளுங்க. பாடல் நல்லா
1: ஓகே.

0: ஐயோ நிக்கவே வரவே
1: எங்கயோ கேட்டு பாடலே இருக்கு. என்ன பாடு?
0: சரி சரி சரி,
1: வெயிட் வெயிட் வெயிட், முதல்ல நீங்க ரேடியோ சவுண்ட கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க பாப்போம்.
0: ஒரு நிமிஷம்.
1: சரி ஓகே, இப்ப சொல்லுங்க என்ன பாடு.
0: நீதானே நாள்தோறும் நான் பாட.
1: யாரு நானா காரணம் சொல்லவே இல்லை,
0: பாருங்களேன். பாடணும்.
1: சரி ஓகே, கேட்டு பாக்கலாமா அந்த பாட
0: தானே?
1: முதல் தடவை பேசிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா பேசிருந்தாங்க முதல் தடவை அப்படின்றதுனால வேண்டி. கொஞ்சம் நர்வஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன், ஆனாலும் கூட ரொம்ப சந்தோஷமா ஆரம்பத்துல எப்படி பேசினாங்களோ அதே போலதான் இறுதி வரைக்குமே பேசியிருந்தாங்க. அழகா சிறப்பா விளையாடியும் இருந்தாங்க. இதே போன்ற நீங்களும் தொடர்ச்சியாக அழைப்பினை ஏற்படுத்தி நான் என்ன பாடல் பிளே பண்றேனோ அந்த பாடலோட இடைவெளிகளை வைத்துக் கொண்டு அந்த பாடல் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்க. எனவே 3 மணி வரைக்கும் எடுத்துக்கலாம். இது மோதி விளையாடு, வயதில்லையே கிடையாது. ஏன் வயதில்லையே கிடையாது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நீங்க எந்த வயசுல உள்ள வயசுல இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி கால் பண்ணி நீங்க போட்டி போடலாம். 10 வயதா இருக்கட்டும், 15 வயதா இருக்கட்டும், அதே போன்று 60 வயதா இருக்கட்டும், 70 வயதா இருக்கட்டும், வயது இங்க ஒரு வித்தியாசமே கிடையாது. நீங்க வந்து போட்டி போடுறக்கு ரெடியா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆர்வம் மட்டுமே போதும். தொடர்ச்சி இருந்துக்கலாம். இந்த போதி விளையாடு வயதிலேயே கிடையாது. பாடல் எண்ணி அறிந்தால் திரைப்படத்துக்கு

0: எதிர்கால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்ல போ, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: அர்லகாங்கில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பீம்பொக்குன பிரதேசத்தில் குடும்ப தகராறு காரணமாக கணவனின் தாக்குதலில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தாக்குதலில் பலத்த காயமடைந்த நிலையில் அர்லகாங்கில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது பின்னர் குறித்த பெண் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்த பெண் அர்லகாங்கில பீம்பொக்குன பிரதேசத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய பெண்ணென அர்லகாங்கில போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான கணவனை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
2: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
3: இங்கிலாந்தின் கடற்பகுதிகளில் தற்போது நிலவும் வெப்பநிலையை அடுத்து அடுத்த வாரம் மேலும் தீவிரமடையக்கூடும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த சந்தர்ப்பங்களில் வெப்பநிலை 39 செல்சியஸை எட்டக்கூடும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு ஐரோப்பிய கடல்களின் மேற்பரப்பு நீர்நிலைகள் தற்போது மிதமானது முதல் கடுமையான வரையிலான வெப்ப அலைகள் எதிர்கொண்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உயர் வெப்பநிலையானது நீரின் வெப்பநிலை வழக்கமான அளவை விட சராசரியாக 2 செல்சியஸ் அதிகமான வெப்பநிலை அடையக்கூடும் எனவும் ஏற்கனவே குறித்த நிலையை எட்டியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கடற்கரை பகுதிகளில் சில இடங்களில் வெப்பநிலையானது 4 முதல் 5 செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சாதனை அளவிலான குறித்த வெப்பநிலை மாற்றங்கள், வானிலை அமைப்புகள், உலகளாவிய காலநிலை மற்றும் சூழல் மண்டலங்களில் பரவலான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அதனால் கடல்வாழ் உயிரினங்கள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் எனவும் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்த மணித்தியால செய்தி அறிக்கையினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்ல போ, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: பைரவா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் தொடர்ந்து அப்படி நாங்க இரண்டாவது மணி நேரத்துக்குள்ளேயும் வந்துட்டோம். நேரம் அதிகமா ஒரு மணி கடந்து எட்டு நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது, மூன்று மணி வரைக்கும் இருந்திருக்கலாம். இது மோதி விளையாடு வயதிலேயே கிடையாது. எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-5005-1 அதே போல 0112-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விளையாடி நிந்து கொள்ளுங்க. இப்போ உங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம், யார் இது?
1: நான் மது பேசுறேன்க்கா, கேரளப்பட்டி வத்தலையில இருந்து.
0: மது எப்படி இருக்கீங்க? மது
1: ரொம்ப நல்லா இருக்கு. சனி எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கிறேன் மது.
1: போகணும், ரொம்ப நல்லா இருக்கு அக்கா.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சொல்லுங்க மதி, நேரம் சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்லக்கா, சமையல் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடணும் அக்கா.
0: இனிதான் சாப்பிடணும் இல்லையா? சரி, ஓகே. சொல்லுங்க, பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா.
0: கேக்கலாமா அப்ப பாடல?
1: ஆ ஓகே
0: ஓகே, கேக்கலாம்.

0: பாடல் அப்படின்னு.
1: என்ன
0: பாடல்? எந்த பாடல் மீண்டும் ஒருக்க பாடுங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க, ஆனா நீங்க பாடல் லிரிக்ஸ் பிளமா. லிரிக்ஸ் நீங்க கரெக்ட் பண்ணி பாடுங்க பாப்போம்.
1: வருதில்லையே
0: கண்ணானம் பாட மாட்டேன்னா சொல்றேன் இல்லையா? ரைட், ஓகே, நீங்க ட்ரை பண்ணிட்டே கண்ணும் பிடிச்சிருக்கேன். சரி, ஓகே, அந்த பாடலானது கேப்போம் இல்லையா?
1: ஓகே சார்.
0: ஓகே. என்னென்ன மயக்கமே, என்னென்ன நடக்கமே, என்னென்ன மயக்கம், ஏன் எனக்கு மயக்கம், அப்படிதான் லிரிக்ஸ் வரணும். ஓகேவா? இத்தனை நாளும் நாங்க இப்படிதானக்கா பாடிட்டு வந்தோம், இது தெரியாம போயிருச்சே இல்லையா? இல்ல, நிறைய பேர் அப்படித்தான், நிறைய பாடல்கள்ல வந்து லிரிக்ஸ் வந்து அந்த பாடல்ல இது ஒரிஜினல் லிரிக்ஸா இருக்கும், நாங்க ஒரு பாடல்கள் பாட வேண்டியதான் இல்லையா? சரி, ஓகே, ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்க.
1: என்ன
0: பாடல்? கோவில் படத்துல இருந்து. ஏன் அந்த பாடல் கேக்குறீங்க?
1: எனக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: அப்படியா? சரி, ஓகேமா. யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: இந்த
0: குட்டி பையன் பேர்
2: என்ன?
0: அஸ்வின். எப்படி இருக்கீங்க அஸ்வின்? சந்தோஷமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா மதியம்? இன்னும் இல்லையா? சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. சமத்த ஸ்கூலுக்குலாம் போறீங்களா? நல்லா படிங்க. ஓகேம்மா, யார் யாருக்கா நீங்க பாடல் கேட்க போறீங்க? சரி, ஓகேமா, நன்றி. ஓகேமா, நன்றி, பாய். ரொம்ப சூப்பரா அழகா வடிவா பேசிட்டு போயிருக்கிறாங்க. தொடர்ச்சியா இருந்திருக்கலாம். இது மோதி விளையாடு மையத்திலேயே கிடையாது.

0: மோதி விளையாடும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 1 மணி கடந்து 15 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88.
2: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: உலகம் பூரா அபிலாஷ் என்ற பேர் வரணும்னா என்ன செய்யணும்?
5: ஞாயிற்றுக்கிழமை பாபன், இது நம்ம தியேட்டருக்கு.
6: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர்.
7: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
6: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
8: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.

மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் முக்கியமான விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கின்றேன். நாடுலாவிய ரீதியில பாத்தீங்கன்னா இந்த வீதி விபத்துக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இதனை தவிர்க்க முகமாக நாடுலாவிய ரீதியில் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துடனான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில பாத்தீங்கன்னா இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த டேக் கேர் வேலை திட்டமானது ஜனாதிபதியோட நேரடி கண்காணிப்பின் கீழ் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்து விழிப்புணர்வு நாடகங்கள் அதே போன்று செயல்முறைகள் கருத்தரங்கள் வழியாக சிறப்பான முறையில சிறப்பான வெளித்திட்டமான இந்த டி கே ஆர் வெளித்திட்டமான முன்னெடுத்து கொண்டிருக்கிறாங்க. சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா ITN, லக்கண்டா, வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி ஆகியன இணைந்து இந்த டேக் கேர் வேலை திட்டத்தை மிகவும் சிறப்பான முறையில் முன்னெடுத்துட்டு வராங்க அப்படின்றத நானும் ரொம்ப மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.

சென்னையில் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துக்காக இசை புயலின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் அப்படியே ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான மதி நேர வழக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு உதயச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதி நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல போகுது அப்படின்னு சொல்லி யட்டியந்தோட்டில இருந்து கொழும்பு மொபைல் ஷாப்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கஜின் வந்திருக்கிறாங்க. அதே போன்ற இனிமையான மதி நேர வணக்கங்களோடு ஊர்கூடவத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல செலுத்திரை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க, அன்பான மதி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஆரையம்பதி இதே ரத்தினம் வந்திருக்கிறாரு, அன்பான மதி நேர வணக்கங்களோடு அக்கறைப்பட்டு பொப்டையில இருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம், நானும் வாசந்தம் எஃப்எம்ல் மோதி விளையாடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், பாடல் தெரிவிக்கலாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி தொண்டை மன செல்வ சந்திரி சுதன் வந்திருக்கிறாங்க. அன்பான மதி நேர வணக்கங்களோடு சிந்து சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு அம்சியா வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதி நேர வணக்கம், நலமா இருக்கீங்களா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு கிணிகத்தன கடவுளிலிருந்து கண்ணா வந்திருக்கிறாங்க. அதே போல ஆயுஷ்வாணி மதிய நேர வணக்கம், பாடல்கள் எல்லாமே நன்றாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு யோகராஜா வந்திருக்கிறாரு, வேறப்பட்டிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போன்ற அன்பான மதி நேர வணக்கங்களோடு செங்கடிலிருந்து சகிலா சந்திரசேகரன் வந்திருக்கிறாங்க. இதேவரை கொழும்பு 15 மோதரை தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான மதி நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பூனாகலிருந்து ஜெயஸ்தாஸ் வந்திருக்கிறாங்க. சிவானி அன்பான வணக்கம், நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு குர்ஜகிழந்து அசூதீன் வந்திருக்கிறாங்க. நோஜ்கான் அசூர்தீன் ரிகா ஸ்ரீயான் மற்றும் ரீனா குட்டி அன்வர் ஜாரி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. லிந்துலை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க, அன்பான மதி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை நிகழ்ச்சியோடு இருப்பதாக ஸ்டீவன் ஸ்டேடஸ் வந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. மோதி விளையாடு நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு பதிவிட்டு இந்துக்களிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. பசரையூர்ல இருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க, அன்பான மதி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அப்சோன் விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. தொற்சல நீங்களும் எங்க இருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பாடல்களையும் கேட்கலாம், சந்தோஷமா பேசலாம், மாதிரி போன்று பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். நேர மதியம் 1:30 ஒழிக்கும் பாடல் இது தெரிய திருப்பத்துக்காக.

யாராண்டா வச்சுக்கின பிரச்சனை? நீ குரலை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அச்சனை.

0: சாதாரணமா ஒரு பாடலு கேட்டு அப்படி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற மோதி விளையாடு கேட்டுட்டு இருக்கீங்க. நெருமதி ஒரு மணி கடந்து 39 நிமிடமாகும். இந்த வழி அழைக்கிறோம். சொந்த வணக்கம். வணக்கம் மூர்த்தி, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறேன் மூர்த்தி. ஒரு பக்கமெல்லாம் எப்படி இருக்கு? காற்றா மழையா புயலா வீலா?
1: சரியான மழைங்க.
0: மழையினு
1: வெளியில வந்து கொண்டு
0: இது நீங்க கவலையா சொல்றீங்களா இல்ல சந்தோஷமா சொல்றீங்களா? பாடல்
1: கண்டுபிடிக்கிறதுக்காக
0: என்ன பாடல்?

0: நன்றி.
1: இந்த பாடலை கண்டுபிடிக்கிற ரொம்பவே கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. சரி ஓகே, ரொம்ப ஈஸியான பாடத்தை முதல்வரையை கேட்டீங்கன்னா அடடா இந்த பாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பீங்க. இது மோதி விளையாடு வயதிலேயே கிடையாது.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின்

0: மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் நிகழ்ச்சியில் அழைப்பில் ஒரு சந்தம். வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம் வணக்கம்.
0: சந்தோஷமான மதி நேர வணக்கம். சப்புமல் கந்த பெரிய குறியானை வசந்தகுமார், கரெக்டா? எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கிறேன் வசந்தகுமார். அப்புறம் மதி நேரம் சாப்பிட்டீங்களா?
1: ஆமா, இப்பதான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு டிக்கெட் கொண்டு இருக்கிறேன்.
0: அப்படியா? சரி, ஓகே. பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ஓகே
0: ஓகே, பாடல் கேளுங்க.
1: ஓகே.
0: பாடல்

0: வாழ்த்துக்கள், ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: நன்றி நன்றி.
0: சரி, எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க. என்ன பாடலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சுக்கொண்டே இருந்தீங்க. அந்த பாடல் வேற எந்த பாடலும் கிடையாது, இந்த பாடல் தான் அப்படின்ற மாதிரி வசந்தகுமார் ரொம்ப அருமையா வந்து கண்டுபிடிச்சு போயிருக்கிறாரு. அதே போல நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு அடுத்த மணித்தியாரத்துல எந்த பாடல் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்றத ஆர்வத்தோடு நானும் வெயிட் பண்ணி காத்துக்கொண்டே இருக்கிறேன். தொடர்ச்சியாக இருந்துக்கலாம். இது மோதி விளையாடு, வயதில்லையே கிடையாது.

0: அண்ட் ஒயிட்டு
1: மிடில் சரோஜா தேவி
2: அட்ரஸ்லே
1: நம்ப சிம்ரா.

0: ரசீதுகளுக்கு
1: அனுசரணை வழங்குவது.
2: 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகிறது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து உணவகங்களில் உணவு வகைகளின் விலைகளும் குறைக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய உணவு பொதியின் விலை 15 ரூபாவினாலும், ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்துரொட்டி ஆகியவற்றின் விலை 15 ரூபாவினாலும், சிற்றுண்டி வகைகளின் விலை 5 ரூபாவினாலும், பராட்டா 5 ரூபாவினாலும், முட்டை ரொட்டி 5 ரூபாவினாலும், பால் தேநீர் மற்றும் தேநீர் 5 ரூபாவினாலும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாக சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் குறித்த விலை குறைப்பு அமுலுக்கு வர உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: சிலி ராஜ்யத்தில் 5.5 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய சிலி ராஜ்யத்தின் கடற்கரைக்கு அருகில் குறித்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும், சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி பதிவாக இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தினால் நிலப்பரப்பில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. அடுத்த மணித்தல்ல செய்தி அறிக்கையினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: மனுத்தியாள செய்திகளுக்கு
2: அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகிறது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
5: நிமிர்ந்த நடை.

0: மான்கராத திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலை தொடர்ந்து இருதய மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்துட்டோம். நேரமாலை மணிக்கும் நேரம் மதியம் 2 மணி கடந்து 8 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கு. 3 மணி வரைக்கும் முடிந்திருக்கலாம். எங்கள் இந்த பக்கம் வாங்க, சந்தோஷமா பேசலாம், அதே போன்று மோதி விளையாடலாம். இந்த நேரம் அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் தீமா, எப்படி இருக்கீங்க?
1: நானும்
0: சந்தோஷமா இருக்கிறேன். அப்புறம் பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா? பாப்போம். நீங்க ப்ளே பண்ணீங்களே, தெரிஞ்சா சொல்றேன் இல்லையா?
1: ஓ சரி, தெரிஞ்சா
0: சரி. ஓகே, ப்ளே பண்றேன் கேளுங்க.
1: சரி.
0: என்ன பாடல் இது? மீண்டும் ஒரு முறை. என்ன பாடல் தெரியலையா? சரி ஓகே, பரவாயில்ல. யார் யாருக்காக அடுத்த பாடல கேட்க போறீங்க? ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: இந்த நேரம் மற்றும் ஒரு நேரம் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் நினைச்சேன். ரைட், ஓகே. அதே மாதிரி வந்திருக்காங்க, யார் சரி பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், யார் இது?
2: நான் தம்பளகா வந்து பத்மா.
0: பத்மா, எப்படி இருக்கீங்க? பத்மா
2: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: கண்டிப்பா நானும் சூப்பரா இருக்கிறேன். பத்மா அப்படின்ற பெயர் வைத்திருக்கனால இந்த பாடம் நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். சரி சரி, ஓகே கேளுங்க பாடல. என்ன பாடு?
2: ஐயோ, நாவத்துக்கு வரது இல்ல.
0: என்னங்க இது, எல்லாரும் ஒரே பதிலே சொல்றீங்களே.
2: அப்படின்ற
0: பெயரை கண்டிப்பா நீங்க வைத்திருந்தால வேணும். நான் நினைச்சேன் மேபி கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
2: அதுதானே, நாவத்துக்கு வரது இல்ல, கேட்ட பாடல்.
0: சரி ஓகேமா, பரவாயில்ல, சொல்லுங்க.
2: நன்றி நன்றி.
0: ஓகேமா, ரொம்ப நன்றி. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பாடல் கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு சூப்பரான பாடல், 80s இருக்கட்டும், 90s இருக்கட்டும், இப்போ வந்து 2K இருக்கட்டும், கண்டிப்பா இந்த பாடல் வந்து எல்லோருமே கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடித்த பாடல். என்னுடைய அம்மா வந்து தினமும் இந்த பாடல் பாடு பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட செல்லமா கேட்கக்கூடிய ஒரு பாடலும் கூட. இந்த பாடல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு அந்த பாடல் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. துரிசா இணைந்துக்கலாம். இந்த மோதி விளையாடு வயதிலேயே கிடையாது.

0: வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று பாத்தீங்கன்னு சொன்னா, எந்த பாடல் வந்து இப்ப நேர்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா, அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமாக இருந்தா லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நேரடியாக பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு அந்த பாடல் என்ன அப்படின்றதையும் பதிவிட்டீங்க அப்படின்னா, அதே நிகழ்ச்சி சேர்த்து கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இப்போ நிகழ்ச்சியில வசந்தம் வணக்கம்.
1: அன்பான மதிய வணக்கம் சிவானி மேடம்.
0: சந்தோஷமான வணக்கம் மஜித், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன் மேடம். எப்படி மேடம் சோமா இருக்கீங்களா?
0: சந்தோஷமா இருக்கிறேன் மஜித். இந்த நேரம் மதிய நேரம் சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நான் சாப்பிட்டேன் மேடம்.
0: ரொம்ப உற்சாக
1: நீங்க சாப்பிட்டீங்களா மேடம்?
0: நானும் சாப்பிட்டேன். ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க. மோதி விளையாட ரெடியா இருக்கீங்களா?
1: பழைய
0: பாடல் ஒண்ணுதான் கேளுங்க. என்ன பாடல் இது?
1: பாடல் சொல்லட்டுமா மேடம்?
0: கண்டிப்பா சொல்லுங்க.

0: கலந்துட கண்டே நீ. அந்த பாடுதான் மேடம்.
1: கரெக்டா அந்த பாடு?
0: அந்த பாடுதான் மேடம். வாய்ப்பே இல்ல,
1: வாய்ப்பே இல்ல, வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த பாடல் தான் இல்லையா?
0: ஆமா.
1: சரி ஓகே, கேக்கலாம். என்ன பாடல் அப்படின்னு
0: கேளுங்க மேடம். கேப்போம் மேடம்.
1: நன்றி.
0: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிஃபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொய்டியா அவர்களுக்காகவும், கொழும்பு 14 சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் மொஹமட் சயீத் செல்ல மகளுக்காகவும், மாவனிலை சகோதரி நிஷா குடும்பத்தாருக்கும், திருப்புக்கு சொந்தக்காரி பயிற்சித்துறை சகோதரி அருள்மொழிக்காகவும், முக்கியமாக வத்தலை ஐயா கண் அவர்களை சேர்த்துக்கொண்டு, தம்புளே ரவுமா குடும்பத்தையும் சேர்த்துக்கொண்டு நீங்க தரும் பாடலை கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
1: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு மீக்கு. இந்த நேரம் பாத்தீங்கன்னா எட்டியந்தோட்டையில இருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாவும் சொல்லியிருந்தாரு. அதே போல ஜிப்ரி வந்திருந்தாங்க, சந்தோஷமான வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு நம்ம தளபதி விஜயோட பாடல் கேட்டிருந்தாங்க. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு ரத்தனபுரியிலிருந்து விமலாதேவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை நாவல்பட்டியிலிருந்து மேரியும் வந்திருந்தாங்க, இனிமையான வணக்கங்களையும் பகிர்ந்திருந்தாங்க. எல்லோருக்காகவும் ஒலிக்கின்றது பாடல். ஒலிக்கும் பாடல் இது. பாரி திரைப்படத்துக்காக பாடலை கேட்டுக் கொடுத்து இணைந்திருக்கலாம். இது மோதி விளையாடும் வயதிலேயே கிடையாது.

0: என்ன வேணும்?
1: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்த.
0: என்ன பிராண்ட்?
1: நல்ல பிராண்ட் ஒன்று.
0: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
1: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல் ஜிஐ பாக்ஸ் பார்.
2: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத்த, நாட்டிற்கே செல்வம்.
3: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு
5: வணக்கம். வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
6: அனுசரணை. மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: பாடல் பிளே பண்றேன், கவனமா கேளுங்க சரியா.
1: அண்ணனும் தம்பியும் எல்லாரும் இங்கே வந்தா டப்பாங்குத்து தானே.
0: என்ன பாடல் இது?
2: அது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு.
0: மீண்டும் ஒருக்க பிளே பண்ணவா?
2: பாடல்
0: விரும்பி கேட்க போறீங்க?
2: எனக்காகவும் உங்களுக்காகவும் மூசாத் மச்சன், ரீமா, கண்ணத்தோட்டையில சஹரான், சப்ராஸ், அம்பாஸ், தெரின், வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் எனக்கு ஒரு பாடல் ஒன்று தெரியலா.
0: என்ன பாடல்?
2: அலைப்பாயும் பழத்தில் இருந்து எங்கெங்கும் புன்னகை என்ற
0: பாட்டு. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க பாடல் தரும் போயிச்சு சரியா?
2: வருமா பாடல்?
0: ஓகே, ட்ரை பண்றேன் நானு.
2: ஓகே,
0: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொடுமைக்கு.
2: நன்றி அக்கா.
0: நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: இல்லனா
2: என்ன ஹிந்து அபிலாஷர்
1: டிவிய போட்டா இந்த முகம் வரும், பேப்பரை திறந்தா இந்த பேர் வரும்.
2: ஓ,
1: எங்க பார்த்தாலும் அபிலாஷ் என்று வரணும். உலகம் பூரா அபிலாஷ் என்ற பேர் வரணும்னா என்ன செய்யணும்னா?
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
0: திரை உலகின் நட்சத்திரம்.

0: இன்னைக்கின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: பாடல் கண்டுபிடிக்கிறீங்களா செக் பண்ணி பார்க்கலாமா
2: என்ன
1: பாடல் இது?
3: அந்த
1: பாடல் நினைக்கிறீங்களா? அப்ப கன்ஃபார்மா சொல்லலையா?
3: கண்டிப்பா அதான் இருக்கும்.
1: அதா தான் இருக்கும். எப்படி சொல்றீங்க அந்த பாடல் தான் இருக்கும்
3: அப்படின்னு? ஏன்னா அது கதைக்கிற மாதிரி தான் படிச்சுட்டு போகுது.
1: அப்படி சரி, ஓகே, பாக்கலாமா என்ன பாடல் அப்படின்னு? சரி, ஓகே, கேக்கலாம்.
2: கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்ன குடி மச்சான போல் பாட போறேன்டா.
1: வாழ்த்துக்கள் குமார், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: நன்றி,
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறுதி நேயராக வந்திருந்தாலும் நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் கடைசி நேரம் வந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி.
1: சரி சொல்லுங்க, யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
3: மனைவி பிரமிளா, மகள் லாரா எசேனியா, மகன் தீரன் மற்றும் வசந்தம் கேட்கும் அனைத்து நேர்களுக்கும்
1: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு
3: நன்றி
1: நன்றி.
2: சம்பா சம்பாலே சும்பலே சம்பா சம்பாலே.

வணக்கம். பாடலோடு நாடும் நிகழ்ச்சி இந்த விடைபிடிச்சல போகின்றேன். இன்று நலம் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடங்கும் நம்ம ஹீட்ஸ் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் சங்கர் புஷ்பராஜ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வாயில சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபிடிச்சலும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆஜி சிவானி. நன்றி சொந்தங்களே. ஹாப்பி வீக்கெண்ட்.

நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கங்கள். நேர்கள் இப்போது முதல் நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போ சரியாக 3:01.

0: ரசிகர்களுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனனி தானி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 12,000 கடந்துள்ளதாகவும், அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் 12,017 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும், இது ஒட்டுமொத்த நோயாளர்களின் எண்ணிக்கையில் 20.43% என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்விடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் ஒட்டுமொத்தமாக 58,810 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் மரணங்களின் எண்ணிக்கை 39 உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 2,604 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் ஜூலை மாதத்தின் முதல் 3 நாட்களில் மாத்திரம் 3,422 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும், அதிகளவான டெங்கு நோயாளர்கள் ஜூன் மாதத்திலேயே பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: வெளிநாட்டு பெண்களை கூட்டு பாலியல் வன்புறைக்குட்படுத்திய வழக்கில் பாகிஸ்தான் உப பிரதமர் இஷாக் தாரிக்கின் உறவினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அடையாளம் காணப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கு லாகூர் நீதிமன்றம் 5 வருட சிறை தண்டனை விதித்துள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெதர்லாந்து மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 2 பெண்கள் கடந்த ஜூன் 29 லாகூரில் கடத்தப்பட்டு 5 பேர் கொண்ட குழுவினரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அது தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தான் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. நமது அடுத்த மனத்தியாளர் செய்தி அறிக்கையினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனனி தானே சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
4: நிமிர்ந்த நடை

கதற கதற காதல் அப்படின்னு ஒரு பாடல் கேட்டு வந்திருந்தோம். சூப்பரான ஒரு பாடலோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிகழ்ச்சியை சும்மா அதிரடி ஆரம்பிச்சிருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான பாடல்கள் உங்களுக்காக இருக்காது. நம் நாட்டு பாடல்கள் சுயாதீன இசைக்கலைஞர்கள் பாடல்கள் சொல்லி எல்லாமே எடுத்துக்கொண்டு அப்படியே வச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அழைப்பு மேற்கொண்டு என்னோட பேசலாம். உங்களுக்கு பிடித்தமான நம் நாட்டு பாடல் அல்லது சுயாதீன பாடல்கள் என்ன அது வேணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க ரிக்வஸ்ட் பண்ணலாம். அது கலைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்கள் அப்படின்னு வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க. அங்க நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சிக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்களை பாடல்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாடல் ஒன்று தரப்போகிறோம். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா நம் நாட்டு இசை கலைஞர்கள் செய்த ஒரு பாடல், ராப் ஜிலோன் பண்ண பாடல் தாங்க. ராப் ஜிலோன் பவித்ரா அப்படிங்கிற ஒரு பாடல் தான் உங்களுக்கு தரப்போகிறேன். திஷோன் வாயிஷன் அண்ட் அத்விக் தான் இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரஜி செல்வராஜா வந்து இந்த பாடலில் டிரெக்ட் பண்ணி அண்ட் சினிமாட்டோகிராஃபியும் பண்ணியிருக்காரு. இந்த பாடல் வந்த காலத்திலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல், எல்லார் மத்தியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடித்த ஒரு பாடல். உங்களுக்காக வர்றாங்க பவித்ரா. ஸோ பவித்ரா கேளுங்க.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: காதல் கதை அப்படிங்கிற ஒரு சூப்பரான லவ் மெலடி கேட்டுட்டு வந்திருக்கேன். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா உசி சேனாதிர அப்படிங்கிற சகோதர மொழியை சேர்ந்த ஆர்டிஸ்டோட பாடல் தான் இது. இந்த பாடலுக்கான தமிழ் வரிகள் எல்லாம் எழுதியிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்எஸ்டி அப்படிங்கிற ஒரு நம்மளோட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அவங்க தான் எழுதியிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து அப்பே ஆதக்கம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்களத்தில் மிக பிரபல்யமாயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே ஆர்டிஸ்ட் இந்த பாடலை தமிழுக்கு செய்யணும், தமிழ் ரசிகர்களுக்காக செய்யணும், இந்த மெலடியை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஒரு பாடலாம் இந்த காதல் கதை அப்படிங்கிற பாடல். நிகழ்வு நிகழ்ச்சியில் இருந்து கொள்ளலாம் அழைப்பு ஏற்படுத்துங்க. 0312 0703 அல்லது 0312 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படியே இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க. அங்கே நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சிக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இல்லை உங்களுக்கு விருப்பமான பாடல் என்னென்ன பாடல் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. எடுத்துக்கொண்டு வந்துறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இப்போ நிகழ்ச்சியில் வந்திருக்குது யார்? வணக்கம்.
1: வணக்கம் கார்த்திக்.
0: கார்த்திக் எப்படி இருக்கீங்க? இனிதான் குடிக்கணும். கார்த்திக் என்ன செய்றீங்க நீங்க?
1: வீட்டுல
0: சரி ஏகாரமான அப்பப்ப இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் போட்டுட்டு தான் இருக்காரு. சரி ஓகே, கார்த்திக் யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: மஞ்சு, மதன், சாந்தன்,
0: ஓகே,
1: என்சி, அதித்தி,
0: ஓகே,
1: யோகா, அஸ்மிதி,
0: ஓகே,
1: அத்விக், ஆரதியா,
0: ஓகே,
1: மிதிஷ்ணா, மாதலன், கிஷோர், சுதர், பிரதீப், ஷாலினி, வைஷ்ணவி, தக்ஷணா,
0: சரி,
1: சாய், மகேஸ்வர்,
0: ஓகே,
1: கிட்டோ,
0: ஓகே,
1: கௌரி,
0: சரி,
1: பாலன், பரித்.
0: சரி, எல்லாரையும் இணைந்து கொள்ளலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. இலங்கைக்காகவே தனித்துவமான ஒரு இசை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. சிலோன் பைலான் சொல்லுவாங்க, இல்ல இலங்கை பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்த காலகட்டங்கள்ல இந்த ஒரு பாடல் மிக பிரபல்யமா இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு இந்த பாடல் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கடந்த சில வாரங்களாகவே. உங்களுக்காகவே அந்த பாடல் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல ஒரிஜினல் பாடல் வந்து மனோகரன் பாடியிருப்பார். ஆனா இந்த பாடல் வந்து நம்மளுக்காக பாப் சக்கரவர்த்தி இல்லடா பாப் பிரின்சஸ் வந்திருக்காரு பாபு அண்ணா. பாபுனோட குரல்ல தான் இந்த பாடல் வருது. கேட்டு மகிழுங்க.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நம்மளோட கொழும்பு நகர் அப்படிங்கிற பாடலோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நவகம்புர கணேஷ் அவர்களோட பாடல் தான். அதை வந்து அப்படியே ராப் சிலோன் பசங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே எடுத்து அதை ரீமிக்ஸ் பண்ணி இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மியூசிக் வாக் எல்லாம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாடலில் வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஹிட்டான பாடல் அப்படின்னு சொல்லலாம். நாமளும் வந்து கடந்த வாரங்களில் வந்து நவகம்புர கணேஷ் அவர்கள் பாடிய கொழும்பு நகர் பாடலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தந்திருந்தோம். சரி, தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் வேறாளம் பாடல்கள்லாம் உங்களுக்காக அப்படியே எடுத்து அடிக்கி வச்சிருக்கோம். இந்த அடிக்கி வச்சிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விடயத்தையும் வந்து ஞாபகப்படுத்துறோம். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎன் ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தின் போதான பாதுகாப்பு அல்லது வழித்தடத்தை பாதுகாப்போம் டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலை திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஏராளமான பாடசாலைகளுக்கு விஜயம் சென்று வீதி விபத்துகள் எப்படி ஏற்படுது, அதை எப்படி தடுக்கலாம் இல்லை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற விடயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான இடங்களுக்கு இவங்க விஜயம் செய்யறதுக்கு வந்து காத்துட்டு இருக்காங்க. அது எங்கே என்ன அப்படிங்கிற விடயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் தர்றதுக்கு நாங்களும் காத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதிகளில் பயணம் செல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்லாம் போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டால். வீதியில் பயணம் செய்கிறவங்களும் சரி வாகனங்களில் பயணம் செய்கிறவங்களும் சரி அந்த மாதிரியான விடயங்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் எப்படி தவிர்த்து வீதி விபத்துகளை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு செயற்திட்டமாக தான் இந்த டேக் கேர் அப்படிங்கிற வேலை திட்டமானது இடம்பெற்று இருக்கு அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து ஞாபகப்படுத்துகிறோம். மட்டும் வந்து உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் நாட்டு பாடல் அப்படி இல்லைன்னா இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் உங்களுக்கு வேணும், யாரோட சாங்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க. 0312-0071 or 0312-0711 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம இட்ஸுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டுகளை உங்களுக்கு என்ன பாடல் வேணும் என்ன பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் வந்து ஒருக்கா கமெண்ட் பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் தரதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. வணக்கம் இனிய மாலநேர, வணக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். சங்கர் நலமாக இருக்கிறீங்கிறா, பாடல் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்துத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கேன், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய மதிய நேர வணக்கம் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரவணன் அமுதா வந்திருக்காங்க. மதிய நேரம் மாலை நேரம் வணக்கம் சொல்லி வந்திருக்காரு சகோதரா, நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி 6:50 இதே ரத்னம் வந்திருக்காங்க. ஆயண்ணா அன்பான மாலை நேர வணக்கம், மீப்பிடியிலிருந்து யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசாந்த் வந்திருக்காங்க, அவரும் நிகழ்ச்சியோடு இருக்கதா சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இனிய பொன்மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சென்னையிலிருந்து வந்திருக்காரு சிவராம் நடராஜன் வந்திருக்காங்க. இனிய மாலை வணக்கம் சங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு பசலையூர்லேருந்து பாலச்சந்திரன். ஆய் இனிமையான மாலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணபதி மனோகரன் வந்து அப்படி இணைந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியோடு நாங்களும் அப்படின்னு சொல்லி குறிஞ்சான்கேணியிலிருந்து அஷூர்தீன் வந்திருக்காங்க. குட் ஈவினிங் நாவலப்பீட்டிலிருந்து வந்திருக்காங்க குமுதா கிருஷ்ணசாமி. அப்புறம் மாவனிலிருந்து நிஷாவும் வந்திருக்காங்க, அவங்களும் குட் ஈவினிங் சொல்லியிருக்காங்க. குட் ஈவினிங் சொன்னதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தரதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். அடுத்த ஒரு பாடல் வரப்போது காதல் உள்ளாலா அப்படிங்கிறதா இந்த பாடல். இந்த பாடலில் மெருன் பிரதாப் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவரோட சேர்ந்து ரத்யா அப்படிங்கிற ஆர்டிஸ்ட்டும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவரது காதல் உள்ளாலா.

6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. திரை உலகின்

0: உலகின் நட்சத்திர நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: இல்லனா உலகம் பூரா அபிலாஷன் பேர் வரணும்னா என்ன செய்யணும்?
2: இது நம்ம தியேட்டருக்கு
3: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர். வணக்கம்.
4: சித்திரைக்கு
3: வந்தோம், அப்ப பட்டம் பாருங்க வெயில்ல. ஓ, உங்க ஏரியா பக்கம் ஒரு வாட்டி வந்தோம் நாங்க, சும்மா அப்படி சுத்தி பாக்கலாம் அப்படின்னு. அதுதான் சரி, இப்ப சொல்லுங்க பாக்கலாம், அடுத்த பாட்டுக்கு யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
4: நன்றி.
3: அடுத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று வச்சிருக்கோம். ராம் எஸ்கே அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் பண்ண பாடல், நம்ம குழம்பு சேர்ந்த ஒரு பையன் தான் இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா உன்னால உன்னால அப்படின்னு சொல்லி அவர் பண்ணியிருந்தார். இந்த பாடல் ரொம்ப காலமெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ரீசெண்ட் டைமில் பண்ண பாடல், ரொம்ப சூப்பரான வைபிங்கில் ஒரு ஹிப்ஹாப் அப்படிங்கும்போது. இப்போ நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் வர பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து என்ன என்னென்ன பாட்டு அது எவ்வளோ பெருசாக நல்லா இருக்காது அப்படின்னு நமக்கு நாம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா காலங்காலமாக சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது, பாடல்கள் எல்லாம் கேட்டு பாருங்கள், இப்போ இருக்கிற பாட்டெல்லாம் வேற லெவலில் தெரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏராளமான பாடல்கள் இருக்குது. அந்த வகையில் தான் இந்த பாடலும் வந்து உங்களுக்காக தரப்போகிறேன், இந்த உன்னால உன்னால அப்படிங்கிற பாடல். பாடலை கேளுங்க, கேட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு.

0: ரசிகர்களுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலை மற்றும் வவுனியா பொது வைத்தியசாலை ஆகியவற்றின் இரத்த வங்கிகளுடன் இணைந்து கடற்படையினர் இரத்த தான முகாம் ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தனர். கடற்படை தளபதியின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல்களுக்கமைய கிழக்கு கடற்படை கட்டளை தளபதியின் மேற்பார்வையில் குறித்த இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு கடற்படை முகாமை சேர்ந்த கடற்படையினர் மிகுந்த ஆர்வத்துடன் முன்வந்து இரத்தத்தை தானமாக வழங்கியிருந்தனர். இலங்கை கடற்படையின் சமூக சேவை நடவடிக்கையாக இரத்த தான முகாம் கிழக்கு கடற்படை கட்டளை தலைமையக வைத்தியசாலை வளாகத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஜெர்மனியின் தீவிர வலதுசாரி கட்சியான ஜெர்மனிக்கான மாற்றீடு கட்சியின் வருடாந்த மாநாட்டிற்கு செல்லும் வீதிகளை இடைமறித்து ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏபர்ட் நகர் வீதிகளில் திரண்டுள்ளனர். மாநாடு ஜெர்மனிக்கான மாற்றீடு கட்சியின் முதன்முறையாக மாநில அளவில் ஆட்சியை பிடிக்க வழிவகுக்கும் பிராந்திய தேர்தல்களை முன்னிட்டு நடைபெற்று வருகின்றது. தொழிற்சங்கங்கள், சிவில் சமூக குழுக்கள் மற்றும் இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த போராட்டக்காரர்கள் திரண்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
4: நிமிர்ந்த நடை

மட்டக்குழியிலும் கட்டக உன்னோட குட்டி ஒன்றை கண்டேன். நம்மளோட நவகம்புர கணேஷ் அவர்களோட பாடல் தான் ஒலித்து ஓய்ந்தது. சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இணைப்பில் ஏற்படுத்திக் கொள்ளலாம். வலைகள் 0312 2 7 5 0031 அல்லது 0312 2 7 5 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே நம்ம இட்ஸுக்காக ஒரு பதிவு பெற்றுவோம். அதன் கீழே உங்களுக்கு பிடித்தமான இண்டிபெண்டன்ட் பாடல்கள் எல்லாம் என்ன, இல்லை நம் நாட்டு பாடல்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், வருகிற வாரங்களில் அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு தரதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விடயத்தை ஞாபகப்படுத்துகிற. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாடல் ஒன்று உங்களுக்காக தரதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாடலில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன ஸ்பெஷல்? இந்த பாடலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சானா அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பேர். இந்த பாடலுக்கும் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலில் அஸ்லபாய் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட சேர்ந்து சங்கர் புஷ்பராஜ் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட்டும் ஒர்க் பண்ணியிருக்காரு, வேறு யாரும் கிடையாது நான் தான். ஸோ நானும் அஸ்லபாயும் சேர்ந்து பண்ண பாடலாம் இது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹிந்தி வேர்ஷன் ஒன்று வந்து போகும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ அப்படிங்கிற இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து ஃபீச்சரிங் பண்ணி எங்களோட பாடியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக வரப்போகிறது இப்போது அஞ்சானா. கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க.

ரொம்ப சூப்பரா நமைட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நமைட்ஸ் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் இணைந்து கொள்ளலாம், இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கூட எங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா வரும் வாரங்களை தரத்துக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா டக்குனு உங்களோட போன் எடுங்க, ஃபேஸ்புக் போங்க, ஃபேஸ்புக் போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க நமைட்ஸுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட விருப்பமான பாடல் என்ன, என்ன இண்டிபெண்டன்ட் சாங் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க கவுண்ட் பண்ணி அப்படின்னா தரத்துக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு போன் எடுங்க, போன் எடுத்து டயல் பண்ணுங்க 0312 275 001 அல்லது 0312 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்குங்களை டக்குன்னு கால போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத கேட்டு தெரிந்து கொண்டு வர வாரங்களில் தரத்துக்கு நானும் தயாராக இருக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக மாயவனே அப்படின்னு சொல்லி ஒரு லவ் மெலடி ட்ராக் ஒன்று தரத்துக்கு ரெடியா இருக்கிறேன். இந்த ட்ராக் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிரசாந்தி சண்முகவேல் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் தான், கொட்டகலையை சேர்ந்தவங்க தான் இவங்க. ஸோ அவங்க பண்ண ஒரு பாடல் தான், இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க மெருன் பிரதாப். ஸோ ஒரு சூப்பரான மெலடி லவ் சாங் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிரிக்ஸும் பண்ணியிருக்காங்க பிரசாந்தி சண்முகவேல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெலடி வோக்கல் எல்லாமே பண்ணது அவங்க தான். ஸோ மாயவனே உங்களுக்காக வருது. பாடல் கேளுங்க, கேரட் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பதிவிடுங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இல்லனா உலகம் பூரா அபிலாஷ் என்ற பேர் வரணும்னா என்ன செய்யணும்? நான்
2: வார ஞாயிற்றுக்கிழமை பாபன், இது நம்ம தியேட்டருக்கு.
0: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர்.

நம்ம சூப்பரான மைட் சிங்கல்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம மைட் சிங்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான இண்டிபெண்ட் சாங்ஸ் அப்படி இல்லைனா ஹிப்ஹாப் சாங்ஸ் உங்களுக்கு தந்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான நம் நாட்டு பாடல்கள், நம் நாட்டு கலைஞர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்து ஏராளமான பாடல்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடல்கள் நம்ம இங்கே சரி கேட்டிருப்போம், ஒரு சில பாடல்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து உங்களுக்காக தர்றதுக்காக தான் இந்த நம்ம இட்ஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து 2 மணிக்கு ஏலமா உங்களுக்காக வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு சனிக்கிழமையும். சரி, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இணைந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க 0312 75 0312 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசிகளுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் ஆகவும் இணைந்து கொள்ளலாம். அங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம இட்ஸுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம், அதன் கீழே உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபேஸ்புக்கினூடாக நம்மளோட இணைந்து அன்பான மாலை நேர வணக்கம் சங்கர், நம்ம இட்ஸ் பாடல்கள் எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க, இனிய மாலை நேர வணக்கம் ப்ரோ யோகராஜா வந்திருக்காங்க வேற பிடியில இருந்து, அடுத்ததான் மாலை நேர வணக்கம் சொல்லியிருக்காங்க கேரளின் ஆகாஷ், இனிய மாலை பொழுது வணக்கம் சபமல்கந்த பெரிய குரியானிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க, குட் ஈவினிங் சொல்லி பாலா கார்த்திகா வந்திருக்காங்க, அன்பான மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வெள்ளவத்திலிருந்து செல்லதுரை நந்தகுமார் அவங்க வந்திருக்காங்க ஃபேஸ்புக்கினூடாக. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக சுகர் பாம் அப்படிங்கிற ஒரு பாடல் ஒன்று தரப்போகிறோம். ஆக்சுவலி இந்த பாடல் ஒன்று இப்படி பண்ணணுங்கிற ஓன் ஐடியா என்னோடது, அதுக்கப்புறம் அதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் ரம்யா அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடலுக்கு வந்து பாடலை வந்து பாடியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வரிகளை வந்து பிரசாந்தி சண்முகராஜ் அண்ட் நானும் இணைந்து எழுதியிருக்கிறோம் இந்த சுகர் பாம் அப்படிங்கிற பாடலுக்காக. ஸோ பாடலை கேளுங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
4: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: too little. More than machinery, we need humanity. More than cleverness, we need kindness and gentleness. Without these qualities, life will be violent, and all will be lost.
1: வசந்தத்தை நம்ம ஹிட்ஸ் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம ஹிட்ஸ் அப்படின்னாலே இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே தந்துட்டு இருப்போம். ஸோ இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இல்லைகளே கிடையாது. பிகாஸ் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து எங்கே இருந்தாலும் அந்த பாடல்களை உங்களுக்கு கொண்டு வந்து தர வேண்டிய கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ தட்ஸ் வை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா ஹிப்ஹாப் ஹிந்தி ஆர்டிஸ்டோட பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தந்துட்டுருக்கோம். இப்போ கூட நான் ஒரு ஏலியன் அப்படிங்கிற ஹிப்ஹாப் பார்த்துட்டு இந்தியா ஆல்பமில் இருந்தால் அந்த பாடல் உங்களுக்காக நான் தந்திருந்தேன். அவரும் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் மேலே வந்து ஒருத்தர் இல்லையா. ஸோ அதுக்காக தான் அந்த பாடலையும் தந்திருந்தேன். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த வீதி விபத்துகள்லாம் அதிகரிச்சிருக்கிற இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அதை தடுக்கிறதுக்கான ஏகப்பட்ட முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு இருக்காங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தங்கள் சட்ட நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு அல்லது தடுப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு செயற்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து ஐடிஎன் ஊடக வலையமைப்பு டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்பும் பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பாடசாலை மாணவர்களுக்கான சேலம் அவர்களையும் வீதி நாடங்கள் ஊடாக வந்து பார்த்தீங்கன்னா வீதி விபத்துகளை எப்படி தடுக்கிறது அல்லது வீதி விபத்துகளில் ஏற்படாமல் எப்படி குறைப்பது அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பாடசாலைகளுக்கு விஜயம் செய்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 7ஆம் தேதி யசோதரா தேசிய பாடசாலை பிபிலையில் இருக்கிற பாடசாலைக்கு வந்து போகிறதுக்கு இருக்கிறாங்க எங்களோட குழுவினர். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் வித்யாலயத்துக்கு போக இருக்கிறாங்க பண்டாரவில். 9ஆம் தேதி வெளிமட தேசிய பாடசாலைக்கும் வர்றதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டேக் கேர் அப்படின்னு சொல்லி பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்துகளை தடுப்பது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வின் அடிப்படையில் தான் இந்த செயற்திட்டமானது இடம்பெற்றுருக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க நம்மளோட நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோட. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லிங்கை போட்டுட்டு சொல்லியிருந்தார். அவருக்கு மஞ்சத்தாலி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம் நாட்டில் உருவான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை தான் வந்து அவர் கேட்டிருந்தார். அவர் லிங்கையுமே கூட ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அடுத்த வாரம் அந்த பாடலை நானே டவுன்லோட் பண்ணி பார்த்து கேட்டுட்டு அந்த பாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூக்கெல்லாம் அப்புறம் வந்து உங்களுக்கு தரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பாடல்கள் பண்ணியிருக்கலாம். அந்த பாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஒளிபரப்பலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. யோசிக்கவே தேவையில்ல, நம்ம இட்ஸ்க்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, கிறிஸ்டி நிரோஷன் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கை ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திட்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் வந்து நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோட. நான் உங்கள் ஷங்கர் புஷ்பராஜ்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின்

0: இசை உலகின் நட்சத்திரம்
1: ரொம்ப சூப்பரான மேட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அழைப்பினை மேற்கொண்டு என்னோட இணைந்து கொள்ளலாம். இருக்க போகிற அந்த கொஞ்ச நேரத்தில் அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312 775 0031 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது யார் அழைப்பில்? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இது?
2: ரவீந்திரன்.
1: ரவீந்திரன், எப்படி இருக்கீங்க? ரவீந்திரன், என்ன செய்றீங்க நீங்க?
2: நான் வந்து எனக்கு உடல் உபாதையால நடக்க முடியாது சார், வீட்டுலதான்
1: இருக்கீங்க. அப்படியா? அப்படியே இருக்கும்போது ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படியா? சூப்பர் சூப்பர். அடுத்து ஒரு பாடல் இருக்கு ரவீந்திரன், யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
2: உங்களுக்காகவும், வசந்தம் சொல்லுங்கள் அனைவருக்காகவும்.
1: சரி.
2: தலையகத்தில் இருக்க எல்லாத்துக்காகவும்.
1: சரி, எல்லாரும் இணைத்துக் கொள்ளலாமா?
2: தமிழகத்தில் இருக்கும் வசந்தோடு
1: கேக்கல சார். என்னது?
2: ஒரு பாட்டு உண்டு, பெருப்புல பாட்டு ஒன்று இருக்கு.
1: என்ன பாட்டு
2: இது? இந்த முத்தலசர் பாட்டு பாட்டு நினைக்கிறேன்.
1: என்ன என்ன பாட்டு?
2: வாட காத்து பேசுகின்ற காலத்துக்கு நல்ல வாழ்க்கை ஒன்று எங்களுக்கு ஓடுதுலே.
1: சரி, முத்தலகையா பாடின பாடல்னு சொல்றீங்க. நான் இந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா தேரி எடுத்து உங்களுக்கு கொண்டாந்து தரேன். சரியா? சரி, நன்றி நன்றி. நன்றி. சரி, அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லிசை புலவர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. இப்போ அந்த ரெண்டு புலவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ராவணனுக்காக ஒரு ட்ராக் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ராக் கேட்கும் போது வேற லெவல் கூஸ்பம்ஸா இருக்கும். சோ உங்களுக்காக வரப்போகிறது ராவணா.

நம்ம சூப்பரா எல்லாருமே நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். சூப்பரான வைப்ல உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் மியூசிக் தந்துட்டு இருந்தேன். இந்த கேப்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடைபெற்று போக போகிறேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஸ்பீடா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான இண்டிபெண்டன்ட் வைப்ல பாடல்கள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுக்கு வந்த பாடல்கள் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் இல்லை, எனக்கு இந்த இண்டிபெண்டன்ட் சாங் இல்லை, இலங்கையில் இருக்க சாங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும், டக்குன்னு எங்களோட ஃபேஸ்புக் வாங்க. அங்கே வந்து நம்ம இட்ஸ்க்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாடலோட லிங்க் இல்லை பாடலோட டீடெயில் போட்டிங் அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரதுக்கு நானும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவலாக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகும் தருணம் விடைபெறும். நான் வந்து சங்கர் புஷ்பராஜ் நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஒரு ஹாப்பியான வீக்கெண்டாக இருக்கட்டும். பாய் மக்களே.

நன்றி சங்கர். நேர்களை இப்பொழுது முதல் இணைந்திருக்கலாம் உங்க வசந்தத்தின் காமெடி கலாத்தாவோடு. சந்தோஷமா உற்சாகமாக இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: அதிகாரிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: தனமல்வில உடவளவ வீதியின் போத்தகம பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பேர் பலியாகியுள்ளனர். லொரியொன்றில் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர். லொரியின் சாரதி தனமல்வில போலீசாரினால் கைப்பற்றப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: மாலி ராஜ்யத்தின் தலைநகர் பமாகோ உள்ளிட்ட 5 இடங்களை இலக்காக கொண்டு துப்பாக்கிதாரிகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக மாலி ராணுவம் அறிவித்துள்ளது. சுமார் 2 மாதங்களின் பின்னர் தலைநகர் மற்றும் ஏனைய பகுதிகளில் துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் வெவ்வேறு இலக்குகள் மீது திட்டமிடப்பட்டு அதிகாலை முதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்றைய நாளுக்கான அனைத்து மனித்தியால செய்திகளும் இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. எமது பிரதான செய்தியை 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய
1: 8 கோடி தனநிதானை சீரப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: சொல்லுங்கப்பா.
1: மும்பை மார்க்கெட்ல டாடா பவர் ஷேர்ஸ் பூம்ல இருக்கு. இங்க நான் வாங்குன கோவை டெக்ஸ்டைல் ஷேர் 30% இன்கிரீஸ் ஆயிருக்கு.
2: கிரேட் டாட். என்ன ஷேர் மார்க்கெட்டோ தெரியல, நைட் ஃபுல்லா என்ன தூங்க விடல.
3: மா,
2: ஏய், தூக்கத்துல கம்ப்யூட்டர் நினைஞ்சு என்ன பிராண்டிட்டு இருந்தாரு.
3: ஓகே ஓகே.

0: போறப்ப வீட்டுக்குள்ள உட்காந்து கதவு பிடிக்கிட்டேன். நான் திண்ணையில உட்காந்து அவனுக்கு உயிருக்குறான பாட்டியா சேஃப்டியா நாட்டிட்டு ஐயோ பூடி.
1: மார்க்கெட்ல ஒழுங்கா நியாயமா வியாபாரம் பாத்துட்டு இருக்கோம். போய் பாட்டியை விட்டுட்டு
0: வாடா. ஆசை சென்டிமெண்ட்லாம் பார்த்தா பிசினஸ் டெவலப் பண்ண முடியாது. அவன் எப்படி பணத்தோட ஓடி வரான்னு மட்டும் பாரு. அவன் தான் போன் பண்றேன். ஓபன் ஸ்பீக்கர் போறேன். எப்படி கதறன்னு மட்டும் கேளு. டாய் பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வந்துகிட்டு இருக்கிற?
2: ஏன் நான் வீட்டை காலி விட்டு திருப்பூர் பக்கம் எல்லாம் போயிட்டு இருக்கேன்.
0: சபாஷ். என்னடா சொல்ற?
2: அந்த ஆயா பொழுது முடிஞ்சா பொரோட்டாவுக்கு பாயா கேப்பா.
0: பாட்டியா? உங்களுக்கும் பாட்டியா?

0: இந்த சைனா பீசா அந்த வண்டி சாமியும் பாட்டிங்கிற, நீயும் பாட்டிங்கிற.
1: எனக்கு இவ ஒரிஜினல் பாட்டி, ஆனா அவனோட தாத்தாவுக்கு இவ சைடு பாட்டி.
2: என்னடா மொத்த சரக்கைய கொண்டு வந்து இங்க அடிக்கி வச்சிருக்கீங்க? தொழில் பண்ற இடம், மார்க்கெட்ல சரக்கு அடிக்கணும்னு சாக்க வேணும் தெரியல.
0: சரக்கு அடிக்க உனக்கு சாக்கு வேணும் அவ்வளவுதானே?
3: கோயமுத்தூர்
0: சிட்டியானது கூட தெரியாம உங்க வீட்டுக்காரர் பேர்
4: என்னங்க?
0: அவருங்களா? அங்க அக்க பச்சை தாவணி போட்ட பொண்ண பைக்ல ஏத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காருங்களோ?
1: என்ன
0: என்னடா கோவை சார்ல கொழந்தையா மாதிரி பேசுறா?
2: நீ மட்டும் என்ன மதுரக்கார மாதிரி தானே பேசிட்டு இருக்க?
0: தெரியலப்பா, வாச பாடி விட்டு போக மாட்டேங்குது.

0: பேசணும்.
1: என்ன நீங்க டீனே கூப்பிடலாம். என்ன விஷயம் சொல்லுங்க.
0: டீன், நான் உங்களை சின்சியரா லவ் பண்றேன். நீங்க இல்லனால வாழவே முடியாது.
1: சரி, நானும் உங்களை லவ் பண்றேன். ஆனா உங்களை விட பெட்டரா யாராவது கிடைச்சா அவ கூட போயிடுவேன். ஓகேயா?
0: இல்லங்க, அதுக்கு முன்னாடி நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்.
1: அண்ணாலும் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவ கூட போயிருவேன். பரவாயில்லையா?
2: தேவையில்லாம
1: சார்,
2: ஆம்பளை என்ன உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு? யூ திங்க் யூ ஆர் மேட் ஆர் கிரேசி? டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அ கைஸ் லவ் அண்ட் ஃபீலிங்ஸ்? யார் நீ?
1: எக்ஸ்கியூஸ் மீ சார்.
2: ஏடி, உங்க அப்பா அம்மா உன பெத்து போட்டு அப்படியே தண்ணி தெச்சு
1: விட்டா? ஐ லவ் யூ.
0: இது
1: ஏய், உன் வாயை அடிக்கிறதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஒன்னும் புரியாம லொட லொடன்னு உளறிட்டே இருக்க, எதுக்காக அப்படி பேசுறேன் உனக்கு தெரியுமா? அந்த பையன் உண்மையா என்ன லவ் பண்றான். நான் அவனை லவ் பண்ணலன்னு சொன்னா தாடி வளர்த்து வெக்ஸ் ஆகி அவன் லைஃபே ஸ்பாயில் பண்ணிருக்கான். ஏன் கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவன் லைஃபே சேவ் பண்ணிருக்கேன்? ஒன்னும் புரியாம எதுக்கு ஓவர் டூ பண்றான்?
0: சாரி, என் மேலதாங்க தப்பு. சாரி, ரொம்ப கிரேட்டுங்க. யூ ஆர் சோ ஸ்வீட்டுங்க, வெரி நீட்டுங்க.
1: காய்கறி வாங்கறதுக்கு காந்திபுரம் மார்க்கெட் வரைக்குமா வரணும்? பக்கத்துல சூப்பர்
3: மார்க்கெட்
2: வருதுப்பா.

0: ஆபீஸ், பேச்சுலர் டென், பார்ட்டி ஹால் எல்லாம் இதான்.
1: பாக்கிறதுக்கு சேட் பையன் மாதிரி இருக்கான். அவன் கூட என்ன பிரச்சனை?
0: ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கணும்னு வீட்டுக்கு தெரியாம 40,000 பணம் கேட்டான். சாதாரணமா சேட்டுங்க கிட்ட நம்ம தான் பணம் வாங்குவோம். கொஞ்சம் ஹிஸ்டரிய மாத்தலாமேனு நான் பண்ண கொடுத்தேன்.
1: ஓ, வட்டி பிசினஸா?
2: நோ, பேங்க் பிசினஸ்.
1: சரி, உங்க பேங்க்ல என்ன இன்ட்ரெஸ்ட்?
2: ஃபயர் இன்ட்ரெஸ்ட்.
1: அப்படினா
2: துட்ட வாங்குறவன தீ மாதிரி பத்திக்கிறது, சூடு தாங்க முடியாது. சுடுகாட்ல போய் கட்ட வேகுற வரைக்கும் வட்டியே தான் கட்ட முடியும்.
0: அசல ஏண்டா மானத்துல?
1: சரி, உங்களுக்கு ஹிந்தி எப்படி பேச வரும்?
2: பம்பாய் படுத்த 10 தடவை பாத்திருக்கேன். மணிஷா குயிரலால கத்து கொடுத்துருக்காங்க.
0: ஸ்கூல்ல செகண்ட் லாங்குவேஜ் அதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்.
2: மாப்ள, நமக்கு ஹிந்தி தெரியும் சொல்லுங்க. அவங்க
1: பேசுங்க.
2: டேய் டிங் டிங் டிங் யாத்ரக்கன் கிருபை ஜானி வல்ல கட்டி நம்பர் கேதோ பிளாட்ஃபார்ம் ஏதோ தி தமக்கு ஆய ஆயங்கே
1: டிங் டிங் டிங்
2: சென்னை எக்ஸ்பிரஸ். ஐ அம் வாட்சிங் 7 டைம்ஸ்.
1: ரியலி?
2: ஏன் நம்பலையா? போ ராஜவுண்ட.

0: வீட்டுக்கு யாராவது வந்தா குடிக்க எதுவும் கொடுக்க மாட்டியா? போய் சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதாவது
1: இல்ல இல்ல வேண்டாம்.
0: இல்லங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க.
1: சரி
2: நாங்க குடிங்க.
1: ஏய், என்னது இது?
2: பேருங்க, நல்ல கூலிங்கா இருக்கு. ஆனா தொட்டு பாருங்க.
0: போயிட்டானா? அவ பின்னாடி உருளைக்கிழங்கு வருதுடா, கூடவே கத்தரிக்காய், தக்காளி, கேரட்டு, பின்னாடி ஜீன்ஸ் போட்ட பீன்ஸ் ஒண்ணு வருது. நீ அந்த ஜீன்ஸ் நினைச்சேன் பீன்ஸ் கடிக்கிறேன்னு தெரியுது.
1: வாசு இருக்காரா?
0: எதுக்கு?
1: எனக்கு மூணு நாள் இன்ட்ரெஸ்ட்க்கு பணம் வேணும்.
0: ஓகே, நாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்க்கு பணம் கொடுக்கறதா இருந்தா நீங்க அடமானம் எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க?
1: நாங்க எதுவும் எடுத்துட்டு வரல.
0: பரவாயில்ல, அந்த அந்த புள்ளைய எங்க உட்கார வச்சுட்டு போங்க. மூணு நாள் கழிச்சு காசு கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்க.
1: சூப்பர். ஏ
0: பி
1: சி
0: சி இல்லமா சி.
1: நாங்க வாசு கிட்டயே பேசிக்கிறோம்.
0: பேசிக்க, இந்த வந்துட்டேன்.
3: ஹே டி,
1: ஹாய்.
3: என்ன இந்த பக்கம் எல்லாரும் வந்திருக்கீங்க?
1: இது என் ஃப்ரெண்ட் அனிதா. இவளுக்கு யுஎஸ்ல ஜாப் கிடைச்சிருக்கு, அதனால நாங்க எல்லாம் ட்ரீட் கேட்டிருக்கோம். ஒரு கேர்ள்ஸ் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றதுக்கு 30,000 தேவைப்படுது.
3: பார்ட்டி வைக்கிறதுக்கு 30,000?
1: நாங்க மெரிடியன்ல ட்ரீட் கேட்டிருக்கோம். இட்ஸ் a 5-star ஹோட்டல். நோ,
4: என்னோட கிரெடிட் கார்டு லிமிட் தாண்டி பர்சேஸ் பண்ணிட்டேன். மூணு நாள் பணம் வந்துரும்.
0: டேய்,
2: எட்டு வரணும்.
1: நீங்க இன்ட்ரஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லலையே.
0: 9,000.
1: 9,000?
0: ஏண்டா ஃபயர் இன்ட்ரஸ்ட் பண்ணிப்பா?
3: அதெல்லாம் பிசினஸ்டா. பொண்ணுங்களுக்கு வாட்டர் இன்ட்ரெஸ்ட் தான் போடணும்.
0: இது ஐஸ் வாட்டர் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு இருக்கு.
3: என்ன சாப்பிடுங்க?
0: சில்லுன்னு
1: வேண்டாம்.
3: சரி, ஹாட்டா ஏதாவது?
0: மாப்பிள ஆறு பேர் இருக்காங்க.
5: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. மக்கள் சூடிய
6: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட். ஏ ராமையா.
1: ஏமையா.
0: என் கணக்கு எக்கடா?
1: ஒரு நேரம் அந்த புறத்துல இருப்பாருங்கய்யா.
0: அந்த புறமா? அரண்மனைக்காரங்க நாங்களே அந்த புறம் எல்லாம் தெரியறோம். கணக்குக்கு அந்த புறமா?

0: கணக்காவு கணக்கு. டேய் ஆடிச்சாமி,
1: எங்க போனா?
0: கணக்கு கணக்குங்கம்மா.
2: அவர் கணக்கு போயிட்டார் ராஜா.
0: கணக்கு சார், இப்ப நீங்க வெளியே வரலன்னா உண்மையிலே காணாம போயிருவீங்க சார்.
3: போயிட்டாரா?
4: My lovable wife. The names are Jill, Jan, Jack.
0: Yo, இதெல்லாம் ஒரு பேராயா?
4: இல்ல ராஜா, பருவம்மா குருவம்மா சர்வம்மா கூப்பிட சரமமா இருக்குன்னு நான் இந்த பேச்சியம்மன் கோயில போய் பேரை மாத்திக்கிட்டேன்.
0: ஏய், நீ பேரை மாத்து இல்ல ஆளை மாத்து, அங்க ஊரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ராஜா 8 மணிக்கு சீஃப் கெஸ்டா போடுங்க.
4: கிளம்புங்க ராஜா.
0: இன்னொரு வாட்டி அவன் அத்தா என்ன, அவன் செத்தான்.
2: அவர் கட்டியிருக்கிற பாவாடை என்னது?
0: அடப்பாவாடை கணக்கு.
4: எவ்வளவு
0: எடுத்த?
4: 500.
0: வந்திருக்கீங்க. ஆனா நீங்க இருக்க வேண்டிய கருது மட்டும் அப்படியே இருக்கு, அங்க பாருங்க. அத கொஞ்சம் சீக்கிரமா அறுத்துட்டீங்கன்னா அடுத்த வேலைக்கு போயிருவோம்.
4: லெஃப்ட் லெஃப்ட்
0: கரெக்டா மார்க்ல இருக்கனா?
4: பக்கா மார்க்.
0: ஓகே, ரெடி? Facebookல லைக்ஸ் எப்படி?
4: இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்க நம்மதான் ராஜா. ஆசர மரக்காயா.
0: லாபம்.
4: டேய் குளுச்சட்ட ராஜா, உன்ன புடிங்க.
0: யோ யோ யோ, வாங்க
4: படங்க ராஜா. இவன் அரண்மனை நிலத்தை 10 ஏக்கர் 10 வருஷம் குத்தே கெடுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மட்டும் நெல் கூட அரண்மனைக்கு வந்ததே இல்ல. என்ன கேளுங்க
5: மனசுக்குறங்க ராஜா, 10 ஏக்கர்லயும் நெல் தான் போட்டேன். 200 மூட்டை நெல் விளைஞ்சது. விளைஞ்ச என்ன பிரயோஜனம்? உழுத கூலி, உரம் போட்ட கூலி, களை எடுத்த கூலி, கருதெடுத்த கூலின்னு சொல்லி 120,000 ரூபாய் கடன் ஆகி போச்சு. அதை கட்டுறதுக்கு தான் விளைஞ்ச நெல்லையெல்லாம் சந்தை கொண்டு போயிட்டு இருக்கேன்.
0: ஏயா, கடன் அடிக்க எல்லா நிலையும் வித்துப்பிட்டா சாப்பாட்டுக்கு என்னையா
5: பண்ணுவ? ஏழைக்கு ரேஷன் அரிசி தான்.
0: உழுதவனுக்கு உளுத்து போன அரிசி, உட்காந்து சாப்பிடறவனுக்கு பிரியாணி அரிசியா? நீ உன் சாப்பாட்டுக்கு 10 மூட்டை எடுத்து வை
4: ராஜா.
5: ராஜா, அவ்வளவு நிலையும் போட்டாதான் ராஜா கடனை கட்ட முடியும்.
0: போட்டு தாக்கிட்டு எனக்கு
4: ராஜா.
6: வர சொல்லு.
7: வந்துடலாமே
0: கணக்கு
4: ராஜா. ஆன் தி வே, கம்மிங் கம்மிங்.
0: 15ஆம் தேதி நமக்கு என்ன ப்ரோக்ராம்?
4: தோ செக்கிங். 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்க அங்க போறோம், 4 o'clock எங்கே போறோம். ராஜா,
0: 15ஆம் தேதி போத்தீஸ் தருக்கு வர சொன்னாங்களே, அது அவங்க வாட்சிமனை வச்சே திறந்துட்டாங்களா? அங்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிரு. நம்ம கடை தருக்க விட பள்ளிக்கூடம் தான் முக்கியம். 15th ப்ரோக்ராம் ஃபிக்ஸ்ட். ஐ அம் தி சீஃப் கெஸ்ட்.
7: ரொம்ப நன்றி ராஜா.
0: வரேன்.
7: கொஞ்சமாவது பிஸியா இருக்க மாதிரி நடிங்கடா.
0: இதுக்கு மேல எப்படிப்பா பிஸியா இருக்குது?
7: ஏன்னா அவங்க நம்ம சீஃப் கெஸ்டா கூப்பிடுறதே பள்ளிக்கூடத்துல பாத்ரூம் கட்டி கொடுக்கதான் செலவு எடுத்து விட்டுருவாங்கடா.
0: பா, பாட்டனார் பள்ளிக்கூடமே கட்டி கொடுத்துருக்காரு, ஃபாதர் நீ ஒரு பாத்ரூம் கட்டி கொடுக்க மாட்டியாப்பா, அதெல்லாம் சலிச்சு விடலாம். போ போ போ போ,
7: என் பேச்ச கேட்காம உருப்பிடாம போறீங்க.
0: சேம் டு யூ.
7: 26 27.
0: எங்கடா பாதி புறாவ காணோம்?
4: டேய் பரத, ராஜா கேக்குறாருல, என்ன எல்லாத்தையும் அடிச்சு சுட்டு தின்ட்டியா?
3: இல்ல ராஜா, ரெண்டு நாளை முன்னாடி சோளக்காடுக்கு மாதிரி போன அத்தனை ஆம்பள புறாவ வர வேலை ராஜா.
0: போட்டன் போட்டுக்கோ, ரெண்டு நாள் ஆகுது இப்ப வந்து சொல்றேன்.
4: உங்கள் கட்டளையே சாசனம் ராஜா. இதுதான் புறாக்களின் சரவண பவன், பாட்டுங்க.
0: பெரியவரே, ஐயா பெரியவரே,
4: இருங்க ராஜா.
6: கிளத்து
4: என்ன இழுப்பு, இருங்க ஒரு நாளைக்கு உங்களை துரத்தி விடுறேன்.
0: கணக்கு அவங்க டைமிங்ல தானே சிரிக்கிறாங்க. ஐயா, நம்ம அரண்மனை புறா இந்த பக்கம் வந்துச்சா?
3: ஆமாப்பா, சோளக்காட்டுல மாஞ்சி விட்டுருக்கும் போது 40 பொம்பளை புறா வந்து புளியம்பட்டி கொடி பறிச்சப்போ.
4: இப்ப என்ன பண்றது ராஜா?
8: போறே
4: ஹுசாதா சேட்டி ஹே வெச்சி வியாபாரி.
0: நேரு ராஜேந்திர பாபு நாயுடு வியாபாரி தொந்தரகா ரெண்டி.
4: எது அஞ்சலுக்குள்ள வண்டியா?
0: இன்னும் அதையா பாக்குறேன். வாட்ச் வாட்சே
8: பக்சிட்டே பக்சிட்டே
0: சிங்கப்பூர் வாட்சே
8: மயிலாப்பூர் பக்சிட்டே பக்சிட்டே பக்சிட்டே
9: பக்சிட்டே. இங்க வா
4: பட்சத்தை சார் உன்னை கூப்பிடுறாரு, போ.
9: என்னடா நக்கலா, எந்திரா நீங்க?
0: உனக்கு கலாய்க்கு வேற லொகேஷனே கிடைக்கலையா?
9: ஏண்டா மார்கழி மாசம் வைக்க வேண்டிய பட்சத்தை சித்திரமா சேவையில வந்துகிட்டு வரீங்க?
0: எஸ்கேப்பே
4: ஆஜா போயிராதீங்க. இது பெசல் பட்சத்தை.
9: என்ன ஸ்பெஷல்?
4: அப்பா, ஃபர்ஸ்ட் நைட் பட்சத்தை.
9: ஃபர்ஸ்ட் நைட் பட்சத்தா?
0: அவனோ பாபா,
9: எம்புட்டு
4: எம்புட்டு சொல்லலாம்.
9: வச்சுக்க
0: செல்ற லேதோடா,
9: வச்சுக்க.
4: சரி எடுத்துங்க. ஐ, நான் ஒரு பீஸ் வித்துட்டேனே, நீங்க ஒண்ணு கூட விக்கவே இல்லையே. நல்ல ஊர் சுத்தி பழகிட்டாங்க.
0: இருங்கடா வர்றேன். வாங்கடா நம்ம வீட்டுக்கு போலாம்.

0: என்ன செய்யணும்?
1: இது நம்ம தியேட்டருக்கு.
2: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: நமது சொந்தம் வசந்தம் FM.
5: வசந்தம் FM.
4: 102.6. 102.8.
6: இந்த வீக்கெண்ட வசந்தத்தோடு கிடைந்து என்ஜாய் பண்ணலாம். நீங்க கேட்டுட்டு 102.6 102.8 வசந்தத்தோடு காமெடி கலாட்டா கேட்டுட்டு இருக்கிறீங்க.
7: தம்பி, இந்த கெடுபிடி குடியிருப்பு எங்க இருக்கு?
8: இப்படியே போனா 2 மைல் தான்.
7: கருப்பு
8: பத்து வெள்ளை யானை, யானை எல்லாம் எப்படி மேயுதுன்னு பாத்தியாவே.
7: ரூட்டில போய் இதனை குட்டி வந்து பண்ணிய கட்டி யானை சொல்லிக்கிதுங்க. அந்த பக்கம் உன்னை பார்த்து புலந்துருவன்.
8: உனக்கு ஏதாவது ஞாபகம் போடணும்ல? திரும்பல திரும்பல திரும்ப.

0: தொட்ட வரைக்கும் கூட்டி போயிருப்பேன்.
1: போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் நினைச்சேன்.
0: என்ன நினைச்சா கிழிச்சிட்டு நீ செஞ்ச தப்புல நாளைக்கு அவங்க அக்காளுக்கு வரகாப்பு. பூ கட்டுற வேலை பூரா நம்ம வந்திருக்கு. அந்த பூவை பூரா சுடலையும் கடலையும் கொண்டு போவாங்க. அவங்க ரெண்டு பேரும் டிச்சில் ஏறி மிச்சு விட்டு நம்ம ரெண்டு பேரும் கொண்டு கொடுத்து அந்த பிள்ளைய சமாளப்படுத்துறோம். ஓகே
1: சரிண்ணே
0: கொடு சாக்கிங். சில்லற காசு எவ்வளோ இருக்கு?
2: நாலு நாளாக நீ அந்த பிள்ளைய பார்க்கலைங்கிறக்காக தான் உன்னை ரிஸ்க் எடுத்து கூட்டி வந்திருக்கேன். ஒழுக்கமாக நடந்து ஒன்னுக்கு நல்ல போல வாங்கி கொடு.
1: ஏன்னா சும்மா வா
3: எல்லாருமே
0: வந்து
4: முருகேசன் இங்க வந்துட்டா வந்துரு
5: இந்த புயல போத்து இவையும் தடுமாறுறா.

0: ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதி
1: போட்டுருவேன். உன் லெட்டர் தெரிஞ்சு கிழிச்சு ஆத்திர போட்டுருவேன். அது மட்டும் இல்ல, வெளியூர்ல இருக்க சொந்த காரம் கூட பேண்டாலும் மூண்டாலும் உனக்கு எந்த நீசம் வராது. உனக்கு வர தபால் இருந்து தந்தி வரைக்கும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவேன். உன் பென்ஷன் மட்டும் நான் அமைச்சிருவேன். யாருக்கிட்ட காட்டுவோம் சேட்டு? அந்த பச்சை புள்ளை விட்டு எப்படி வர முடியும்? என்ன இருந்தால் என்ன ஐயர் விட்டு புள்ளையெல்லாம் அணைக்கட்டி நிச்சுது.
2: கருவட்டி பயல, நீ கவர்மெண்ட்டுக்கு போஸ்ட்மேனா இல்ல இவனுக்கு போஸ்ட்மேனா?
1: அது
2: தொலைச்சிரு வந்து தொலைச்சு எல்லைய தாண்ட முடியாதல. நீங்க
1: முடிச்ச முடிச்ச முடிச்ச ஒண்ணுலப்பா, நீ சொல்லியே தர சண்டையெல்லாம் போடாம நான் பேசிக்கிறப்பா. வேணப்பா வேணப்பா, அக்ரஹாரத்து பிள்ளைல அடிதடியில இறங்கலாமா? சொன்ன கிளம்பியா நெத்தில பட்டையும் கழுத்துல கொட்டையும் போட்டுக்கிட்டு சட்டையே போடாம சண்டை போற பழப்புக்கா வந்தோம்? நல்லா படிச்சுக்கிட்டு முடிச்சுட்டு ஃபாரின் பக்கம் போய்
2: முன்னேறப்பா.
1: நீதாப்பா பெரிய மனுஷனா இருக்கப்பா, சண்டை வேணாம் சொல்லுப்பா.
2: சண்டை வேண்டாமா
1: தம்பி, இவன் ஜெரி வர மாட்டான். நீ உள்ள பூந்து பொழந்து கட்டு, நாங்க அடி வாங்கி சாகாம போக மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டு வந்தீங்களே, என்ன பண்ண முடியும்?

0: வசந்தம்
1: சினிமா ஸ்டார் லட்சுமி சிவச்சந்திரனா? இங்க வந்தீங்க?
2: அந்த லட்சுமி இல்லடா, முன்னாடி கோல்டு பிரேமுக்குள்ள இருக்கனே அந்த மகாலட்சுமி.
1: லட்சுமி சொல்லு, என்ன தெரியும் முன்னாடி வந்து நிக்கிறீங்க?
2: நான் எங்கடா உன் முன்னாடி வந்திருந்தேன், நீ தானே தலை என் முன்னாடி வந்து நிக்கிற.
1: சரி சாரி லட்சுமி.
2: பச்சில் மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காம கேக்குறதுக்கு மட்டும் பார்த்து சொல்லு, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு?
1: என்ன லட்சுமி, நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தாலு, இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? எங்க பரம்பரை சொத்தை இதுக்குள்ள இருக்கு. எங்க தாத்தன், எங்க முப்பாட்டன், எங்க தகப்பன் எல்லாரும் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. பெரிய பெரிய ஜமீன் அரண்மனை எல்லாத்தையும் பிடிச்சோம். ஏன் இந்த வீட்டுக்குள்ள நான் உழையற காரணமா இருந்ததே இந்த பொட்டிகள் இருக்கிற சொத்து தானே? என்னமோ தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? எனக்கு டெஸ்ட் வச்சீங்களா?
2: ஆமாடா, மந்த்லி டெஸ்ட்.
1: நான் பாஸ் பண்ணிட்டேனா டீச்சர்?
2: இனிமேல் தான் பேப்பர் திருத்தணும். சரி சரி, அந்த பெட்டியை முன்னாடி வச்சுட்டு நீ போய் படு, நான் பாத்துக்கறேன்.
1: கிஸ்கு, பகல்ல மட்டும்தான் உங்களுக்கு டியூட்டி, நைட்ல நான் பாத்துக்குவேன். லட்சுமியை திடீர்னு அதிர்ச்சி அடைறீங்க.
2: என்னது
1: சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கு?
2: நான் மறைஞ்சிக்கிட்டு இருக்கேன்டா.
1: சரி, சாமிகளுக்கும் பொழுது போவானாமா? எங்களை மாதிரி ஏழைகள் தானே என்டர்டெயின்மெண்ட். ப்ளே ப்ளே.
3: என்கிட்ட தப்பிச்சிருவடி, எவன் நாள் தாண்டா அஞ்சுக்கு பத்துக்கு இந்த கோழியை திருடுறது? இன்னைக்கு சிக்கிச்சரா அவன் பரம்பரை போட்டி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு.
1: எப்படி எடுக்கிறது
4: சண்முகே.

0: காணாமே.
1: என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க,
0: இங்கேயும் காணாமே.
1: சொன்னேன்
0: அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்.
2: என்னை விட்டு பிரிஞ்சு போய் இப்பதான் வந்து சேர்ந்துருக்கா, அவளும் இங்கே இருந்துட்டு போட்டு ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. என்ன யோசிக்கிறீங்க, தண்ட கர்மா இதுவும் இருந்துட்டு போட்டுமா?
0: என்ன சண்முகம் இருந்துட்டு போட்டோம் சரி அப்பா இங்க இருக்கிறதுலயும் ஒரு ஆதாயம் இருக்குல்ல என்ன அம்மா அவனுங்க இவளுக்கு ஏற்கட் பண்ணீங்க மீசை வச்சோம்னா எப்படி தேடி போனான்ல அவன் ஜாடியா இருக்கான் இந்த முகர கட்டையை வச்சுதான் அந்த முகர கட்டையை பிடிக்கணும் எத்தனை ஐட்டம்
2: என்ன
0: உள்ள இருந்து பொங்கியா வருது?
3: நன்றிகள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறும் நான் ஜி ஆர் தொடர்ந்து வசனத்தோடு இணைந்திருங்க.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சனிக்கிழமை விடுமுறை நாளில் உங்கள் அனைவரையுமே விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேஸ்புக் கூடவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளம் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட் கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு, இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஆரம்பத்திலே ஒரு நேர் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: முஹைதீன், எப்படி இருக்கீங்க முஹைதீன்? நல்லா இருக்கீங்க?

நன்றி நிகழ்ச்சியோட இந்த கொண்டு நன்றி.

Streaming in Sri Lanka. Wasatham FM 102.6 102.8 மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்

0: நண்பன் திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: ஹலோ, அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யாருது? சரோஜினி. எப்படி இருக்கீங்க சரோஜினி? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரோஜினி சொல்லுங்க, நீங்க டான்ஸ் பண்ணுவீங்களா? டான்ஸ் பண்ணுவீங்களான்னு
1: கேட்டேன். பாடல்னா பாட முடியும்.
0: அப்படியா? இங்க ஒரு பாடல் பாடுங்க பாப்போம்.
1: வானிலாத ஒரு அணில், ஆளில்லாத நேரம் பார்த்து சாவி பிடிக்கிறது கையில்.
0: சூப்பர் சூப்பர்.
1: நாளே மனம் அன்பிது கேட்கிறது கிழிது தினம், அன்பு மீறி போனதாலே அவிழயம் புரிந்தம் புரிந்த முகம்.
0: சூப்பர், நல்லா பாடுறீங்க.
1: வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க. அன்புள்ள அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், நம் வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0003, இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. இந்திரன் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமான்.

0: வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: இல்லனா உலகம் பூரா அபிலாஷ் என்ற பேர் வரணும்னா என்ன செய்யணும்? இது நம்ம தியேட்டருக்கு
0: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம் கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
2: You want to listen to

0: திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. 102.6 அலைவரிசையின் ஊடாக இப்போது நேரம் பாத்தீங்கன்னா மாலை 6 மணி கடந்து 34 நிமிடம் ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பின் ஊடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்
1: மாலை நேரம். வணக்கம் உங்களுக்கு.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யாரு? பாலகிருஷ்ணன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க பாலகிருஷ்ணன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: நான் கடல்ல
0: பிசினஸ் செஞ்சிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்ப இன்னைக்கு பிசினஸ்லாம் எப்படி போனது?
1: பாட்டு கேட்டுகிட்டு இருக்கோம்.
0: பாடல் கேட்டுட்டு பிசினஸ் பண்றீங்க?
1: ஆமா.
0: அப்படியா? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா நீங்க?
1: இன்னும் டீ குடிச்சிட்டு ரெடி ஆயிட்டிருக்காங்க. நான் கால் மனைவி ராசம்மா சசிகலா
0: ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா வணக்கம். பெரகலையில இருந்து தினேஷ் இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா மாலை நேர வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம் மற்றும் கொட்டக்கலை டிரைட்டன் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. கருப்பையா கலைசெல்வன் வணக்கம். பொகவந்தலாவையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் ஆனந்தி அக்கா அன்பான மாலை நேர வணக்கம், நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பண்டாரவளையிலிருந்து வினோதன் மற்றும் வினு, லதா, கிருஷாந்தன், ரோசன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி அக்கறை பெற்று அப்துல் காதர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் சகோதரி அவர்களுக்கு இனிமையான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க கடுவலையிலிருந்து. அதே நேரம் பாத்தீங்கன்னா, ஹாய் அக்கா இனிமையான மாலை நேர வணக்கம், வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், வசந்த மெஃபம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சுப்ரான பாடல் வருகிறது. ஐவர் திரைப்படத்திற்காக.

106 streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் இசையமைப்பாளர் மரகத மணி. ஒலிக்கும் பாடல் இது பிரதாப் திரைப்படத்திற்காக.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்போது அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம். அடடா, வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்க. சரி, இன்னும் ஒரு சொந்தம் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? குருநாகல் இருந்து யார் பேசுறீங்க? ஹலோ, பார்த்திமா. எப்படி இருக்கீங்க பார்த்திமா? நல்லா இருக்கீங்களா? என்ன பார்த்திமா பயந்து பேசுற மாதிரி இருக்கே? முதல் தடவையா பேசுறீங்களா
1: என்னோட?
0: அப்படியா? சரி சரி, திடீர்னு லைன் கிடைக்கவும் ரொம்ப பயந்துட்டீங்க போல. சரி, அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? விடுமுறை நாள் வெளியில போனீங்களா, இல்லாட்டி வீட்டுல தானா? எப்படி? மழைனால வெளியில போக முடியுதுல, அதனால வீட்டுல இருந்து பாடல் கேக்குறீங்க. சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோட நிதி கொண்டமைக்கு. நன்றி நன்றி நன்றி. பதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வெதுமொழியில இருந்து ஹரிகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு அக்கா. எனக்கு தாஸ் படத்துல இருந்து சக்கப்போடு போட்டால அந்த பாடலை கொஞ்சம் தருவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் ஆனந்தி அக்கா, இனிமையான மாலை நேர வணக்கம். நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி குமார் இணைந்திருக்காங்க கண்டிகையில இருந்து. இனிமையான மாலை நேர வணக்கம். லெவன் கல தோட்டத்தில இருந்து நிமல் குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு, நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல் இது, தாஸ் திரைப்படத்திற்காக.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: எரிவாயு விலை குறைப்பை அடுத்து உணவக உணவு வகைகளின் விலையை குறைக்க நடவடிக்கை. ஜூலை மாதத்தின் முதல் 3 நாட்களில் 3422 டெங்கு நோயாளர்கள் பதிவு. டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி செயலாளர் அவதானம். மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்ட பெருந்தோட்ட மக்களுக்காக புதிய வீடுகள். வெனிசுலாவின் இரட்டை நிலநடுக்கத்தினால் 189 கட்டிடங்கள் முழுமையாக அழிவு. பலி எண்ணிக்கை 2645 கடந்தது. ஷிவாக்கின் சாதனையை முறியடித்த லஹிரு உதார.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்தம் எஃப்எம்.

வரும் வகையில் லிட்ரோ மற்றும் லாஃப் எரிவாயின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எல்பிஜி கேஸின் விலை குறைக்கப்பட்டதை அடுத்து அதன் நன்மையை லிட்ரோ நிறுவனம் அதன் பாவனையாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. 12.5 கிலோகிராம் வீட்டு பாவனை எரிவாயு சிலிண்டரின் விலை 300 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 4,465 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 118 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1,792 ரூபாவாகும். அத்தோடு 2.3 கிலோகிராம் சிலிண்டரின் விலையும் 55 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் லாஃப் நிறுவனம் வீட்டு பாவனைக்கான 12.5 கிலோகிராம் சிலிண்டரின் விலையை 1,280 ரூபாவினால் குறைத்துள்ளது. அதன் புதிய விலை 4,965 ரூபாவாகும். அத்தோடு 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 512 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1,988 ரூபாவாகும். எரிவாயு விலை குறைக்கப்பட்டமை தொடர்பில் பொதுமக்கள் அரசாங்கத்தை பாராட்டியுள்ளனர். இந்நிலையில் வீட்டு பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டரின் விலை குறைக்கப்பட்டதை அடுத்து இன்று நள்ளிரவு முதல் உணவகங்களில் உணவு வகைகளின் விலையை குறைக்க உணவக உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. உணவுப்பொதி, ஃப்ரைட் ரைஸ், கொத்துரொட்டி என்பவற்றின் விலை 15 ரூபாவினாலும், சிற்றுண்டிகள், முட்டை ரொட்டி என்பவற்றின் விலை 5 ரூபாவினாலும், பால் தேநீர், தேநீர் என்பவற்றின் விலை 5 ரூபாவினாலும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ரோஷான் தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் பங்களிப்புடன் மேல் மாகாணத்தில் டெங்கு அபாய வலயங்களாக காணப்படும் 23 வலயங்கள் உள்ளடங்கும் வகையில் விசேட டெங்கு ஒழிப்பு செயற்பாடு நாளைய தினம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இவ்வருடத்தின் ஜனவரி மாதத்தில் 7,866 டெங்கு நோயாளர்கள் பதிவான நிலையில் இதுவரை 58,810 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் 39 டெங்கு மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் 21,547 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 12,017 டெங்கு நோயாளர்களும் கம்பஹா மாவட்டத்தில் 11,740 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். 52 வீதத்திற்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். துரிதமாக பரவி வரும் டெங்கு நோய் பரவலை தடுப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகள் குறித்த பேச்சுவார்த்தை கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் இடம்பெற்றது. மேல் மாகாணத்தில் டெங்கு அவதான வலயங்களாக காணப்படும் 23 வலயங்கள் உள்ளடங்கும் வகையில் நாளைய தினம் முதல் விசேட டெங்கு ஒழிப்பு செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கும் அதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் மகரகம, கடுவல, ஹோமாகம, கொத்தட்டுவ, பத்தரமுள்ள, பிலியந்தல மற்றும் கொழும்பு மாநகர சபை வலயங்கள் டெங்கு அதி அவதான வலயங்களில் காணப்படுகின்றன. கம்பஹா மாவட்டத்தில் பியகம, களனி, சீதுவ, ஜாயல, மகர, வத்தள, நீர்கொழும்பு மற்றும் மினுவாங்கொட ஆகிய இடங்களும், களுத்துறை மாவட்டத்தில் பாணந்துர, பண்டாரகம, ஹொரண, எங்கிரிய, களுத்துறை ஆகிய இடங்கள் அதி அபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் ஒத்துழைப்புடன் குறித்த வலயங்கள் உள்ளடங்கும் வகையில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு சகல அரச பொறிமுறையும் இணைத்துக் கொள்ளப்படுவதாக அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜாயதிச குறிப்பிட்டுள்ளார். சுகாதார இணைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். டெங்கு நோயாளர்கள் கூடுதலாக இனங்காணப்பட்ட களுத்துறை நகரில் வீடுகள் மற்றும் நிறுவன சூழல்கள், வீதியின் 2 புறங்கள், அதனை அண்மித்த பகுதிகளில் புகை விசிறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. களுத்துறை மாநகர சபை ஊழியர்களின் பங்காளிப்புடன் குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ராஜகிரிய, ஒபேசேகரபுர, அருணோதய மாவட்டத்திலும் இடம்பெற்றது. பிரதேச சுகாதார வைத்திய குழுவினர், பாதுகாப்பு துறையினரின் ஒத்துழைப்புடன் குறித்த செயற்பாடு இடம்பெற்றது. பிரதியமைச்சர் சத்ருங்க அபேசிங்க அதன்போது இணைந்து கொண்டார். டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக வெளியிடப்படும் சுற்று நிறுவங்களை நடைமுறைப்படுத்துவதன் முன்னேற்ற மீளாய்வு திட்டம் ஜனாதிபதி செயலாளர் நந்திக்க சனத்குமாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது.
டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் தொடர்பில் 2026 ஜூன் மாதம் 23 தேதி வெளியிடப்பட்ட சுற்று நிறுவத்திற்கு அமைவாக சகல அரச நிறுவனங்களிலும் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களில் முன்னேற்றம் மற்றும் தற்போதைய டெங்கு நோய் நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கு

தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் எதிர்கால வேலை திட்டங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. அதி அபாய வலயங்களில் டெங்கு நோய் பரவலை தடுப்பதற்கு சகல அரச நிறுவனங்களும் ஒன்றிணைந்து முன்னெடுக்கக்கூடிய நிலையான தீர்வு தொடர்பிலும் குறித்த பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தகவல் மத்திய நிலையத்தின் செயற்பாடுகள் குறித்தும் கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது. டெங்கு அதி அபாய பிரதேசங்களை அவற்றில் இருந்து மீட்பதற்கு பாரம்பரிய முறைகளுக்கு அப்பால் புதிய முறைமைகள் ஊடாக வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டுமென ஜனாதிபதி செயலாளர் சுட்டிக்காட்டினார். டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளை அரசாங்கத்தினால் மாத்திரம் முன்னெடுக்க முடியாது எனவும் அதற்கு பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டார். சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க உள்ளிட்ட அதிகாரிகளும் இதன்போது இணைந்து கொண்டனர். பதுளை மாவட்டத்தில் மண் சரிவு காரணமாக 12 வருடங்களாக நிற்கதியாக இருந்த மக்களுக்கான புதிய வீடமைப்பு திட்ட யோசனை ஆரம்பமாகியுள்ளது. பதுளை மாவட்டத்தின் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படவுள்ளன. அதன் அடிப்படையில் வெளிமட பூவ தோட்ட வீடமைப்பு யோசனையை அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தலைமையில் ஆரம்பித்து வைத்திருந்தார். 53 மில்லியன் செலவில் பாதிக்கப்பட்ட 19 குடும்பங்களுக்கான வீடுகள் நிர்மாணிக்கப்படவுள்ளன. பெருந்தோட்ட அமைச்சின் ஊடாக இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. தனமல்வில உடல் வல வீதியின் போதாகாம பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பேர் பலியாகியுள்ளனர். லொரியொன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான நிலையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே பலிவாகியுள்ளனர். பலியாகிய இவர்கள் லொரியின் சாரதி தனமல்வில போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் அங்கு முன்னெடுக்கப்படுகின்றன. முத்துராஜவல எரிபொருள் முனையத்திலிருந்து மாவனல்ல பிரதேசத்திற்கு எரிபொருளை ஏற்றிச் சென்ற பவுசர் ஒன்று கொழும்பு கண்டி வீதியின் கடவத்த பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பவுசரில் தலா 6600 லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கலப்பலவாவ ஹல்தனிய பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 3 டிரான்ஸ்ஃபார்மர்கள் அழிவடைந்துள்ளன. அதிசொகுசு ஜீப் வண்டியொன்று மின்சார டிரான்ஸ்ஃபார்மர்களின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. வாகனத்தின் சாரதி மதுபோதையில் வாகனத்தை செலுத்தியுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து நாடு திரும்பவுள்ள இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடிய அவர், கலாநிதி ஸ்ரீவோல்ட் இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவராக பதவி வகித்த காலப்பகுதிக்குள் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேம்படுத்துவதற்கு வழங்கிய ஒத்துழைப்பை பிரதமர் இதன்போது பாராட்டியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துதல், தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி ஆகிய துறைகளில் முன்னெடுப்பது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. தொழில்துறையில் காணப்படும் சந்தை தேவைகளுக்கு ஏற்ற வகையில் இளைஞர் யுவதிகளின் திறன் அபிவிருத்தி பயிற்சி வேலை திட்டங்கள் குறித்தும் அதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. சுகாதார பணிக்குழாமினரின் ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் தொழில்துறை சட்டத்திட்டங்கள் தொடர்பில் அமைச்சு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தளர்வு கொள்கைகளை பின்பற்றாது என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டுள்ளார். சுகாதார சேவை உதவியாளர்கள் 627 பேருக்கு நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச தலைமையில் இடம்பெற்றது. எவ்வித அரசியல் தலையீடுமின்றி கோரப்பட்ட விண்ணப்பங்களுக்கு அமைய நேர்முக பரீட்சையின் ஊடாக தகமையுடையவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அரசியல் தலையீடுகளினால் அரச சேவையில் ஆட்சேர்ப்பு முன்னெடுக்கப்பட்டு செய்யப்பட்ட யுகம் முடிவடைந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளாா்.

0: FM, வெளிநாட்டு செய்திகள்.
1: இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிக்கிரியைகள் இன்று காலை உத்தியோகபூர்வமாக ஆரம்பமானது. கடந்த பிப்ரவரி 28 தேதி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட நிலையில் அப்போதைய யுத்த சூழலில் இஸ்லாமிய மத நடைமுறைகளுக்கு அமைவாக உடனடியாக அவரது உடலை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக 4 மாதங்களுக்கு பின்னர் தமது ஆன்மீக தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த ஈரான் மக்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் தேசிய கொடி பொருத்தப்பட்டுள்ள அலி கமேனியின் தேகம் அந்நாட்டு தலைநகர் தெஹ்ரானில் கிரேன் மௌசல்லா இஸ்லாமிய தேவஸ்தானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து இறுதி அஞ்சலி செலுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் உள்ளிட்ட தலைவர்களும் இதன்போது இணைந்து கொண்டனர். தமது ஆன்மீக தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக 100 அதிகமான நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி ராஜதந்திரிகள் இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அங்கு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஈரான் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தினால் 189 கட்டிடங்கள் முழுமையாக அழிவடைந்துள்ளன. 885 அதிகமான கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் நிலநடுக்கங்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2645 வரை அதிகரித்துள்ளதாகவும் வெனிசுலா தகவல்கள் தெரிவிக்கின்றன. 6462 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 12666 பேர் காயமடைந்துள்ளனர். 30,000 வெனிசுலா இராணுவ வீரர்களும் 3,300 சர்வதேச மீட்பு குழுவினரும் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர்.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: மேற்கிந்திய தீவு அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நிறைவில் இலங்கை அணி தனது முதல் இன்னிங்ஸுக்காக 5 விக்கெட்டுகளை இழந்து 338 ஓட்டங்களை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. எண்டிகுவாவில் நடைபெறும் குறித்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பெடுத்தாடுவதற்கு தீர்மானித்தது. அதன்படி களமிறங்கிய இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் லஹிர் உதார மிகச்சிறப்பாக துடுப்பெடுத்தாடி 188 ஓட்டங்களை குவித்து ஆட்டமிழந்தார். அவருடன் இணைந்து துடுப்பெடுத்தாடிய கமிந்து மெண்டிஸ் 84 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். லஹிர் உதார பெற்றுக் கொடுத்த 188 ஓட்டங்கள் டெஸ்ட் போட்டிகளில் நாளொன்றில் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டங்களாகும். பந்துவீச்சில் மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பில் சமர் ஜோசப் 60 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் ஜெரன் சீல்ஸ், அல்சாரி ஜோசப் மற்றும் ஜஸ்டின் கிரீவ்ஸ் ஆகியோர் தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தியுள்ளனர். இன்று போட்டியின் 2 நாள் ஆட்டம் இலங்கை நேரப்படி 7:30 ஆரம்பமாக உள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: எரிவாயு விலையை குறைப்பை அடுத்து உணவக உணவு வகைகளின் விலையை குறைக்க நடவடிக்கை. ஜூலை மாதத்தின் முதல் 3 நாட்களில் 3422 டெங்கு நோயாளர்கள் பதிவு. டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி செயலாளர் அவதானம். மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்ட பெருந்தோட்ட மக்களுக்காக புதிய வீடுகள். வெனிசுலாவின் இரட்டை நிலநடுக்கத்தினால் 189 கட்டிடங்கள் முழுமையாக அழிவு. பலி எண்ணிக்கை 2645 கடந்தது. ஷிவாக்கின் சாதனையை முறியடித்த லஹிர் உதார. இத்துடன் வசந்த மிஃபம் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை 7 எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்த மிஃபம் செய்திகள் 24 நேரமும் அவதானத்துடன்.

0: வணக்கம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தில் ஒத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 5372 சனிதால் ஒத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 7, 13, 15, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 7, 13, 15, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 9, 7, 7, 8, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 9, 7, 7, 8, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 75,49,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,83,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,387 கப்புற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்கள் 7, 13, 17, 72. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்கள் 7, 13, 17, 72. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு 1, 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டது. மொத்தமாக 1,41,39,240 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,76,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 3,211 சூப்பர்போல் ஒத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 8, 37, 44, 66. மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 8, 37, 44, 66. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்லுப்பின் விசேட இலக்கங்களாக 8, 5, 6, 8, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 8, 5, 6, 8, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 69,14,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,30,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1,041 சசிரிலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 4, 16, 19 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4, 16, 19 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 39,22,360 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 945 சுபிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 6, 9, 5, 9, 7, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 6, 9, 5, 9, 7, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் மொத்தமாக 38,06,160 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,30,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 419 ஜயசம்பதலுத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 9, 7, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 9, 7, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசுகள் 26 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 6,30,08,160 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 3,037 அத கோட்டிபத்திலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 2, 6, 60, 73 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 2, 6, 60, 73 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 74,99,160 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,03,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 4,923 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மேஷ ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 5, 37, 48 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மேஷம் வெற்றி இலக்கங்களாக 3, 5, 37, 48 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,65,19,040 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 40 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலோடு அப்படியே இணைந்திருக்கும். சிறிய ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கும். வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0312-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக இலோ வணக்கம். வணக்கம், அன்பான வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க
1: விஸ்வநாதன்?
0: ரொம்ப நன்றி விஸ்வநாதன். சொல்லுங்க, என்ன செய்றீங்க? சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சீங்களா? அப்படியா? சரி விஸ்வநாதன், சொல்லுங்க, இன்னைக்கு விடுமுறை வெளியில போனீங்களா இல்லாட்டி வீட்டிலேயே தானா? எப்படி? அப்படியா? சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: சரி,
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இணைத்து கடமைக்கு. நன்றி நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி, அன்பான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் வளமை போல. பொத்துவிலிருந்து ஸ்ரீனிஷா மற்றும் பஸ்லன் ஃபஹத், அன்பார் முஹைச்சின் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் மாய் ஆனந்தி அக்கா, அன்பான வணக்கம். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி யோகராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன், இணையம் இணைத்துக் கொள்ளுங்கள். வடவளையிலிருந்து லக்ஷிகன் மற்றும் அபிலாஷினி, மகன் ரஜித் மற்றும் கஜேந்திரன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மற்றும் மீனகா ஆகியோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சகோதரி என்று சொல்லி அர்ஜுனன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா. வசந்தம் சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள் அறிவிப்பாளர்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து இயேசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான வணக்கம் என்று சொல்லி பன்னிபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். மீன்பிடி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம். தேயோவிடையிலிருந்து தயாளன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அனைத்து உறவுகளையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. இனிமையான வணக்கம் ஆனந்தி. பசரையூரிலிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் மதுரை சண்முக சுந்தரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி, அன்பான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், ப்ரோக்ராம் அருமையாக உள்ளது என்று சொல்லி பசர கஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் ஹெட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. வசீகரா திரைப்படத்திற்காக SC ராஜ்குமாரின் இசையில்.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் மருகதமணி. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து நீர்கள் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி வழங்கும் லங் ஆஃப் மீடியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

நம்பிக்கையின் நேரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். 115 சங்கீதம் 13 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சனிக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: இந்த வாரம் சண்டே ஸ்கூல்ல பரீட்சை இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: எப்போ திடீர்னு எதையாவது பண்ணாதான் நமக்கு குழப்பம் இருக்கும். எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை பேர புள்ள.
0: என்ன பயிற்சி சொல்லித்தாங்களே?
1: சரி, இந்தா தாத்தா போனு. இந்த போன்ல இப்ப டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722456621க்கு அனுப்பணும்.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: நிஜமாவா?
1: ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே, இப்பவே உங்க அப்பா அம்மா போன்ல டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722456621க்கு SMS மூலமா அல்லது வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைங்க.
0: ரொம்ப நன்றி தாத்தா.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது தேவ செய்தி. வழங்குகிறார் சகோதரர் எஸ் சத்யபாலன்.
3: மனிதருடைய அவயவங்களில் மிக முக்கியமாக காணப்படுகின்ற நாவை குறித்து இந்த நாளில் நாங்கள் சிந்திக்க போகிறோம். இந்த நாவை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபு நிருபத்திலே மிக சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது. 3:2-6 நாங்கள் வாசிக்கும் பொழுது, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளினால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இன்றைக்கு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நாட்டிலும் திருச்சபைகளிலும் எல்லா இடங்களிலும் இடம்பெறுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது இந்த நாவுதான். இந்த நாவை குறித்து பல நாடுகளில் சொல்லப்படுகிற பழமொழிகள் சிலவற்றை நாங்கள் பார்க்கலாம். நாவானது 3 அங்குல நீளமானது என்றாலும் 6 அடி மனிதனை கொல்லக்கூடியது. பெண்ணின் நாவு அவளுடைய வாள், அதை துருப்பிடிக்கும்படி அவள் அதை விடுவதில்லை. யாருடைய இதயம் குறியதோ அவளுடைய நாக்கு பெரியது. நாவில் எலும்பு கிடையாது, ஆனால் அது எலும்புகளை நொறுக்குகிறது. உன் நாவை காப்பாற்று, உன் சிநேகிதரை காப்பாற்றுவாய். எருது தன் கொம்புகளினால் பிடிபடுகிறது, மனிதன் தன் நாவினால் பிடிபடுகிறான். ஆகவே நாவு எவ்வளவு பயங்கரமானது! அதை தவறாக பயன்படுத்துகிற பொழுது அது குடும்பங்களை பிரிக்கிறது, சமுதாயத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது, இனங்களுக்கிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இப்படியாக பல தீமையான காரியங்களை மனிதனுக்கு கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் வேதத்தில் பல இடங்களிலே எங்களுடைய நாவை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எச்சரிக்கப்படுகிறோம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும் என்று யாக்கோபு 3 அதிகாரத்தில் நாங்கள் எச்சரிக்கப்படுகிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நாவை கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா, அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்காக, மற்றவர்களை குறித்து குறை சொல்வதற்காக, அல்லது தவறான தீமையான காரியங்களை பேசுவதற்காக உங்கள் நாவை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலே இதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் நாவை நீங்கள் எப்படி

கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, ஆசாரியனாகிய இளையாசாரின் தகப்பனின் பெயர் என்ன என்பது, அதற்கான சரியான பதில் ஆரோன். இந்த பதிலை எண்ணாகமம் 26 முதலாம் வசனத்தில் காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் ரொஹான் எட்லி நாவலப்பிட்டிய, ரோபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம், ரஜினி ரெபேகா பாண்டிருப்போம். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி, கடலில் பெருங்காற்று உண்டாயிருந்த போது படவில் நித்திரையாயிருந்தவர் யார்? கடலில் பெருங்காற்று உண்டாயிருந்த போது படவில் நித்திரையாயிருந்தவர் யார் என்பதை உங்களுக்கான இந்த வார கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரிதகதையில் கிடைக்கும்படியாக எஸ்எம்எஸ் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621, 0722456621. நல்லது நேர்களித்துடன் நம்பிக்கையின் நிலம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நிர்மம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கை நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டி இலக்கம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை 7:45 நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பு லங்கா ஹோப் மீடியா.

0: செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே ஏஆர் ரஹ்மானின் இசையில் அப்படியே ஒரு சூப்பரான பாடலோட அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுப்பைட்டான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0112-2-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0112-2-775-11 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காகவும் அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யானு சொல்லி பார்க்கலாம். இல்லோ வணக்கம்.
1: அன்பான
0: இரவு நேர வணக்கம் உமா சந்திரன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமா சந்திரன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரே நேரத்துல நடக்குதா?
1: இன்னொரு
0: பக்கம் ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சரி, ரொம்ப நன்றி உமாச்சந்திரன். சாப்பிட்டீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. சாப்பிட்டீங்களா உமாச்சந்திரன்? சரி சரி உமாச்சந்திரன், இப்ப அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: சுரேஷ்கண்ணா மகேஸ்வரி.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி அக்கா.
0: நன்றி.

0: தாவணியில் என்ன மயக்கிறியே, வானத்தை போல திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசை என்னூடாக இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம்.
1: அன்பான
0: வணக்கம். யாரு? கிருஷ்ண பக்தன். இப்ப கொழும்புல இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: இன்னும்
0: கொஞ்சம் லேட் ஆகும். சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சரி சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு விடுமுறை நாள் வெளியிலயா இல்லாட்டி இன்னைக்கும் வேலை தானா?
1: இணைந்திருக்காங்க.
0: ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான வணக்கம். வத்தலையில் இருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். ஹஸ்பண்ட் ஜெகன் மற்றும் மகன் அஸ்மின் மற்றும் ஜஸ்மின் எல்லோரையும் இணைத்து கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாடா வாடா பையா பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இனிமையான இரவு நேர வணக்கம் சகோதரி, விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஆரியம்பரி இறைய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் இனிய இரவு நேர வணக்கம் என்று சொல்லி சென்னை நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சகோதரி, நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி கருங்காலிச்சேளையிலிருந்த மில்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. கிறிஸ்தாந்தன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி செங்கலடியிலிருந்து ஷகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. எட்டியாந்தோட்ட திகலசையிலிருந்து ஜானு நிகழ்ச்சியோடு சத்தமா கேட்டுட்டு இருக்கதா இணைந்திருக்காங்க. அதே நேரம் நமனுகுளையிலிருந்து கஜன் நிகழ்ச்சியோடு இணைந்து வசந்த உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம். வெள்ளவத்தையிலிருந்து ரெஜினா நிலானி மற்றும் கருணையா புஷ்பா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறை பற்று பூப்டேல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிய இரவு நேர வணக்கம் சப்புமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வணக்கம் சிஸ்டர், நான் அம்பாறையிலிருந்து ஃபர்சானா முகைச்சீர் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தியக்கா, நான் கொழும்பு 14 நந்தினி, நிகழ்ச்சி அருமையாக உள்ளது. என்னுடைய அம்மா புஷ்பராணிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நந்தினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல் இது, மூவேந்தன் திரைப்படத்திற்காக.

0: திரும்பட போகுத யாத்திரை படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. நேரம் இரவு 8:33.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: உலகம் பூரா அபிலாஷ் என்ற பேர் வரணும்னா என்ன செய்யணும்?
3: பாரன் ஞாயிற்றுக்கிழமை பாபன், இது நம்ம தியேட்டருக்கு.
4: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர்.
5: How do I tell you?
6: Yo, one that you wanna listen to.

0: ஜனா திரைப்படத்தில் இருந்து தீனாவோட இசையில் அனுராதா ஸ்ரீராம் அவரோடு இணைந்து கார்த்திக் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. இப்ப நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக ஹலோ வணக்கம். அன்பான வணக்கம், யார் இது? மகேஷ். எப்படி இருக்கீங்க மகேஷ்? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மகேஷ் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க மகேஷ்?
1: வீட்டுல எல்லாம்
0: எங்கட வீட்லயும் நல்லா இருக்காங்க மகேஷ். சொல்லுங்க, அப்புறம் இன்னைக்கு விடுமுறை நாள் என்ன செஞ்சீங்க?
1: விடுமுறை நாள் வீட்டுலதான்.
0: ஊர் சைடு என்ன மலையா?
1: ஊர் சைடு வெயில்.
0: அட்டா, நீங்க தான்ப்பா வெயில்னு சொல்றீங்க. இந்த சைட்லாம் செம்ம மலையா இருக்கே. சரி சரி சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க மகேஷ்?
1: அடுத்த பாடல் உங்களை
0: நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி அக்கா. நன்றி
0: நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0011 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அடுத்தும் கூட ஒரு சுப்ரான பாடல் வருகிறது ஐயா திரைப்படத்திற்காக.

Streaming in Sri Lanka. Vossen the FM. 102.6. 102.8. 8.

0: உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: ராஜமாணிக்கன்ராஜன் அதுபோல தனலட்சுமி பத்மா. இந்த நேரத்துல
0: இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி. நான் பருத்தி துறையில இருந்து அருண்மொழி. நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் எல்லாம் அருமை என்று சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பே நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம். நான் போக்கிட்டிய பிரகாதிபுரத்தில் இருந்து அவிசாவலையை சேர்ந்த சந்திரகுமார் நிகழ்ச்சியோட இணைந்துள்ளேன். இந்திரா மற்றும் துஷாந்தன், திவாகரன், தினுஷான் மற்றும் ரண்யா, இஷன்யா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இவங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

ஒளிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் நந்தகுமார் வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 9:05. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0121-7500 அல்லது 0121-7500-111. சரி, இன்னைக்கு ஆரம்பத்தில் யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும்
0: சரி நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமைப்பும் நேரம் இரவு 9:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதுக்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் முல்லத்தி
0: காய்க்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன்.
0: சரி, உங்களோட அழைப்பு கொஞ்சம் தெரியலாம இருக்கே.
1: இருக்காங்க
0: அந்த பாட்டு கேக்க.
1: மனைவி கலெக்டர், எங்க மாதிரி காலியம் பதவ திபிசால.
0: சரி, நன்றி.
1: ஓகே.
0: சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கிற அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: இங்கதான்ப்பா இருக்கிறேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க நீங்க? ஓ, அப்படியாப்பா, ரொம்ப நன்றி. சின்ன வேலையா போயிட்டு இருந்தேன். சரி, நீங்க நல்லா
2: இருக்கீங்க?
0: நல்லா சுகமா இருக்கப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: பாட்டு
0: என்ன பாட்டு?
2: கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்கான அதை கொடுத்தான், ஒருதலுக்கா கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான், இந்த பாடலை மற்றும் ரெண்டர் வசத்தில் உள்ளடக்கம் ரெண்டர் வசிக்கும் பேரும் பேச்சுமார் மருமக்கள் நிறுவனம் நடக்கம் மற்றும் மாணிப்பாய் வசத்தில் மூன்று உள்ளடக்கம் இங்கே வசிக்கும் பேரும் பேச்சுக்காவும் எனது அன்பு மகனும் இன்று வந்திருக்கும் தொகுப்பாளரும் என வசந்த அன்பு மகன் நந்தாவுக்காகவும் சின்னையா மகாதூரின் பாடல் சுந்தரம்மா மற்றும் எனது மாணிப்பாய் உரிமையாளரும் அன்பு சிவகுமைய காத்திரட்ட குடும்பத்துக்காகும் மகன் மற்றும் வசந்தங்கள் நினைத்து உள்ளவர்களுக்கு தான் கேட்கும் மகன்.
0: சரிங்கப்பா, ரொம்ப நன்றி.
2: நன்றி மகன். நன்றி.

0: நேரம் 9:35 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாரு பார்க்கலாம்? வணக்கம்.
1: அன்பான இரவு நேரம் வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: பேகம் கொண்டு பயனாளி.
0: ஓ, எப்படி இருக்கிறீங்கள் பேகம்?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நல்லா இருக்கேன் பேகம். அப்புறம் பழைய பாடலாம் பிடிக்குமா உங்களுக்கு?
1: ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க?
1: எனக்கு ஒரு பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: நினைத்தத முடிப்பான் படத்து. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து.
0: சாஞ்சி, சரி,
1: பாட்டு கேட்போம்.
0: யாரெல்லாம் இருக்க? யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும் போனேன்.
0: வணக்கம். யார் இது? குமார். எப்படி இருக்கீங்க? காவல்ல நினைக்கிறீங்க?
2: ஆமாம்.
0: சரி, பாட்டை கேட்டு காவல்ல கூட்ட விடுக்க என்ன?
2: அனைத்து உள்ளங்களுக்காக உங்களுக்காக.
0: சரி, நன்றி.
2: நன்றி.

எண் 9 மாகாணங்களிலும் 102.6 102.8 வசந்தம் FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேப்பம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-725-0001 அல்லது 0112-725-1111. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சுதாகரன்.
0: யாரு?
1: கம்பளை அசம்பாவிலிருந்து சுதாகரன்.
0: சுதாகரன், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன். எப்படி இருக்கு?
0: நல்லா இருக்கு சுதாகரன். என்ன பண்றீங்க?
1: இருக்காங்க. அம்மா நல்லா அக்கா பிள்ளைகளை
0: அனைவருக்காகவும் வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கேன் தம்பி. என்ன பண்றீங்க? வீட்லயா வேலையா?
2: நன்றி.
0: யாரெல்லாம் இருக்காங்க? சரி, நன்றி.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் FM. நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01227505001 அல்லது 01227501 நேரம் இரவு 10 மணி.

0: இந்த மாணவ இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 10:05. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவது யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: பாருக்கு.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன் பாருக். நீங்க இருக்கல, எங்களுக்கு என்ன குறை பாருக்? சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றீங்க பாருக்?
1: என்ன
0: குணம்? சரி, நன்றி. சரி, கட்டாயம். சரி, இன்னும் நேருக்கார சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: எப்படி, சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா சுகமா இருக்க மாஸ்டர். யார் இது?
2: சுகுமார்.
0: சுகுமார்,
2: பார்வதிபுரம்.
0: ஓ, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சுகமா இருக்கும். லைன் கிடைக்குது இல்லையே, உங்களோட கதைக்கு எவ்வளவு ஆசை.
0: இப்ப கிடைச்சதுதான் என்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க.
2: சந்தோஷமா தான் இருக்கிறேன், பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க சுதாகர்?
2: வசந்த உறவுகளும் குடும்ப உறவுகளும் உங்களுக்காக கேட்பேன்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும்

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கார், சித்தி காரியப்பர் வந்திருக்கார், தாமதமாக இணைய கிடைத்தாலும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிக்கார். நன்றி. இனிய இரவு நேர வணக்கம் சகோதரா. நாங்கள் புவாக்பேட்டிய பிரகதிபுர அவிசாவளையை சேர்ந்த சாந்திக்குமார், இந்திரா, துசந்தன், திவாகரன், தினசன், ரண்யா, இசனியா ஆகியோருக்காக ஒரு பாடல் தாங்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி இரவு நேர வணக்கம் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கும் போது ஆரம்பதையில் இருந்து இதே ரத்தினம் வந்திருக்காங்க, அதுபோல் ரகுமா வந்திருக்காங்க. எப்படி இருக்கிறீங்க நந்தன்னா? ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கறைப்பட்டு பப்ளிக்லிஸ்ட்லேருந்து அன்பான இனி இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவான்சி வஜந்தி மாலா வந்திருக்காங்க, இரவு நேர வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனோகரன் வந்திருக்கார் சகோதரன், அவர்களுக்கு இரவு நேர வணக்கம். பாடல்கள் அருமை, குலமகள் ராதி படத்தில் இருந்து பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காளிமுத்து வந்து ஆஹா அண்ணா இரவு வணக்கம், மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பத்துக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லிக்கா. லோகநாதன் வந்து அன்பு கலந்த இனிய இரவு நேர வணக்கம் சொல்லியிருக்க. ரிம்சான் வந்து இனிய இரவு நேர வணக்கம் வாழ்த்துக்கள் தான், நெஞ்சில் நிறைவு நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது?
1: சுளீரத்திலிருந்து சாந்தா.
0: சாந்தா எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சாந்தா. நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன குறை சாந்தா? அப்புறம் என்ன பண்றீங்க சாந்தா? சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நான் சாப்பிட்டேன். அத சாப்பிட்டீங்களா?
0: ஓ, இனிமே தான். அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: வசந்த நேயர் அவர்கள் இருக்கா அண்ணா? உங்களுக்கு நல்ல பாடல் போட்டுகள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: நன்றி.

0: இதமான இரவு நேரத்தில் அருமையான பழைய பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 10:30. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவது யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? வாசன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்க. ரொம்ப ஆசிக்கா இருக்கீங்க. என்ன? அப்புறம் என்ன பண்றீங்க?
1: நான் டிரைவிங் வேல இப்ப வீட்டுல.
0: சரி, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: பழைய பாட்டு தான் வேணும். முடியத்தான்
0: இதுதானே. யாரிடம் இருக்காங்க வாசன்?
1: பாட்டு கேட்க பாலச்சந்தி சரையக்கா, மற்ற எங்கட அபிமான நேர் சிரிப்பு மங்க அருண்மொழிக்காகவும், கட்டவன் சவுந்தராக்கா, கொழும்பு முந்தா, சின்னியா மாதவன், மற்றும் அனைவருக்காகவும் சொல்ல போனா பேச்சலோ.
0: சரி, நன்றி.
1: நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கு, அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? ஆதி மூலம் உங்களால் அழைப்பில் ஏதோ சிக்கலே? சரியான போல இருக்கு. ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்களா ஆதி மூலம்?
2: தலைவருக்கும் தொகுத்து வழங்கும் நந்தா மாஸ்டருக்கும் எனக்காக கேட்போம்.
0: சரிங்க, நன்றி.
2: நன்றி. வணக்கம்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 10:42. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
1: ஜிப்ரி.
0: என்ன பண்றீங்க ஜிப்ரி?
1: மோகன் அன்பு
0: வணக்கம். யார் இது? கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா கண்ணா? அப்புறம் இங்க வீட்லயா வேலையா? வேலையோட வேலையா பாட்டு கேக்குறீங்க? என்ன பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: என்ன
0: பாட்டு?
2: நாளை முதல் பிடிக்க மாட்டேன் சத்தியமதி தங்கம்.
0: இன்னைக்கு கஷ்டமா? நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க?
2: எல்லாரும் சேர்த்து ஒன்று கேட்போம்.
0: சரி, நன்றி.
2: நன்றி.

0: மனது மறக்காத பழைய பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்றபடி நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-725-0011 அல்லது 0112-725-111. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம். ஆட்டோ விஸ்வநாதன், எப்படி இருக்கிறீங்க? சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றீங்க இப்ப? அதுதானே, அப்புறம் விஸ்வநாதன் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
1: நீலகாமர், கட்டாளர் மருமாள் ஜெகன் குடும்பத்தாரன், கோயிலில் இருக்க மருமாள் அலுச்செல்வி, மருமாள் சங்கீதா, திருப்பர அருமொழி, முந்தாசன், ஒயதன், நீதன், மரசும், சின்னமலையும், கிரிஜானா, மானால் முத்து, இமனாலயா, சோமசி, தயான, மத்தந்தர், பாபு, கிச்சான், பாதுகுஷன், பனாவச சரோஜனமா, யாழ்ப்பாண சாந்தனி, ரேகா, மற்றும் அன்பான அறிப்பாளர் உங்களுக்கும் பாடல் கேட்பேன்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: இன்னொரு நேர் இருக்கிற அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: நான் இதயத்திலிருந்து சுரேஷ் பேசுறேன்.
0: சுரேஷ், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கும்.
0: சுரேஷ், உங்களோட வானொலி பெட்டி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு வைக்கிறீங்களா? சரி, அப்புறம் சொல்லுங்க சுரேஷ், என்ன பண்றீங்க?
2: நான் வீட்டுதான் இருக்கும்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க சுரேஷ் உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
2: கவிதாவுக்காகவும், சரோஜினிக்காகவும், மகன் ஹரிசரன், பிரசாந்தி, மாமா காங்க முத்துக்காகவும், உங்களை என்ன வச்சுக்கானதுக்காகவும்.
0: சரி, நன்றி.

0: நேரம் 11:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? கலா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். கலா, கலாவுக்கு பழைய பாடல் என்றால் ரொம்ப பிடிக்கும் என்ன?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, யாரெல்லாம் இருக்கிறாங்க கலா?
1: எனக்கு ஒரு பாட்டு தருவீங்களா?
0: என்ன பாட்டு?
1: நீங்க அத நினைவுல இருந்து பாடல. இங்கிருந்தும் போதும்

0: ஓ ரொம்ப அருமையா பாடுனீங்க. சரி, யார நம்ம இருக்கிறாங்க,
1: நான் மட்டும்தான் கேட்கணும்.
0: எல்லாருக்காக
1: வேண்டி கேக்குறேன். நன்றி.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் இது?
1: நான் மாட்டுவாய்கலையிலிருந்து தமிழ்ச்செல்வன் பேசுறேன் அண்ணா.
0: தமிழ்ச்செல்வன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் செல்வன். என்ன பண்றீங்க?
1: இப்பதானே வேலை முடிச்சுட்டு 9:30 வீட்டுக்கு வந்தோம். அதுக்கு பார்த்தா ரெடியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். நல்ல பாடல்கள், தெரிவு நல்ல தெரிவு அண்ணா, நல்ல தெரிவான பாடல்கள்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க?
1: விசேஷமா இன்றைக்கு கேக்குறதுன்னா நடராஜ் அண்ணாவுக்கு தலை வச்சு வைக்கும்.
0: ஓ அப்படியோ.
1: ஓ அண்ணா, அவங்க விரும்பி பாடல்கள், பழைய பாடல்கள்னா விரும்பி கேட்க முடியும்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. சரி, இந்த நேரத்தில் இன்னும் ஒரு நேர் அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? கிருஷ்ணவேணி. எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன்.
0: அப்புறம் என்ன பண்றீங்க? நல்லா இருக்கேன் கிருஷ்ணவேணி. என்ன பண்றீங்க?
2: இரவு சாப்பாடு சாப்பிட போறோம்.
0: இனிமேதான் என்ன பாட்டு கேட்டுக்கொண்டு சாப்பிடுறீங்க என்ன?
2: ஆமா, 12 மணி வரைக்கும் பழைய பாடல்கள் இருக்கிறேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க கிருஷ்ணவேணி?
2: எனக்காகவும் எனது மகனுக்காகவும்.
0: சரிங்க, நன்றி.
2: நன்றி.

0: இதுமான இரவு நேரத்தில் மனதுக்கு நெருக்கமான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கா? திலகேஸ்வரி சிவஞானம் ஆபோலை வத்தலையில் இனிய இரவு. வணக்கம் சகோதரா. மனதுக்கு கவர்ந்த அருமையான பாடல்கள் இருக்கின்ற, அடிக்கடி கேட்க முடியாத பாடல்களை இப்போது கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை நினைத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், உங்களை பார்க்க மகிழ்வாக உள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மும்தாஜ் பேகம் அன்பான இனிய இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லுங்க. கட்வானிலிருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அண்ணா அப்படி சொல்லுங்க. தேவன் வந்து ஹாய் வணக்கம் அண்ணா, நாங்களும் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ரவி வந்திருக்க, வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணம் இனிவில் இருந்து ரவி சாந்தா, நாங்களும் நிகழ்ச்சியை இணைந்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் நந்தகுமார் அண்ணா, நானும் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வேறுவழியில் இருந்து ஸ்மார்ட் மாவட்டத்திலிருந்து நசார் வந்திருக்காங்க. அது ரிம்சான் வந்திருக்கார். அதுபோல் வந்து வணக்கம், நன்றி சார், நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்து. சசிகலா கோகுலன் வந்திருக்காங்க. ஸ்ரீரூபி வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம் அண்ணா, தேமோதர கோகுல் ஆதித்யா குடும்பத்தினருக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம்
1: ஹலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாரு? யாரு? சதாம், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கேன் சதாம். என்ன பண்றீங்க? சரி சதாம், யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேக்க?
1: என்ன
0: பாட்டு சார்? சரி யோசிச்சு சொல்லுங்க. என்ன

0: மனது மறக்காத பழைய பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தம் வானொலியில். நேரம் 11:35. இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கு யான் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ராஜலட்சுமி அம்மா.
1: சார் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். ஆனா எப்படி பாட்டு போடுறீங்க தெரியுமா? அவ்வளோ அருமையா இருக்கு.
0: பாடலாம் பிடிச்சிருக்கான் உங்களுக்கு?
1: நல்லாவே பிடிச்சிருக்கு. எனக்கும் ஒரு பாடல் வேணும், உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. உங்களுக்காகவும் என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மூன்று வடிவேலையா, அருள்மொழி, பத்மா அம்மா, மதுமகளை தான்லட்சுமி அம்மா, மற்றது அம்பாந்தோட்டை ஜெனிலா, மன்சூர் வெற்றியாந்தோட்டையில் இருக்கும் தம்பி தயாளன், ரமாங்கி, ஆட்டோ விஸ்வநாதன், சோமசிரி ஐயா, குலரத்னம் ஐயா, மயிலூர் பசீர், மற்றது மாட்டோக்கொலை தம்பி செல்வன், இவர்களுக்காக சேர்த்து எல்லோருக்கும் சேர்த்து என்ன கேட்ட பாருங்க தாங்க சார்.
0: சரிங்க, நன்றி
1: நன்றி நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கார், அவரை சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: என்ன
0: சொல்லுது மலையா? சரி, தயார் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
2: மனைவி பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும்
0: நிறைய
2: சந்தோஷம் சார்.
0: சந்தோஷம்.

0: நேரம் 11:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் நந்தனா.
0: ஹனிஃபா, நன்றி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்களா ஹனிஃபா?
1: சேர்த்துக்கொள்ளலாம்.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: கலாவதி.
0: கலாவதி, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் கலாவதி. கலாவதிக்கு பாடல் பிடிச்சிருக்கா?
2: ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க கலாவதி?
2: அனுசியா, தனுசியா, சிந்திகா, விசிந்தி, கேணு, நவமிகா, குஷான், தனுஷன், தசீண்ட் ஆகியோருக்கும், சேரனுக்கும், பத்துமாவடி காத்தியேரிக்கும், பாக்கியராஜா கலாவதிக்கும்.
0: சரிங்க, அனைவருக்குமாக ஒழிக்கிறது ஒரு நல்ல பாடல். நன்றி.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் இறுதி நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். ஆறுமுகம் இறுதி நேரம் வந்திருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கு. நான் இந்த பாட்டை
0: கேட்கலாம்
1: எல்லாரும் சேர்த்து
0: போட்டுட்டீங்களே. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம் வசந்தத்தோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வந்து விடப்பெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சொந்தங்களே.

0: அழகா ஊத்தி புட்டியப்பா. இறைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடும்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
0: அவனே நடிக்கும் கூட்டம் எல்லாம் தோல்வி மட்டும் பழகிடும்.
1: வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: வெய்யண்டி அப்படி தாக்கி ஆந்திரா டிக்கெட்
1: ரைட் ரைட் டபுள் ஒன் ரைட் ரைட் டபுள் டூ ரைட் ரைட் டபுள் த்ரீ
0: எவனும் ஒருத்தன் காலங்காத்தால ரம் அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான் ஓட்டுறான் அவனை
2: ஐயா நாயக் கல்நாயக்

0: ஹலோ அஞ்சலி ஜியா.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், எங்கப்பா போன்ல பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்ல ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டமே அது.

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.
1: Dear friends, நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையாக வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய காலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஜி ஆர் உங்களுடன் 8 மணி வரைக்கும் இணைந்திருக்க போகின்றேன். இன்றைய நாள் எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்றெல்லாம் இளைஞர்களை பிரார்த்துக் கொள்கின்றேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் திகதி ஜூலை மாதத்தின் முதல் நாள் காலை அதிகாலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். உங்கள் வசந்தத்தோடு இணைந்து இந்த நாளில் நல்ல பல விஷயங்களை எண்ணி பயணிக்க ஆரம்பிக்கின்ற, அதே போல பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, நல்ல பல சுப காரியங்களில் ஈடுபடுகின்ற, திருமண பந்தத்தில் இணைகின்ற, இணைய போகின்ற, அதே போல திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற அத்தனை எங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிகாலை ஒரு புத்தமுதி ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல பயணங்களை எண்ணி பயணிக்க இன்னைக்கு புதிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால, ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும், இல்லை ஒரு புது இடத்துக்கு போகணும், இல்லை யாரையாவது மீட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். இந்த காலை எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலை பொழுதாக, அது மட்டுமல்ல பாதுகாப்பான ஒரு காலை பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச அதே போல சந்தோஷமான வாழ்த்துக்களை என்னோடு தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பழமையான தொலைபேசி இலக்கங்கள் உங்கள் வசந்தத்தில் 0317275001க்கு, அதே போல 0312275111 கழிப்பை படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாக முனைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே தொடர்ந்து இணைந்திருக்கலாம். ஒரு புத்தம்புதி ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைத்திருக்கிறீங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்கள், அது மட்டுமல்ல இந்த காலை பொழுதோடு இணைந்து பாடல் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. அதிகாலை பொழுது ஒரு குளுமையான ஒரு காலை பொழுதோடு பயந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் சந்தோஷங்களை அள்ளித்தருகின்ற ஒரு நல்ல ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வருகிற பாடல் இது, சகுனி திரைப்படத்துக்காக ஜீவி.

சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 102.6 102.8 வசனத்தோடு இணைந்து சந்தோஷமான ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஏராளமான சொந்தபந்தங்கள் இணைந்து சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதாக சொல்லியிருந்தாங்க மலர் வியோவிலிருந்து, எட்டியந்தோட்டிலிருந்து கணவர் விக்னேஸ்வரன், தனுஷா, ஷான், சாந்தி, சந்தனமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய, கல்யாணி, அஸ்வின், ஆஷித், இமேஷன் எல்லோரும் இணைத்துக் கொள்வதாக சொல்லிருக்கிறாங்க. அனைவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷமாக நாளாக அமைய வேண்டும். அவங்களுக்கும் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளையும் வசந்தத்தினூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போல இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ரம்ஜான் வந்திருக்கிறாங்க, ஹாயக்க நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. இனிமையான ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய காலை பொழுதோடு பயந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்போம் இருக்கின்றோம். எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிருந்து பதிவு வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருந்து மரியா வந்திருக்கிறாங்க. அதே போல கொஸ்லந்தை கிருஷ்ணகாந்தி, இனிமையான காலை வணக்கம் சகோதரி, இன்று பிறந்த நாள், சுப நல்ல பல காரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, இன்றைய நாள் 34வது பிறந்த நாளை கொண்டாடும் மனைவி செல்வராணிக்கு வாழ்த்துக்கள் சொல்வதாக சொல்ல இருக்கிறாங்க. வாழ்த்துவோர் கணவன் யோகா, மகள் மார்களான அனிதா, கங்கா, மகன் அனுஷ்கர் ராஜா, அதே போல யோகராஜா எல்லோரும் வாழ்த்துவதாக சொல்றாங்க. நாங்களும் செல்வராணிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். சந்தோஷமான நீண்ட ஆயுளுடன் நோய் நொடியற்று வாழ வாழ்த்துக்கள். ஓகே, இதே போல இனிய ஞாயிறு காலை வணக்கம். நாங்கள் புகப்பெட்டியிலிருந்து அவிசாவலை, சந்திரகுமார் அவங்க எல்லாம் ஓகே இணைந்திருந்ததாக சொல்லிருந்தாங்க. அவங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். இதே போன்று அன்பான காலை வணக்கம் அக்கா, கலத்துறையிலிருந்து அருண், அதே போல விவேக், இஷாரா, முரளிநாதன் காலை வணக்கங்களோடு இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சகோதரி, சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். 6:50 இதய ரத்தினம், அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா எல்லோரும் இணைத்துக் கொள்வதாக சொல்லிருக்கிறாங்க. நாங்களும் இணைத்துக் கொள்கின்றோம். இனிய காலை வணக்கம் சந்திவலி, கருணாகரன் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. ஆயக்கா காலை வணக்கம், அணை குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி மற்றும் சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், கொடக்கலைடன் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஓகே, மஹரூப் நகர் நசூர் வந்து இனிய காலை வணக்கம் சொல்லிருக்கிறாங்க. ராஜா பண்டாரவிலிருந்து இணைந்திருக்கிறாரு. அதே போல அன்பான காலை வணக்கம் ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்க கேட்டுட்டீங்கிறது வசந்தத்தில் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். ஒரு புத்தம் புதிய புதிய ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: பாடல் அது துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்துக்காக இனிமையான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் சந்தோஷ சாரல் தொடர்ந்து மணிந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது அதிகாலை 5:30.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.